நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெட்ஸிலும், மத்தியலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 30 தேதி, திருவள்ளூர் ஆண்டு 2057, வைகாசி மாதம் 6 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 20 தேதி புதன்கிழமை. இனி காபிராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை காபிராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: அவா அறுத்தல் 37 அதிகாரம் 3வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகள் இன்று நமக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா பூபாலன் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம். 6:35 வேளாண்மை செய்தி சுருள், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள்மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் தமிழமுதம் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள் வழங்க கேட்கலாம். தொடர்ந்து சேவை செய்திகள், திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8:00 இதே ராகம். 8:30 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதே ராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். 9:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா, எது மகிழ்ச்சி, பிறர் பாராட்டும்படி வாழ்வதா, நமக்கு பிடித்தபடி வாழ்வதா. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், இதயம் இதயத்தை திருடாத திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாக கேட்கலாம். காலை 11:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. பகல் 12:10 வரும் மங்கையருலகம். இதில் இன்று இயற்கையோடு நான் எனும் தலைப்பில் தோழிகள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 1:00 தேனிசை கீதங்களோடு வலம் வரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். உணவே மருந்து, மருந்தே உணவு. உரை வழங்குகிறார் தருமபுரி களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜி ரங்கநாயகி அவர்கள். 2:30 கிராம சமுதாயம், ஆபாரம்பூவும் அற்புதங்களும் துறைப்பாடி டாக்டர் எல் கார்த்திக் அவர்களுடனான நேர்முகம். 3:00 வரும் இசை தூரல். 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5:00. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.

6:30 மாநில செய்திகள். பண்பலையில் இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45க்கும் பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம்? தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள் தரும் தகவல்களோடு வலம் பெற கேட்கலாம். இரவு 7:25 உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் தொடரில் நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்பு விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி பத்மநாபன் அவர்களுடனான நேர்முகம். இரவு 8:05 இரவு இசை இனிமை 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இன்று தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம்

இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இன்று தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9:00 அரங்கிசை ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரலில் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு, நாகை ஆர் முரளிதரன் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன் ராம் கட்டம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திமடல், 9:15 செய்தி சுடர், 10:00 அரங்கிசையில் பத்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு, NC மாதவ் அவர்கள் வாயிலில், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். திருச்சி வானொலியின் அலைவரிசை நிகழ்ச்சிகளை எங்கேயும் எப்போதும் நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் கேட்டு ரசிக்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளில் இனி பாரதி பண்.

0: नॉर्डिक देशों की अर्थव्यवस्थाओं में भी बहुत सकारात्मक भूमिका निभाई है और हजारों नए जॉब्स क्रिएट किए हैं।
1: U.S. Secretary of State Marco Rubio will undertake a four-day visit to India beginning May 23rd. This will be his first visit to India. U.S. State Department has announced the visit that will take Rubio to Kolkata, Agra, Jaipur and New Delhi. State Department spokesman Tommy Pigott said Secretary Rubio will discuss energy, security, trade and defense cooperation during meetings with senior Indian officials. U.S. Embassy in New Delhi said that India will host a meeting of the Quad group, which includes Australia, Japan and United States, and Secretary Rubio will attend the meeting. India is set to host a meeting of Quad foreign ministers next week that is expected to deliberate on pressing global challenges, including the fallout of the West Asia crisis. New Delhi meeting is planned for May 26th and it is scheduled to be attended by Rubio, Australian Foreign Minister Penny Wong and Japanese Foreign Minister Motegi Toshimitsu, with External Affairs Minister Dr. S. Jaishankar presiding over it. Directorate General of Civil Aviation has directed the inspection of the fuel control switches of an Air India Boeing 7878 aircraft at the original equipment manufacturer facility in the presence of DGCA officers. According to the DGCA, the Air India Boeing 7878 aircraft VTANX was grounded on 2nd February this year after operating flight AIC-132 from London's Heathrow Airport to Bengaluru. In IPL cricket, riding on a brilliant knock of 93 runs by Vaibhav Suryavanshi, Rajasthan Royals defeated Lucknow Super Giants by 7 wickets at Sawai Man Singh Stadium in Jaipur last night. Today, Kolkata Knight Riders will clash with Mumbai Indians at Eden Gardens, Kolkata. The match will start at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
4: இன்று புதிதாய் பிறந்தோம். வாழ்க்கை என்பது ஒரு நதி, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் தடைகளை சந்திக்கிறது, சில சமயங்களில் கிளைத்து ஓடுகிறது. ஆனால் புதியதாக பிறக்கும் கிளை நதிகள் போல நம்முள் புதிதாக பிறக்கும் எண்ணங்கள்தான் நம்மை மேலும் செழிப்பாக்குகின்றன. இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்க்கை தத்துவம். கடந்த கால சுமைகளை இறக்கி வைத்து எதிர்கால கற்பனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இந்த ஒரு கணத்தில் புதியதாக உதிப்பதற்கான ஒரு முன்முடிவு. நம் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் கடந்த காலமே. ஒரு தோல்வி, ஒரு முறிவு, ஒரு அவமானம், அந்த சம்பவத்தின் நினைவு நம்மை தின்று கொண்டே இருக்கும். நான் அப்போது இப்படி செய்திருந்தால், அவர் என்னை ஏன் இப்படி நடத்தினார், இவை நம் மனசக்தியை வீணடிக்கும் என்ன குழப்பங்கள். இன்று புதிதாய் பிறத்தல் என்பதன் முதல் படி நேற்றை மன்னித்தல். அது நம்மை நாமே மன்னிப்பதாக இருக்கலாம், அல்லது பிறரை மன்னிப்பதாக இருக்கலாம். ஒரு மேலை நாட்டு உளவியலாளர் கூறியதைப் போல, மன்னிப்பு என்பது மற்றவருக்காக அல்ல, உங்கள் சொந்த சிறை கதவை திறப்பதற்காக என்பதன்படி நாம் வாழ வேண்டும். நம்மில் பலர் எதிர்காலத்திலேயே வாழ்கிறோம். மகன் படிப்பு முடிந்ததும், அடுத்த மாதம் சம்பளம் உயர்ந்ததும், ஓய்வு பெற்ற பிறகு, இவையெல்லாம் வருங்கால கோட்டைகள். ஆனால் அந்த கோட்டைகள் கட்டும்போதே நிகழ்காலம் கை நழுவி சென்று விடுகிறது. இன்று புதிதாய் பிறப்பது எனில் கடிகாரத்தை நிறுத்துவது, இப்போது எனும் நொடியில் முழுமையாக மூழ்குவது. ஏனெனில் கடந்த காலம் மாற்ற முடியாதது, எதிர்காலம் உறுதியற்றது. உங்கள் கையில் உள்ள ஒரே நாணயம் இன்று, அதை பறிகொடுக்காதீர்கள். தியானம் போன்ற பயிற்சிகள் இதற்கு உதவுகின்றன. ஒரு கணத்தில் உணர்வுகளை கவனிப்பது, சுவாசத்தை உணர்வது, இவை சிறிய பயிற்சிகள். ஆனால் இவை மனதை இன்றைய பிறப்பிற்கு தயார் செய்கின்றன. சார்லஸ் டுகிக் தனது பவர் ஆஃப் ஹேபிட் நூலில் கூறுகிறார், நாம் செய்வதில் 40% மேல் பழக்கங்களே. நாம் எழுவது, பல் துலக்குவது, சாப்பிடுவது, வேலைக்கு செல்வது, பல செயல்கள் இயந்திரத்தன்மையில் நிகழ்கின்றன. இந்த இயந்திரத்தன்மைதான் நமக்குள் பழைய ஆள் என்கிற உணர்வை தருகிறது. இன்று புதிதாய் பிறக்க ஒரு சிறிய பழக்கத்தை மாற்றி பாருங்கள். காலையில் முதலில் கைபேசியை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு பக்க நல்ல புத்தகத்தை வாசிக்கலாம். புகையிலை அல்லது சர்க்கரை போன்ற ஒரு தீய பழக்கத்தை இன்று குறைத்தாலே அதுவே ஒரு புதிய பிறப்பின் தொடக்கம். பழைய பழக்கங்களின் சங்கிலியை அறுக்கவும் புதிய விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வின் பெயரே இன்று புதிதாய் பிறந்தோம்.

0: ஒரு தாய்க்கு ஒவ்வொரு நாளும் தன் குழந்தை புதிதாக பிறப்பது போல இருக்கும். அப்படியே நாம் ஒவ்வொரு உறவுகளையும் பேணத் தொடங்கினால் நாம் வலிமையானவர்களாக, மனிதம் நிறைந்த மனிதர்களாக மாறுவோம். உறவுகளை சந்திக்கும் போது இன்று அவர்களை முதல் முறையாக சந்திப்பது போல் நடந்து கொள்ளுங்கள். முந்தைய வாக்குவாதங்களை மறந்து புத்தம் புதிய பார்வையுடன் வணக்கம் சொல்லுங்கள். உங்கள் முதல் சந்திப்பின் அப்பாவித்தனத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள். நிச்சயம் உறவுகள் புதுப்பிக்கப்படும். பலர் தங்கள் வேலையில் சலிப்படைகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் மாற்றம் சாத்தியமில்லை என்று எண்ணுகிறார்கள். கொலம்பஸ், கலீலியோ, நெல்சன் மண்டேலா, அன்னை தெரசா பலரும் வாழ்க்கையின் மத்திய அல்லது பிற்பகுதியில் புதிய பிறப்பை பெற்றவர்கள். நீங்கள் தினமும் கண்ணாடியில் பார்க்கும் உருவம் நேற்றைய உருவம் அல்ல. உங்கள் செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன, உங்கள் எண்ணங்களும் புதுப்பிக்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளலாம், புதிய தொழிலை தொடங்கலாம், புதிய இடத்துக்கு செல்லலாம். எல்லாவற்றிற்கும் முதற்படி இன்று புதிதாய் பிறந்தேன். ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். இந்தியா 1947 புதிதாக பிறந்தது. தமிழ்நாடு வறுமை, கல்வியின்மை, சாதிய வன்முறையிலிருந்து மறுபிறப்பு பெற்றது. இன்றும் நமது சமூகம் பல நச்சு பழக்கங்களில் இருக்கிறது. பெண்ணியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றில் இன்று நாம் புதிதாக பிறக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை தரும் சக்தி இன்று. இன்று எனும் ஒரு கணத்திடம் உள்ளது அது. உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்க முடியாது, உங்கள் எதிர்காலம் உங்களை மிரட்ட முடியாது. ஆனால் இன்று இந்த ஒரு நொடியில் நீங்கள் ஒரு முடிவெடுக்க முடியும், நான் புதிதாய் பிறந்தேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

அன்பை தகழியாக்கி, ஆர்வத்தை நெய்யாக்கி, இன்புறு சிந்தையை எழுதறியாக்கி இறைவனை துதிப்போம். வாருங்கள் நேர்களே, 6:15 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தெய்வீக ராகங்களின் சங்கமம். இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தின் முதலில் TM சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் மதியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் தெய்வீக ராகங்களின் சங்கமமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனந்த ராகம். இனி HM ஹனீஃபா சாரதா பாடியிருக்கும் பாடல்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆனந்த ராகத்தில் இனி சில ஆலயங்களின் இன்றைய நிகழ்வுகளை தெரிந்து கொள்வோம். திருச்சி லால்குடி கள்ளக்குடி கிராமம் மகா மாரியம்மன் ஆலய திருவிழாவில் இன்று பகல் ஒரு மணி அளவில் மஞ்சள் நீராட்டு விழா. தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று கஞ்சி பார்த்தல். கரூர் மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி திருவிழாவில் இன்று காலை 7 மணிக்கு பல்லக்கு, இரவு 7 மணிக்கு வெள்ளி சிம்ம வாகனம். ஆனந்தராகத்தின் நிறைவாக சோபனா விக்னேஷ் பாடியிருக்கும் பாடல்

0: அன்பு நிறைந்தவர்களின் உள்ளமும் இறைவன் வாழும் இல்லம்தான். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தெய்வீக ராகங்களின் சங்கமமாய் இதுவரை கேட்டு ரசித்தோம் ஆனந்த ராகம். நேரம் 6:35 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 6 புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்தி சுருள்.
2: அட என்னப்பா நீ இப்படி மச மசன் இருந்தா எப்படி, நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும்ல அப்படின்னு ஒரு உயிரினத்தை உதாரணமா நாம சொல்லுவோம். எப்பவும் உழைக்கணும், தான் குடும்பத்துக்கு தேவையான உணவை சேகரிக்கணும், தன்னால மத்தவங்களும் வாழணும் அப்படின்னு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க மிக சுவாரஸ்யமான நுணுக்கமான உயிரினம் தான் அது.
3: ஆமாங்க, தேனி தான் அந்த உயிரினம்.
2: இன்னைக்கு உலக தேனீக்கள் தினம். துக்குணோண்டு சைஸ்ல இருக்கிற தேனி தான் உலகத்துல மிக சிறந்த மகரந்த சேர்க்கையாளர்னா பாருங்களேன்.
1: சரிங்க, தேனீக்களோட வாழ்விடம் எந்த மாதிரி இருக்கணும், அவற்றின் பயன்கள், மருத்துவ குணங்கள் பத்தி புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள் கூறுவது.
4: தேன் பிறந்த குழந்தையிலிருந்து முதியவர் வரை அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுனா அது தேன். பாரம்பரிய மருத்துவத்தில் வந்துட்டு தேன் வந்து ஒரு இன்றியமையாத பங்கு. எந்த ஒரு உணவு இருந்தாலும், எந்த ஒரு மருந்து பொருள் இருந்தாலும் அதில் வந்து சிறிதளவு தேன் சேர்த்து கொடுக்கணும். ஸோ முழுமையாக செரிமானமாகும், முழுமையாக உடலில் சென்றடையும். எதற்காக கொடுக்குறோமோ அந்த நோய் முழுமையாக தீர்க்கும். தேனுக்கு இன்றியமையாத உணவு வந்துட்டு பூ. ஸோ பூக்களோட வரத்து வந்துட்டு முழுமையாக இருக்கணும். ஸோ வருடம் முழுவதும் பூ இருக்கணும். அது மாதிரி ஒரு இடமும் வந்து தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி தேன் பெட்டி வைக்கிற இடம் வந்துட்டு நிலப்பாங்கான இடமா இருக்கணும். ஸோ அந்த மரத்து நிழலில் வச்சுக்கலாம். தேனி போயிட்டு வர்றதுக்கு வந்துட்டு நல்ல வசதியாகவும் இருக்கணும். அதாவது அந்த இடத்துல ரொம்ப டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. ஆடு மாடுகள் தொந்தரவு, நாய்கள் தொந்தரவு, அந்த மாதிரி தொந்தரவு இல்லாத ஒரு இடமா இருந்துட்டு இருக்கணும். பக்கத்தில் நீர்நிலைகள், ஏதாவது குளத்தில் தண்ணி அந்த மாதிரி இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சா போதும். இந்த வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டா போதும். தேன் வந்துட்டு அந்த இடத்துல சாதகமான சூழ்நிலையில் கட்டும். ஒரு ஏக்கர் நிலம் விவசாயம் பண்ணுறீங்கன்னா 2 தேனி பெட்டிகள் போதும். ஸோ ரெண்டு பெட்டிகளை வச்சுட்டு தேன் எடுத்துக்கலாம். ஒரு 3 ஒரு முறை வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 தேன் வந்து அவங்களால எடுக்க முடியும். நல்லா பூக்களோட வரத்து அதிகமாக இருந்தது அப்படின்னா. இதில் முக்கியமான நீங்கள் விஷயம் பார்க்க வேண்டியது, பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ இயற்கை விவசாயம் பண்ணணும். எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தும் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா தேன் பூச்சிகள் வந்துட்டு அந்த கூட்டை விட்டு ஓடி போகாது. சப்போஸ் நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துறீங்கன்னா எல்லா பூச்சிகளும் ஒரே டைமில் ஓடி போய்ட்டு நம்ம முழுமதுவாங்க நஷ்டத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் சாகுபடி பண்ணி தேனீக்களுக்கும் நன்மை செய்கிற பூச்சிகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும். மகரந்த சேர்க்கை பார்க்கும்போது அயன் மகரந்த சேர்க்கைக்கு வந்து பெரிதும் உதவுறது வந்து தேனி. தேனி இல்லை அப்படின்னா அயன் மகரந்தம் வந்துட்டு நடக்காது. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொடி வகை பயிர்களுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க பூச்சிகளை சார்ந்து தான் இருக்குது அயன் மகரந்த சேர்க்கைக்கு. ஸோ ஒரு பூலேருந்து ஆண் பூலேருந்து பெண் பூலேருந்து மகரந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வேலை

0: வந்துட்டு இந்த பூச்சிகள் தான் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னை, இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% வந்துட்டு விளைச்சல் கூடுது. ஸோ தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 தேங்காய் அதிகமாக இருக்கும் இந்த நம்ம தேனி பெட்டி கூடு வைக்கிறதுனால. அடிஷ்னலாக வந்துட்டு தேங்காய் மட்டும் இல்லாமல் தேனும் கூட வந்து நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக ஒரு பெட்டிலேருந்து தேன் எடுக்க முடியும், 3-4 கிலோ வரைக்கும் எடுக்க முடியும். 2 வருமானமாகுது, ஒரு வகையில் வந்து மகசூலும் அதிகப்படுத்துது, அடிஷ்னலாக தேன் வருது. தேன்லேருந்து தேன் வந்து உணவுக்காக பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் தேன் அடையிலேருந்து மெழுகு எடுத்துட்டு பொம்மைகள் செய்யறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த அழகு சாதன பொருட்கள், இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு எல்லாம் வந்து தேன் மெழுகு தான் கொண்டு போகிறாங்க. இன்னும் முக்கியமான பொருள் ராயல் ஜெல்லி, மிக மிக உயர்ந்த அதாவது புரோட்டீன் அதிகமான உள்ளவர்கள், புரதச்சத்து அதிகமான உள்ள ஒரு உணவு.
1: நாம பொதுவா யானைக்கு ஆமைகளுக்கு தான் ஞாபக சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவோங்க. ஆனா அவைகளை விடவும் கூர்மையான ஞாபக சக்தி இருக்கா இந்த தேனீக்களுக்கு. சரிங்க, அப்படிப்பட்ட தேனீக்களை நாம எங்க வளர்க்க கூடாது, தேனி பெட்டிகள் வாங்குவது பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதோ நவலூர் குட்டப்பட்டு வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள் கூறுவது.
2: தேனீக்களை பூச்சி மருந்து தெளிக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி இருக்கணும். ரோடுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா அது பக்கத்துல இருக்கக்கூடாது. தள்ளி ஒரு பழத்தோட்டங்கள் நடுவுல இருக்கிறது, ஒரு தென்னந்தோப்பு நடுவுல, அந்த மாதிரியான இயற்கையா நிழல் தரக்கூடிய இடத்துல நம்ம வைக்கிறது ரொம்ப சாலச்சிறந்தது. இப்ப தேனீக்கள் இப்ப சாதாரணமா அது பூக்கிற நாட்கள்ல என்ன பண்ணணும்னா அதுக்கு இந்த பூ அந்த பூன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. ஸோ எந்த பூக்கள்ல இருந்தெல்லாம் மதுரம் கிடைக்குதோ அதை எடுத்து தன் வயிற்றுல வச்சு அதை தேனா மாத்தி கொடுக்குது. இப்ப ஒரு தேனி வேலைக்கார தேனி இருக்குன்னா வேலைக்கார தேனீக்கள் தான் தேனை வந்து மகரந்தத்தை வந்து சேகரிக்க போகுது. இப்போ தேனீக்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா இயற்கையாவே அது கூடுகள் தான் கட்டுது. இப்ப நம்ம தேனி வளர்ப்பு அப்படின்னு நம்ம போயிட்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், தேனீக்களை வந்து நம்ம வாங்குறோம். ஸோ தேனீக்கள் வந்து பெட்டியில கூட்டங்களா நம்ம வாங்குறோம். இப்ப தேனீக்கள் பெட்டி வந்து அதிகமா இப்போ தமிழ்நாட்டுல நிறைய தேனீக்களையும் சரி தேனீக்கள் பெட்டி விற்பனையாளர்களும் நிறைய இருக்கிறாங்க. இப்ப தேனி பெட்டி இப்ப உங்களுக்கு நீங்க இயற்கையாவே ஒரு தேனி கூட்டத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை பெட்டி மட்டும் நம்ம கையில இருந்தா அந்த கூட்டத்தை வந்து நம்ம அதை பெட்டிக்குள்ள சேர்த்துடலாம். இல்ல அப்படின்னா நான் பெட்டியோடயே நமக்கு ஈக்கள் கிடைக்குது. இப்ப ஒரு பெட்டியை சராசரியா எவ்வளவு விக்குது விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 ரூபாயில விக்குது. ஸோ இது மரப்பெட்டிகளா தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா மரப்பெட்டிகள் இருந்தாதான் உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ மரப்பெட்டி தனியா கிடைக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்க வாங்கும் போது அடிப்பலகை, புழுவரை, தேனரை, மேல மூடாக்கு இதெல்லாம் இருக்குதான் பார்த்து கரெக்டா வாங்கணும். அதுக்குள்ள நமக்கு வந்து சட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து அடைகள் அடுக்கடுக்கா கட்டுது இல்லையா, சட்டங்கள் இருக்கும், நம்ம அதை வாங்கிட்டு வந்துடலாம். இப்ப ஈக்களும் சேர்த்து கிடைக்குது. இப்ப ஈக்கள் மட்டும் அப்படின்னா சராசரியாக ஒரு 900-1000 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப ஈக்கள்னா ஒரு 5 சட்டம் இல்ல 6 சட்டத்துல வாங்கிக்கலாம். நீங்க இல்ல நீங்க ஒரு வளர்ப்போரா இருக்கீங்க எனக்கு அதை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னா நீங்க 6 சட்டங்களையும் வாங்காதீங்க, ஒரு பெட்டியில 3 சட்டங்கள் மட்டும் போட்டு வாங்குங்க. ஏன்னா அது அடுத்து அடுத்து அது அடை கட்டுறத வந்து நீங்க பார்க்கலாம். சராசரியாக 2500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் ஆகும் ஒரு பெட்டி வாங்க.
1: தேனீக்கள் உலகத்துல 80% உணவு பொருட்களோட பெருக்கத்துக்கு காரணமாவும் இருக்குன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுற விஷயம்தான் இல்லைங்களா? சரிங்க, தேனீக்களை நாம பாதுகாப்பா வளர்க்கணும், பராமரிக்கணும் இல்லையா? இதோ மனச்சநல்லூர் ஏ பாலசுப்ரமணியம் அவர்கள் கூறுவது.
3: பராமரிப்புன்றது வாரத்துல ஒரு நாள் பெட்டியை வந்து சுத்தம் பண்ணும். பெட்டியை சுத்தம் பண்ணணும்னா அந்த மேல இருக்க ப்ரூடிங் சாம்பன் சொல்லுவோம், அது மட்டும் தூக்கி அப்படியே கீழே வச்சுட்டு அடித்தட்டுன்னு ஒன்று இருக்கும், அடித்தட்டை மட்டும் சுத்தம் பண்ணணும். ஏன்னா அடித்தட்டுல வேக்ஸ் மாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மெழுகுந்து பூச்சி, அந்த பூச்சி வந்து கண்டிப்பா வரும். அதனால வாரத்துல ஒரு நாள் அதை பராமரிக்கணும், கிளீன் பண்ணணும். புதுசா உள்ளுக வரவங்களுக்கு அந்த மாதிரி உரை, முகக்கவசம் இதெல்லாம் கண்டிப்பா போட்டுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவங்க கொஞ்சமா அனுபவம் வரணும். இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா தேனி கொட்டி கொட்டி அந்த ஒரு அதோட விஷயமே எங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ குணமா மாறிட்டு இருக்கு. அதனால வந்து ஒரு சில நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா தேனியோட வேக்ஸை வந்து நிறைய எடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது மெடிசன் நிறைய யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி அவங்க முத முதல்ல உள்ள வரவங்க அந்த கவசம் இதெல்லாம் போட்டுக்கணும். இப்ப நாங்கெல்லாம் உள்ள பழகிட்டோம் அப்படின்றனால எங்களுக்கு தெரிஞ்சுக்காது. ஒரு சில பெட்டி காலையில கொட்டும், ஒரு சில பெட்டி சாயந்தரத்துல கொட்டும், இதெல்லாம் அனுபவத்துல தான் கத்துக்க முடியும். மக்களோட கருத்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம வளர்ப்பு தேனி அப்படின்றனால எல்லாருமே இதுக்கு தீனி கொடுத்துதான் வளர்க்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது, ஒரு தீனி வந்து 2 கிலோமீட்டர் வரலையும் அவங்களுக்கு போயிட்டு வரும். பக்கத்துல ஒரு பூக்கள் இருக்கு அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் வரலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கனால அந்த 2 கிலோமீட்டருக்குள்ள வர போயிட்டு டக்கு டக்குன்னு தேன் எடுத்துருவோம். பக்கத்துலேயே இப்போ உங்களுக்கு நிறைய பூ இருக்குன்னா அந்த டக்கு டக்குன்னு எடுத்து தான் தேன் வச்சிருக்கனால தேன் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு அதிகமாக 2 கிலோமீட்டர் போயிட்டு வந்ததுன்னா அந்த இடத்துல தேன் கம்மியாக இருக்கும். தென்னை, மா, கொய்யா, பாலை, இளவம்பஞ்சு, தைல மரம், கருவேல முள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்க பூவில் இருக்க தேன் எடுக்கும். அதே மாதிரி தோட்டக்கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எள்ளு செடி இந்த மாதிரி இதெல்லாம் பயிர் பண்ணுறாங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தியில் அதிகமாக எடுக்கும். சூரியகாந்தியில் அதிகமாக தேன் இருக்கும், போலான் இருக்கும் உங்களுக்கு அதிகமாக. தென்னையில் பார்த்தீங்கன்னா வெறும் போலான் தான் அதிகமாக இருக்கும், தேன் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் மகரந்த சேர்க்கை அதிகமாக நடக்கும் உங்களுக்கு, தென்னையோட காப்பு அதிகமாக இருக்கும்.
1: தேனீக்களை நாம சாதாரணமா நினைச்சிட முடியாதுங்க. பொறியியல் படிப்பு படிச்சது கிடையாது, ஆனா பொறியியல் அறிவு அவ்வளோ இருக்கு. பூக்களோட மகரந்தம் மதுரம் ரெண்டும் தான் தேனீக்களோட

0: தான் உணவு, அப்போதைய பசிக்கு அப்பவே சாப்பிடும். அப்புறம் ஏன் தேனை சேகரிக்குதுன்னு நீங்க கேக்கலாம். குளிர்காலம், பூ பூக்காத காலம் வந்துட்டா உணவு தட்டுப்பாட்டை சமாளிக்கணுமே, அதனாலதான் தேனை சேகரிக்குது. என்ன ஒரு முன் யோசனை!
1: அப்பப்பா, இந்த தேனீக்களை அழிவில் இருந்து பாதுகாக்கணும் இல்லையா? இதோ கரூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் எம் விஷ்ணு அவர்கள் கூறுவது.
2: தேனீக்கள் வந்து அழிவு ஏற்படாம பாதுகாக்கணும்னா நாம வந்து பயப்படக்கூடாது. தேனீக்கள் கூடு கட்டுதுன்னா நம்ம கற்பனை பண்ணிட்டு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நிறைய, இன்னும் நான் சொல்லுவேன் எல்லாத்தையும், பில்டிங்ல எல்லாம் நிறைய கூப்பிடுவாங்க, மலத்தேன் கூடு கட்டி இருக்கு இப்படி எடுத்துருங்கன்னு கூப்பிடுவாங்க. பில்டிங்ல கட்டுச்சுன்னா வீடுகள் நிறைய இருக்கு, அதுல ஓடி போய் ஒளியறதுக்கு இல்ல மறைவான போய் நிக்கிறதுக்குலாம் இடம் நிறைய இருக்கும். அதனால அந்த கொற்ற தன்மை வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் தேனீக்களுக்கு. ஏன்னா அவங்க கீழே போறதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கும், அது இந்த மிலிட்டரி குரூப்பே இருக்கும், அவங்க எல்லாம் அது பாத்துட்டு தான் இருப்பாங்க, இது யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு பாத்துட்டு இருப்பாங்க. இதே வந்து ஓப்பன் ஏரியா ஸ்கூல் கிரவுண்ட் பக்கத்துல ஸ்கூல் பசங்க எல்லாம் விளையாண்டுருப்பாங்க, அங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு சொல்றேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட், அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அது ஒரு உயிரினம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, நம்ம ஆம்பும் பாத்தீங்கன்னா முடிச்சாதான் கொட்டும், இல்லாட்டி நம்ம இப்போ ஓடிதான் போவோம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம அதுக்கு தேவையான தாவரங்களை நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும், அதனால மரங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், புதர்களும் வேணும், எப்படி மரங்கள் வேணுமோ அது மாதிரி புதர்களும் இருக்கணும், அதனால எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கணும். இயற்கையான முறையில என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடலாம். அதனால நம்ம சுத்தி வந்து பிளான் பண்ணி, நம்ம தோட்டத்தை எவ்வளவு இருக்கு, ஒரு ஏக்கர் இருக்குன்னா அந்த ஒரு ஏக்கருக்குள்ள என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் எல்லாம் வச்சிட்டோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தேனீக்களுக்கும் இருக்கும், நம்ம தேனும் நல்லா எடுக்க முடியும்.
0: சிறுக சிறுக சேமிக்கும் தேனீக்களை வளர்க்கறதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணுங்க. தேனீக்களோட வாழ்விடத்தை நாம பாதுகாக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். வேளாண்மை செய்தி சுருள் நிறைவுறும் நேரம் இது.
3: நாட்டு நடப்புகளை வானொலியில் கேட்டு தெரிந்து கொள்ள செவிமடுப்போம் மாநில செய்திகளுக்கு.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவழியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுகள் அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 9 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30 வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.dglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின்

0: சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும் அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5000 ஃபார்மசிஸ் ஓபனா தான் இருக்கும், பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்றதுக்காக நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வெப்சைட்ல நாங்கள் கொடுத்துருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களில் 40,000 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற
3: உதகையில் கோடை சீசன் களைக்கட்டியுள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலாத் தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர், ஆடித்தேர், மாமல்லபுரம், திருவள்ளுவர் சிலை என 20க்கும் மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில் 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தாவரவியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர்.

0: தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துரு ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளில் நேர்களை கேட்கலாம்.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: தேனீக்கள் இல்லை என்றால் உணவு பஞ்சம் உண்டு என்கிறது அறிவியல். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தேனீக்களின் பங்களிப்பை உலகறிய செய்யும் நோக்கோடு இந்நாள் உலக தேனீக்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நவீன தேனீ வளர்ப்பின் முன்னோடியும் ஆண்டன் ஜான்சனின் பிறந்த தினமும் இந்நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நாள் உலக அளவீட்டு தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது என்பது கூடுதல் சிறப்பு. விடுதலை இயக்கத்தின் மும்மூர்த்திகளுள் ஒருவரான பிபின் சந்திரபால் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1932. ஆசிரியர், பத்திரிகையாளர், சொற்பொழிவாளர் என பன்முக திறமை கொண்டவர். வந்தே மாதரம் என்ற பத்திரிகையை தொடங்கிய இவரின் எழுத்துக்கள் நாடு முழுவதும் சுதந்திர வேட்கையை பரப்பும் அக்னி பூக்களாக வலம் வந்தன. இலக்கியத்திலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த பிபின் சந்திரபால் கீதை, உபனிஷதங்களை ஆழ்ந்து கற்றதோடு சோல் ஆஃப் இந்தியா, நேஷனாலிட்டி அண்ட் எம்பையர் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். ஆந்திர கேசரி த பிரகாசத்தின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1957. சுதந்திர போராட்ட வீரரும் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வருமான த பிரகாசம் சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தில் காவலர்களிடம் முடிந்தால் என்னை சுடு என்று துணிந்து போராடியதால் ஆந்திர கேசரி என்ற சிறப்பு பெயரை பெற்றார். சமூக சேவகர் கரந்தை தர்மாம்பாளின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1959. சித்த மருத்துவராக பணியாற்றிய இவர் தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டார். டாக்டர் தர்மாம்பாளின் பெயரில் விதவை மறுமண நிதி உதவி திட்டம் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாய் ஒலித்த தமிழறிஞர் சித்த மருத்துவர் அயோத்திதாசர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1845. திராவிட இயக்கத்தின் முன்னோடியான இவர் நவீன தமிழ் சமூகத்துக்கு அதன் அடையாளத்தை கொடுத்தவர். தமிழையும் பௌத்தத்தையும் தூக்கி பிடித்தவர். ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கி அரசியல், சமூகம், ஜாதி, மதம், இலக்கியம் குறித்து கட்டுரைகளை எழுதி வந்தார். பின்னர் இந்த இதழ் தமிழன் என்ற பெயரில் வெளிவரத் தொடங்கியது. மாபெரும் சிந்தனையாளரான அயோத்திதாசர் சாக்கிய முனி வரலாறு, திருக்குறள், கடவுள் வாழ்த்து உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். நவீன ஹிந்தி இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு மகத்தான பங்களிப்பை வழங்கிய சுமித்ரானந்தன் பந்த் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1900. காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தை

ால் கவரப்பட்டு கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தி வீட்டிலேயே ஹிந்தி, சமஸ்கிருதம், வங்காளம், ஆங்கிலம் என பல்வேறு மொழிகளின் இலக்கியங்களை படித்து தன்னை செழுமைப்படுத்திக் கொண்டார். ஞானபீட விருதை ஹிந்தியில் பெற்ற முதல் கவிஞர் என்ற பெருமையை பெற்ற சுமித்ரானந்தன் பந்த் இயற்கை கவிஞர் என போற்றப்படுகிறார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் அஞ்சும் சோப்ரா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1977. சிறுவயது முதலே நீச்சல், கூடைப்பந்தாட்டத்தில் ஆர்வம் காட்டி வந்த இவரின் கவனம் ஒரு கட்டத்தில் கிரிக்கெட்டில் குவிந்தது. இடது கை அதிரடி பேட்ஸ்மேனாக உருவெடுத்த இவர் வலது கை பந்து வீச்சாளராகவும் அசத்தினார். 100 ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய முதல் வீராங்கனை, 6 உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாடிய வீராங்கனை என ஏராளமான முதல் சாதனைகள் பல படைத்தவர் அஞ்சும் சோப்ரா. காட்சிகளின் கலைஞன் பாலு மகேந்திரா பிறந்த தினம் இன்று. ஆண்டு

கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் அஞ்சும் சோப்ரா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1977. சிறுவயது முதலே நீச்சல் கூடைப்பந்தாட்டத்தில் ஆர்வம் காட்டி வந்த இவரின் கவனம் ஒரு கட்டத்தில் கிரிக்கெட்டில் குவிந்தது. இடது கை அதிரடி பேட்ஸ்மேனாக உருவெடுத்த இவர் வலது கை பந்து வீச்சாளராகவும் அசத்தினார். 100 ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய முதல் வீராங்கனை, 6 உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாடிய வீராங்கனை என ஏராளமான முதல் சாதனைகள் பல படைத்தவர் அஞ்சும் சோப்ரா. காட்சிகளின் கலைஞன் பாலு மகேந்திரா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1939. முள்ளும் மலரும் மூலம் ஒளிப்பதிவாளராகவும் அழியாத கோலங்கள் மூலம் இயக்குநராகவும் தடம் பதித்தார். இயற்கையான ஒளியிலேயே சிறந்த காட்சிகளை படைப்பதில் அசாத்திய திறமை பெற்றிருந்தார். வீடு, சந்தியாராகம், தான் அதிகம் தவறு செய்யாத திரைப்படங்கள் என தன்னடக்கத்தோடு கூறியுள்ளார் ஒளிக்கலைஞன் பாலு மகேந்திரா.

முயற்சி செய்ய தயங்காதே, முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும். இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசைகளோடு. காலை தேநீருடன் சுட சுட செய்தி, சுவையான தகவல்களோடு மலரட்டும் உங்கள் நாள் காலை மலருடன்.

0: சம்மதம். வழங்குபவர் எழுத்தாளர் அண்டனூர் சுவா அவர்கள்.
1: ஒரு நாள் வகுப்பில் கேட்டேன், உடைமையின் பெயரால் திருவள்ளுவர் படைத்துள்ள அதிகாரங்கள் என்னென்ன? ஒவ்வொரு மாணவராக எழுந்து சொன்னார்கள், அன்புடைமை, பண்புடைமை, நட்புடைமை, பொருளுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, அருளுடைமை, பொறையுடைமை, அறிவுடைமை, நானுடைமை. ஆமாம், திருவள்ளுவர் உடைமை என்னும் புன்மையில் 12 அதிகாரங்கள் படைத்துள்ளார் என்றேன். ஒரு மாணவன் எழுந்து, முக்கியமான ஒன்றை விட்டுவிட்டீர்கள், நில உடைமை என்றான். இதை அவன் சொன்னதும் வகுப்பறை சிரிப்புடைமையானது. இன்று நம்மை ஆள்வது நில உடைமைதான். நில உடைமைதான் உடைமைகளில் பெரும் உடைமையாக தற்போது பாவிக்கப்படுகிறது. ஆனால் பாருங்கள், திருவள்ளுவர் அதை ஒரு உடைமையாக கருதவில்லை. உடைமை என்பதை நாம் நிலம், சொத்து, பொருள், செல்வத்தோடே பொருத்தி பார்க்கிறோம். என் நண்பர் ஒருவர் திடீரென்று நிலப்புலங்கள் வாங்கி வீடு கட்டி வசதி வாய்ப்பாக தன்னை காட்டிக் கொண்டார். ஊரார்கள் அவரை குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்தவர் என்றும், வழிபறி செய்து தனது வசதி வாய்ப்புகளை பிரிக்கிக் கொண்டார் என்றும் காது கடியாய் பேசிக் கொண்டார்கள். நான் அவரை அப்படியாக மதிப்பீடு செய்யவில்லை. காரணம், எதையும் அவர் பொறுமையோடு அணுகுகிறவர். பொறுத்து போங்க தம்பி, பொறுமையாக போங்க தம்பி, பொறுத்தவர் பூமியாழ்வார், இப்படி பொறுமையை இறுக பிடிக்கிறவர். ஒரு நாள் நண்பரை சந்தித்து கேட்டேன், இவ்வளவு காலம் ஏழ்மையாக வாழ்ந்தீர்கள், எப்படி உங்களால் திடீரென்று செல்வந்தராக முடிந்தது என்று. அவர் சொன்னார், நான் தினமும் சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை பங்குச்சந்தையில் தொடர்ச்சியாக முதலீடு செய்து இந்த செல்வத்தை பிரிக்கிறேன் என்றார். எல்லோரும் முதலீடு செய்து தனது செல்வத்தை கரைத்திருக்கிறார்கள், உங்களால் எப்படி பெருக்க முடிந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர் ஔவையார் இயற்றிய மூதிரையிலிருந்து ஒரு பாடலை சொன்னார். அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. இந்த பாடல்தான் எனது செல்வ செழிப்புக்கு காரணம் என்றான். இந்த பாடல் சொல்லும் பொருள் என்ன? அடக்கம் எனும் பொறுமை உடையவர்கள் அறிவிலர் என்று கருத வேண்டாம். அவர்கள் தான் எதிர்பார்க்கும் மீன் வந்தால் மட்டுமே கவுவேன் என்று காத்திருக்கும் கொக்கு போன்றவர்கள் என்கிறார். இந்த பாடல் ஒருவரின் பொருளாதார வளர்ச்சியில் பெரும்பங்கு வகித்திருக்கிறது என்பது நினைக்கையில் வியப்பாக இருந்தது. இந்த பாடலில் மீனும் கொக்கும் முக்கிய பாடுபொருள்கள். மீன் என்பதை இங்கு நாம் ஆற்றிலும் ஏரிலும் ஓடும் மீனாக மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. கணிதத்தில் மீன் என்றால் சராசரியை குறிக்கும், எண் உறுப்புகளை கூட்டி அதன் எண்ணிக்கையால் வகுப்பது. அவையா இப்பாடலில் மடத்தலை என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார். ஏரி கால்வாயை விடவும் கடலில் மீன் அதிகம் உண்டு. கடலை ஏன் உவமையாக பயன்படுத்தாமல் மடத்தலையை பயன்படுத்தினார் என்றால், கால்வாயிலிருந்து நீர் பிரியும் இடம் மடத்தலை. இந்த இடத்தில் ஒற்றை காலில் நின்று தன்னை கடந்து போகும் ஒவ்வொரு மீனையும் பார்த்து நிற்கிறது கொக்கு. இந்த மடத்தலை பங்குச்சந்தையில் மூலத்தன கிடங்காக உள்ளது.

0: நமது முதலீடு எவ்வளவு, அது வளர்ந்துள்ளதா வீழ்ந்துள்ளதா என்பதை அதில் பார்க்க முடியும். நீரோடையில் மடத்தலையை கடந்து மீன் ஓடுவதைப் போல பங்கு சந்தையில் மூலதன கிடங்கு கடந்து நம் முதலீடு ஓடுகிறது. இந்த சந்தையில் முதலீடு செய்கையில் ஔவையார் சொல்லும் பொறுமையின் அடையாளம் கொக்கு போல ஒற்றை காலில் நின்று விரும்பும் விலை வருவரைக்குமாக காத்திருக்க வேண்டும். பங்கை அவசரமாக வேகமாக பெருமைக்காக வாங்காமல் முதலுக்கு மோசம் வந்துவிடாமல் தன்னால் முடியும் என்னும்படியான பங்கை மட்டுமே பற்ற வேண்டும் என்பதைத்தான் ஓடுமீன் ஓட உரிமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு என்கின்ற வரியை கொண்டு அவர் பொருத்தி பார்த்திருக்கிறார். பொறுமை என்பது 16 செல்வங்களில் ஒன்று. எப்படி தெரியுமா? மூதிரையில் ஔவையார் பொறுமைக்கு ஓமையாக கொக்கை 16வது பாடலாக பாடுகிறார். திருவள்ளுவர் பாடிய பொறையுடைமை 16வது அதிகாரம். ஒரு பேச்சாளர் மேடையில் பொறுமை எனும் தலைப்பில் உரையாற்றினார். அவரை வழிமறுத்தி கேட்டார்கள், இவ்வளவு பேசுகிறீர்களே, பொறுமைக்கு அடையாளமாக யாரையெல்லாம் காட்டுவீர்கள்? பேச்சாளர் சொன்னார், வேறு யார், நீங்கள் தான். நாங்களா? பின்னே நான் பேசியதை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டீர்களே.
1: தமிழ் அமுதம். வழங்கியவர் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசைகளோடு. கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.

0: சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகம் அடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே புதுதில்லி தவிர்த்து இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்பால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின்போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ளது.

0: வெளியிட்டுள்ள செய்தியில் குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். திமாபூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டுவரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த வசதி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமானப் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ₹1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டரைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ₹56,00,000 மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதி உதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
3: என்னுடைய பேர் வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்லா தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா. அதுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபாஷ் நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை ராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 IS தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின் போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தி தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் ஐஎஸ் தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்க

0: பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்காட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் இப்பொழுது 7:25.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: காலை மலர் கேட்டு இருக்கோம். இனி தெரிந்து கொள்ளலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,870 ரூபாய், வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 300 ரூபாய் என விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 78.94 அடியாக உள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து வழங்கும் CCTV கேமரா நிறுவுதல், அலாரம், புகை கண்டறியும் 3 நாட்கள் இலவச பயிற்சி IOB கண்டோன்மெண்ட் கிளை மாடியில் நடைபெறும். விண்ணப்பிக்க இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாள். தொடர்ந்து கேட்கலாம் காலை மலரின் தகவல்களுடன் பாடல்களும்.

திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் புதிய வேலைவாய்ப்பு பதிவு மற்றும் புதுப்பித்தல், முகவரி மாற்றம், உதவித்தொகை திட்டம் போன்ற பல்வேறு சேவைகளை எவ்வித கட்டணமும் இல்லாமல் tnvelaivaippu.gov.in/empower என்ற இணையதள வாயிலாக நேரடியாகவும் இலவசமாகவும் செய்து கொள்ளலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான ஊக்கத்தொகையுடன் கூடிய சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க தலைமை ஆசிரியர் மாவட்ட அரசு இசைப்பள்ளி N32 மூலத்தோப்பு மேலூர் ரோட் திருவரங்கம் என்ற முகவரியிலும் 0431-2962-942 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு முறை அறிவிக்கிறோம், 0431-2962-942 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.

65ஆம் ஆண்டு அகில இந்திய கூடைப்பந்தாட்ட போட்டியில் இன்று பெரியகுளம் பி எஸ் துரைராம சிதம்பரம் நினைவு மின்னொலி அரங்கத்தில் மாலை 6:30 மணிக்கு திரு ஜே சலீம் அவர்கள் தலைமையில் நடைபெறும்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு காலை 9 மணிக்கு அரங்கிசையில் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு, சதீஷ்குமார் அவர்களின் வயலின், அசோக்குமார் அவர்களின் மிருதங்கம். திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் இன்று மாலை 6:30 மணிக்கு முனைவர் க. பாலசுப்பிரமணியன் அவர்களின் நச்சினார்க்கினியர் என்ற தலைப்பில் உரை இடம்பெறும்.

திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் சிறிய அளவிலான வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும். மேலும் தகவல்களுக்கு 0431-2413-510 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை 0431-2413-510.

0: நேரம் இப்பொழுது 7:35. காலை மலரின் அடுத்த அங்கமாக ஒலிப்பது.
1: ஒரு நாள்ல குறைஞ்சது 45 நிமிஷமாவது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக ஒதுக்கணுங்க. அந்த நேரத்துல நம்மளால முடிஞ்ச உடற்பயிற்சியை செய்யலாம், இல்ல நடைப்பயிற்சியை செய்யலாம். இத பார்த்து உங்க கூட இருக்கிறவங்களும் அதை செய்ய ஆரம்பிக்கலாங்க. உடல் ஆரோக்கியம் தானங்க எல்லாத்துக்கும் அடிப்படை. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணையிருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய உடல் பருமனை எப்படி குறைக்கலாம் டாக்டர்?
2: பிரெக்னன்சி ஆன உடனே எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு கிரேவிங் இருக்கு, போய் சாப்பிடணும் வித விதமா. இதெல்லாமே ஓகே, இதெல்லாமே பண்ணலாம். பட் ஹெல்த்தியா சாப்பிடணும், இதை ஒரு நாளைக்கு சாப்பிடுறோம் அதெல்லாம். பட் அதையே பழக்கமா வந்து பிரெக்னன்சில பண்றதும் தவறு. அண்ட் இது என்ன பண்ணுனா ஒரு வெயிட் கெயின் கொடுத்துருது. இனிஷியலா வந்து இந்த 10 கிலோஸ் பிரெக்னன்சில நம்ம வெயிட் ஆகும்பொழுது நமக்கு தெரியாது, நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பட் அதை நம்ம குறைக்கிறதுக்கு ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு 40 weight இருந்தவங்க ஒரு 65 weight ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து அவங்கள திருப்பி ஒரு 50 கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது ஃபீடிங் டைம்ல மேபி கொஞ்சம் கம்மி ஆகலாம். அப்பயுமே வந்துட்டு நீ வந்து ஃபீட் பண்ற, நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒர்க் எதுவுமே இருக்காது. அண்ட் ஃபீட் பண்ணணும், தூங்கணும், அண்ட் டயர்ட்னஸ் இதுதான் இருக்குங்கிறதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பாடி இதுதான் நம்மளா அப்படின்னு நம்மள திரும்பி பார்க்கும்பொழுது நமக்கு நம்மளே தெரியாது. பட் இதை நம்ம ஒரு பாடி பாசிட்டிவிட்டியாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பிரெக்னன்சிங்கிற ஒரு இதை கோ த்ரூ பண்ணியிருக்கோம், அதனால நம்ம இப்படி இருக்கோம், ஸ்லோவா நம்ம இது பண்ணிடுவோம். பட் நம்ம எல்லாருக்குமே நம்ம இவ்வளவு வெயிட் ஆயிட்டோமே, இன்னும் ஒரு 2 months கம்மியாயிடுவோமா, நம்ம டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஏன் இந்த வெயிட் போல, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம் பாப்பா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த வெயிட் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படி கிடையாது. பேபியோட வெயிட் வந்து 3 kgs. அது சுத்தி இருக்கிற நஞ்சு கொடியோ ஏதோ மேபி ஒரு 1 kg எக்ஸ்ட்ராவா இருக்கலாம். 3-4 kgs, 5 kgsனே வச்சுக்கோங்களேன், நம்ம 15 கிலோ ஏறிருக்கோம். அப்ப 10 கிலோ நம்மளோடது தான். சோ அந்த வெயிட் கெயினை நம்ம எப்படி கம்மி பண்ண போறோம் அப்படின்னா பேசிக் எக்ஸசைசஸ், நியூட்ரிஷனலா சாப்பிடுறது, ஒரு 3 months டெலிவரிக்கு அப்புறத்துல இருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது பெல்விக் ஃபுளோர் எக்ஸசைஸா இருக்கட்டும். பெல்விக் ஃபுளோர் எக்ஸசைசஸ் பண்றது நமக்கு லாக்ஸிட்டி கம்மி பண்ணும், இந்த யூரின் லீக்கேஜ் கம்மி பண்ணும், நம்மள வந்து ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு இது பண்ணும். பட் இதை தவிர நம்மளோட கோர் மசில் ஸ்ட்ரெங்தனிங், மற்ற எதுவுமே ஜிம் யூஸ் பண்ணலாம், ஜும்பா யூஸ் பண்ணலாம், எது வேணாலுமே நீங்க 3 months கழிச்சு நீங்க வந்து இதெல்லாம் பண்ணறதுக்கு வந்து ஓகேவா இருக்கீங்கன்னு உங்க கைனகாலஜிஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஆக்சுவலி பண்ண ஆரம்பிச்சு வெயிட்டை கம்மி பண்ணணும். பண்ணினாதான் நெக்ஸ்ட் பிரெக்னன்சி ஆகிறதுக்குமே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நார்மலாவே ஃபீமேல்ஸ்க்கு பியூபிக் ஏரியா கிட்ட வந்து ஒரு சின்னதா ஒரு ஃபேட் ஏரியா இருக்கும் கம்பேர்ட் டு மேல்ஸ். ஸோ அது எதனாலனா ஜஸ்ட் ஒரு

0: ப்ரொடெக்டிவ் ஃபேட். ஸோ இது ப்ரெக்னென்சியில் இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்ம அந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம்ல, அந்த 10-15 kg பேபி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெச் ஆனது லூசன் அப் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த கோர் மசிலை டைட் பண்ணலைன்னா இந்த பெல்லி ஃபேட் வந்து லூஸாகவே இருக்கும். அதுவே நமக்கு கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணலன்னா, ஒரு ப்ராப்பர் கோர் ஸ்ட்ரெங்க்னிங் எக்ஸசைஸை வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டு யோகா எது அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அது பண்ணாலே நமக்கு இந்த பெல்லி ஃபேட், பட் பெல்லி ஃபேட் கம்ப்ளீட்டாக போயிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் உங்களோட பிஎம்ஐ கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்டிங் கான்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்து அதுக்குமே நிறைய மெஷின்ஸ் இருக்கு, ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் வில் பி பெட்டர்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள்.
2: திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ 1 க்கு 42 ரூபாய், கத்தரிக்காய் 70 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், கொத்தவரங்காய் 36 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், சுரைக்காய் 26 ரூபாய், சௌசௌ 46 ரூபாய், புடலங்காய் மற்றும் பீர்க்கங்காய் 40 ரூபாய், முள்ளங்கி 36 ரூபாய், கருணை கிழங்கு 86 ரூபாய், சேனைக்கிழங்கு கிலோ 1 க்கு 36 ரூபாய், சேப்பக்கிழங்கு 60 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 64 ரூபாய், முட்டைக்கோஸ் 36 ரூபாய், பீட்ரூட் 46 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1 க்கு 40 ரூபாய், எலுமிச்சை பழம் பழம் 1 க்கு 7 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 1 க்கு 120 ரூபாய், பூசணிக்காய் பரங்கிக்காய் கிலோ 1 க்கு 20 ரூபாய், ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 290 ரூபாய், திராட்சை 100 ரூபாய்.
3: திருச்சிராப்பள்ளியின் உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் தெரிந்து கொண்டோம்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு காலை 8 மணிக்கு இதே ராகம் நமது முதல் அலைவரிசைகளிலும் FM ரெயின்போ 101.1 ஒலிபரப்பாக கேட்கலாம். உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வாட்ஸ்அப் செயலி எண் 938-546-1021. உங்க பெயர் மற்றும் ஊர் பெயரோட அனுப்புங்க. இனி தெரிஞ்சுக்கலாம் வானிலை அறிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இனி இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz-இல்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

திருச்சி வானொலியின் மதியலை 936 கிலோஹெர்ட்ஸில் நம்ம கேட்க போகிறோம். இதே ராகம் நிகழ்ச்சியில் நேர்களினுடைய விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கிறோம். 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்கள் விருப்பமான பாடல், அந்த பாடலிடம் பெற்றப்படும். கூடவே உங்களோட பேர் ஊர் பேரை அனுப்பி வைங்க, இதே ராகமில் கேட்டு ரசிக்கலாம். 8:01 ஆக போது நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீரங்கம்லேருந்து உஷா அவங்க தான் பாடல் கேட்டிருக்காங்க. காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்துலேருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: கரூர் கூடைப்பந்து ஆட்ட கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள் எல்ஆர்ஜி நாயுடு விளையாட்டு கோப்பை போட்டிகள் குறித்து.
2: கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் 66வது அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஆண்களுக்கும் 12வது கேபி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி பெண்களுக்கும் 21ஆம் தேதி 7 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆண்கள் அணியில் ஐஓபி சென்னை, இந்தியன் நேவி லோனவாலா, இந்தியன் ஏர்போர்ட் நியூடெல்லி, கேரளா போலீஸ் கேரளா, இந்தியன் பேங்க் சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் ஆர்மி நியூடெல்லி, மொத்தம் 8 அணிகளும். பெண்கள் அணியில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி, சதர்ன் ரயில்வே சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கத்தா, சவுத் பெண்கள் அணியில் 4 அணிகளும் கலந்து கொள்கிறது. முதலிடம் பெறுவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளதன் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதி இலவசம், அனைவரும் வருக என்று கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
3: நேர்களை, திருச்சி வானொலியின் மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று காலை 8:30 மணிக்கு தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். எட்டு மணி 7 நிமிஷம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் இதயம் தொட்ட பாடல்களோடு இதே ராகம் தான் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கம்பரசம்பேட்டை கார்த்திக் அவர்கள் மாமன்னன் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.

0: Two leaders to discuss ways to boost cooperation on India-Middle East-Europe economic corridor and review joint strategic action plan 2025-2029. West Bengal government to roll out Annapurna scheme providing 3,000 rupees per month to women aged 25 to 60 years from June 1st. Joint Parliamentary Committee on One Nation, One Election says simultaneous Lok Sabha and Assembly elections can save nearly 7 lakh crore rupees and increase India's GDP growth by 1.6%. DGCA orders further inspection of fuel control switch of an Air India Boeing 787-8 aircraft following technical snag earlier this year. And in IPL cricket, Rajasthan Royals beat Lucknow Super Giants by 7 wickets in Jaipur. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் இப்போது 8:30.
2: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
3: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
4: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
5: Coconut Development Board presents Tender Coconut Water.
6: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
5: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
7: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள்.
8: தென்னையை வந்து 20க்கும் மேற்பட்ட பூச்சிகள் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துகின்றன. அவற்றுள் காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு, வெள்ளை கருந்தலை புழு மற்றும் ஈரோப்பை சிலந்தி ஆகியவை குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்துகின்றன. முதல்ல காண்டாமிருக வண்டை பற்றி பார்ப்போம். இந்த வண்டிற்கு காண்டாமிருகம் போல் ஒற்றை கொம்பு இருப்பதால் காண்டாமிருக வண்டு என அழைக்கப்படுகிறது. பெண் வண்டு தன் முட்டைகளை எங்க வைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எருக்குழிகள், பட்டுப்போன மரங்கள், மக்கும் தன்மை கொண்ட பொருட்கள் ஆகிய இடங்கள்ல வந்து அதோட முட்டைகளை வந்து இடும். இந்த வண்டின் புழுக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கும் பொருட்கள், மாட்டுச்சாணம், எருக்குழிகள், தென்னந்தோப்பில் விழுந்து அகற்றப்படாத தென்னை மரங்களின் மக்கிய பாகங்கள் போன்றவற்றில் இப்புழுக்கள் வந்து காணப்படும். இவ்வண்டின் சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளங்கன்றுகளையும் மரங்களையும் அதிக அளவில் தாக்கும். விரியாத மட்டைகள், குருத்து பகுதி, அடிமட்டைகள், விரியாத பாலைகள் ஆகியவற்றை குடைந்து பாதிப்பை ஏற்படுத்தும். தாக்கப்பட்ட இலைகள் விரிந்தவுடன் முக்கோண வடிவில் வெட்டியது போன்று காணப்படும். பாதிக்கப்பட்ட மரங்களின் குருத்துகள் வளைந்தும் சுருண்டும் காணப்படும். சேதமடைந்த பகுதிகளில் வண்டுகள் வெளியேற்றிய மரச்சக்கைகள் காணப்படும். காண்டாமிருக வண்டுகளால் மரங்களில் ஏற்படும் காயங்கள் சிவப்பு கூன் வண்டுகள் முட்டையிடுவதற்கும் பூஞ்சான நோய் தாக்குதலுக்கும் காரணமாகின்றது. காண்டாமிருக வண்டின் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் என்னென்னு பார்க்கலாம். எருக்குழியில் காணப்படும் புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். எருக்குழிகளில் வளர்ந்து வரும் புழுக்களை அழிக்க மழை காலங்களில் பூச்சிகளை கொல்லக்கூடிய மெட்டாரைசியம் என்ற பூஞ்சாணத்தை தெளிக்கலாம். கவர்ச்சி பொறிகளை எக்டருக்கு 1 வைத்து ஆண் மற்றும் பெண் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். கவர்ச்சி பொறிகளை வந்து தென்னை மரத்திலோ அல்லது ஓலைகளிலோ கட்டி வைப்பதை தவிர்க்க வேண்டும். இப்பொறிகளை தென்னை மரங்கள் இல்லாத வெளிப்பரப்பில் இரும்பு அல்லது மரத்தூணில் 6 உயரத்தில் கட்டி தொங்கவிட வேண்டும். கவர்ச்சி பொறிகளில் விழும் வண்டுகளை கண்காணித்து உடனடியாக அழித்துவிட வேண்டும். மரத்தின் குருத்து பகுதியில் வண்டுகள் சேத பதப்படுத்திய துளைகளில் கூர்மையான கம்பியை உட்செலுத்தி வளர்ந்த வண்டுகளை வெளியே எடுத்து அழிக்கலாம். ஆமணக்கு புண்ணாக்கு 1 கிலோ, ஈஸ்ட் 5 கிராம் ஆகியவற்றை 5 லிட்டர் தண்ணீருடன் கலந்து மண்பானைகளில் ஏக்கருக்கு 30 வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். வேப்பங்குட்டை தூள் 50 கிராமை, 100 கிராம் காய்ந்த

0: மணலுடன் கலந்து நடுக்குருத்து பகுதியில் இடலாம். கோடை மற்றும் மழை காலங்களில் இரவு நேரத்தில் ஏக்கருக்கு ஒன்று வீதம் விளக்கு பொறிகளை தோப்பின் வெளிப்பகுதிகளில் வைத்து காண்டாமிருக வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம்.
1: சார், காண்டாமிருக வண்டாச்சு, அடுத்த பூச்சி?
0: சிகப்பு கூன் வண்டு. இந்த வண்டிற்கு ஊசி வண்டு என்ற பெயரும் உண்டு. இது வந்து ஒரு அபாயகரமான பூச்சியாகும். ஏன்னா இந்த வண்டின் தாக்குதலை ஆரம்ப நிலையில் கண்டறிவது கடினம். பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட மரம் இறக்கும் தருணத்தில்தான் கண்டறிய முடியும். தாய் சிவப்பு கூன் வண்டு காண்டாமிருக வண்டு தாக்குதலால் குருத்து பகுதியில் ஏற்பட்ட துவாரத்தில் அல்லது தண்டு பகுதியில் ஏற்பட்ட காயத்தில் முட்டைகளை வைக்கும். முட்டைகளில் இருந்து வெளிவரும் புழுக்கள் குருத்து பகுதிக்குள்ளோ அல்லது தண்டினுள்ளோ குடைந்து சென்று உள்ளே உள்ள மரத்தின் திசுக்களை உண்டு வாழும். தண்டின் உள்ளே கூட்டுப்புழுவாக மாறி கூன் ஒன்றாக வெளிவரும். சிகப்பு கூன் வண்டின் சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா, தாக்கப்பட்ட மரங்களின் குருத்து பகுதி வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும். கூன் வண்டின் புழுக்கள் தண்டு பகுதியில் நுழைந்திருந்தால் பென்சில் அளவு துவாரத்தில் செம்பழுப்பு நிறச்சாறு வடியும். புழுக்கள் சாப்பிட்ட சக்கைகள் துவாரத்தின் வழியாக வெளிவருவதை பார்க்க முடியும். சாறு வடியும் பகுதியில் அதிக துர்நாற்றம் வீசும். மரம் பாதிக்கப்பட்ட சில நாட்களில் குருத்து பகுதி காய்ந்து சாய்ந்துவிடும். மட்டைகள் எல்லாம் வந்து சரிஞ்சுவிடும். பாதிக்கப்பட்ட மரங்களின் தண்டு பகுதியில் காலை நேரத்தில் காது வைத்து கேட்டால் புழுக்கள் ஏற்படுத்தும் ஒளியை தெளிவாக கேட்க முடியும். பெரும்பாலும் 20 வயதிற்கு குறைவான தென்னை மரங்களை இப்பூச்சி தாக்கும். குறிப்பாக குட்டை மற்றும் வீரிய ஒட்டு தென்னை ரகங்களை இப்பூச்சி அதிக பாதிப்பினை ஏற்படுத்தும். சிகப்பு கூன் வண்டின் மேலாண்மை முறைகளை பற்றி பார்ப்போம். பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களை ஆரம்ப நிலையில் கண்டறிவது கடினம் என்பதால் வருமுன் காக்கும் வழிமுறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். காண்டாமிருக வண்டின் தாக்குதல் கூன் வண்டின் தாக்குதலுக்கு வழிவகுப்பதால் பாதிக்கப்பட்ட தென்னந்தோப்புகளில் காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மரத்தில் ஏற்படும் காயங்களில் கூன் வண்டு முட்டையிடுவதால் தென்னை மரங்களில் காயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். பச்சை மட்டைகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் தண்டு பகுதியிலிருந்து 3 அடி தள்ளி வெட்ட வேண்டும். இடி தாக்கிய மற்றும் கூன் வண்டு தாக்கிய மரங்கள் தோப்பில் இருந்தால் உடனடியாக தோப்பிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இணக்கவர்ச்சி பொறி 1 ஹெக்டேருக்கு 1 வீதம் வைத்து சிகப்பு கூன் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். இணக்கவர்ச்சி பொறியில் கவரப்படும் வண்டுகளை அவ்வப்போது கண்காணித்து அழிக்க வேண்டும்.
1: காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு ஆச்சு, அடுத்ததா?
0: அடுத்ததா வந்து கருந்தலை புழுக்கள் பற்றி பார்ப்போம். இப்பூச்சியின் புழுக்களின் தலை கருப்பாக உள்ளதால் கருந்தலை புழு என அழைக்கப்படுகிறது. இப்புழுக்கள் இலைகளின் அடிபாகத்தில் உள்ள பச்சையத்தை சுரண்டி உண்பதால் ஒளிச்சேர்க்கை திறன் குறைந்து 30 முதல் 40% வரை மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கோடை காலங்களில் கருந்தலை புழுவின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். கருந்தலை புழுவின் சேத அறிகுறிகள்: தாக்கப்பட்ட தென்னை மரத்தை தூரத்தில் இருந்து பார்க்கும் போது அதிகம் பாதிப்புக்கு உள்ளான மரங்கள் தீயினால் கருகியது போன்று காணப்படும். கீழ் அடுக்கில் உள்ள இலைகள் காய்ந்து பழுப்பு நிறமாகவும் குருத்து பகுதியில் உள்ள ஓலைகள் மட்டும் பச்சையாகவும் தென்படும். பாதிக்கப்பட்ட இலைகளின் அடிப்பரப்பில் புழுக்களின் எச்சங்கள், புழுக்கள், கூட்டுப்புழுக்கள் நூலாம்படையுடன் காணப்படும். கருந்தலை புழுவின் மேலாண்மை முறைகள்: மிகவும் பாதிக்கப்பட்ட அடிமட்ட இலைகளை மரத்திலிருந்து 3 அடி விட்டு வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். இப்படி செய்வதனால் தாக்கப்பட்ட இலைகளில் உள்ள முட்டைகள், புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை அழிக்கப்பட்டு சேதம் குறைய வாய்ப்புள்ளது. 7 மணி முதல் 11 மணி வரையில் ஏக்கருக்கு 1 விளக்கு பொறி வீதம் வைத்து தாய் அந்த பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து கவர்ந்தும் அழிக்கலாம். இவ்வாறு செய்வதால் அந்த பூச்சிகள் முட்டையிடுவது குறைந்து தாக்குதல் தடுக்கப்படும். கருந்தலை புழுக்களின் தாக்குதல் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது ஏக்கருக்கு 21 பாக்கெட் பிரக்கானிட் ஒட்டுண்ணிகளை 21 நாட்கள் இடைவெளியில் 3 முதல் 4 முறை விடலாம். ஒட்டுண்ணிகளை பரவலாக தோப்பின் குறுக்கே நடந்தும் இடலாம். உயரம் குறைவாக உள்ள மரங்களில் ஒட்டுண்ணிகளை

0: மரத்தின் கீழ் பகுதியிலும் உயரம் அதிகமாக உள்ள மரங்களில் மேலேயும் விடலாம். இந்த பிரக்கானின் ஒட்டுண்ணிகள் வந்து ஆழியார் நகரில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலும், தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலை துறையின் கீழ் இயங்கும் ஒட்டுண்ணி வளர்ப்பு ஆய்வகங்களிலும் கிடைக்கும்.
1: டாக்டர், அடுத்தது இந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ பத்தி சொல்றீங்களா?
0: இது வந்து ஒரு அயல் நாட்டு பூச்சியாகும். 2016 முதல் தென்னையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. தாய்பூச்சி சுருள் வடிவில் முட்டையிடுவதால் பூச்சிக்கு சுருள் வெள்ளை ஈ என்று, தாய்பூச்சி சுருள் வடிவில் முட்டையிடுவதால் இப்பூச்சிக்கு சுருள் வெள்ளை ஈ என்ற பெயர் வந்தது. இப்பூச்சியின் சேத அறிகுறிகள்: தாக்கப்பட்ட இலைகளின் அடிபாகத்தில் சுருள் சுருளாக நீள்வட்ட வடிவில் முட்டைகள் காணப்படும். இளம் குஞ்சிகள் மற்றும் முதிர்ச்சி அடைந்த வெள்ளை ஈக்கள் ஓலைகளின் அடிபாகத்தில் கூட்டமாக இருந்து கொண்டு சாற்றை உறிஞ்சி மரத்தின் வளர்ச்சியை பாதிக்கும். இவை வெளியேற்றும் தேன் போன்ற இனிப்பான திரவம் கீழே உள்ள இலைகளின் மேல் பரப்பில் விழுந்து பரவி கரும்பூசணம் வளர்வதால் ஓலைகளின் கருப்பு நிறமாக மாறிவிடும். இதனால் ஒளிச்சேர்க்கை தற்காலிகமாக தடுக்கப்பட்டு தென்னை மரத்தின் வளர்ச்சி குன்றிவிடும். ரூகோஸ் சுருள் வெள்ளை ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை பற்றி பார்ப்போம். பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது தென்னந்தோப்பில் உள்ள ரூகோஸ் சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்தக்கூடிய நன்மை செய்யும் பூச்சிகளும் அழிந்துவிடும். மஞ்சள் நிற பாலித்தீன்களால் ஆன ஒட்டும் பொறிகளில் ஏக்கருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் மரங்களுக்கு இடையில் தொங்கவிட்டோ அல்லது தண்டு பகுதியில் 6 அடி உயரத்தில் சுற்றியும் வெள்ளை ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த தாள்களை துணியால் சுத்தமாக துடைத்த பின்பு ஒட்டும் பசையான விளக்கெண்ணெயை பூச வேண்டும். விசை தெளிப்பானை கொண்டு மிக வேகமாக தண்ணீரை பீச்சி அடித்து இளங்குஞ்சிகளையும் தாய்ப்பூச்சிகளையும் அழிக்கலாம். என்கார்சியா ஒட்டுண்ணி குளவிகள் உள்ள தென்னை ஓலைகளை ஏக்கருக்கு 10 இலை துண்டுகள் வீதம் தாக்கப்பட்ட ஓலைகளின் மீது இணைத்து கட்டுப்படுத்தலாம். கிரைசோபிட் அல்லது அப்பட்டோகிரைசா ஆஸ்டர் என்ற இறை விழுங்கி முட்டைகளை ஏக்கருக்கு 400 வீதம் தாக்கப்பட்ட இலைகளின் மீது இணைத்து இப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். வாழை அல்லது சீதா மரங்களை ஏக்கருக்கு 20 என்ற எண்ணிக்கையை வளர்ப்பதால் என்கார்சியா ஒட்டுண்ணிகளின் செயல்பாட்டினை அதிகரிக்கலாம்.
1: சரி டாக்டர், அடுத்தது எதை பத்தி சொல்ல போறீங்க?
0: ஈரியோஃபைட் சிலந்தி. இச்சிலந்தி வந்து மிகவும் சிறியதாக இருக்கும், கண்களுக்கு தெரியாது. இந்த சிலந்தியோட சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா, குரும்பிகளின் தோடுகளுக்கு அடியில் கூட்டமாக சேர்ந்து சாற்றினை உறிஞ்சுவதால் குரும்பிகள் வந்து உதிரும். இதன் தாக்குதல் 2-3 மாத குரும்பிகளில் முக்கோண வடிவ மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்திட்டைகளை ஏற்படுத்தும். காய்களில் சிலந்திகளின் தாக்குதல் அதிகரிக்கும் போது குரும்பிகளின் அளவு சிறியதாகிவிடும். முற்றிய காய்களில் நீள்வாக்கில் வெடிப்புகளாக திட்டுகள் காணப்படும். ஈரியோஃபைட் சிலந்தியின் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள்: ஈரியோஃபைட் சிலந்தியின் தாக்குதலை பெருமளவில் குறைக்க தகுந்த நீர் மற்றும் உர மேலாண்மை அவசியமாகும். 1 லிட்டர் தண்ணீரில் 1% அசாடிராக்டின் 5 மில்லி மருந்து அல்லது வேப்ப எண்ணெய் 30 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதனுடன் 1 மில்லி ஒட்டும் திரவம் சேர்த்து ஜனவரி, மார்ச் மற்றும் மே மாதங்களில் தாக்கப்பட்ட 3 மாத குரும்பிகளின் மேல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா எலி மற்றும் அணில். எலிகள் வந்து மிக ஆழமான துவாரங்களை விட்டு வேர்களை தாக்கும். தென்னை நாற்றுகளின் நடுக்குருத்து இலைகளின் அடித்தண்டு பகுதியை கடித்து தின்றுவிடும். பாதிக்கப்பட்ட நாற்றுகள் இறந்துவிடும். இளநீர் பத தேங்காய்களை துவாரமிட்டு இளநீரை குடிப்பதால் காய்கள் வாடி கொட்டிவிடும். தேங்காயின் காம்பு பகுதியின் அருகில் துளையிடும் போது நாற்பகுதியானது பூசானம், பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களால் பாதிக்கப்பட்டு காய்கள் வாடி அல்லது அழுகி காம்பிலிருந்து விழுந்துவிடும். எலி மற்றும் அணிலின் மேலாண்மை முறைகள்: தென்னந்தோப்பை புறவாக வைக்க வேண்டும். எலிகளின் சேதத்தை தடுக்க புரோமோடயலோன் தயார் நிலை கேக்குகளை நாற்றங்கால் பகுதியில் வைத்து கட்டுப்படுத்தலாம். இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றி பூச்சி மற்றும் இதர உயிரினங்களின் தாக்குதலிலிருந்து தென்னையை பாதுகாக்கலாம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
1: இதுவரை தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி

0: மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள்.
1: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்.
2: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
1: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
3: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
1: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
3: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: நேரம் இப்போது 8:45. ஆகாஷ்வாணி.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி தெவிட்டாத தேனொலி, தனிமனித வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி ஒட்டுமொத்த தேசத்தின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இசையெனும் இன்பத்தேன் கொண்டு மனதை அமைதிப்படுத்தும் வானொலி தனிமையை போக்குகிறது. எளிய நடையில் தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. வானொலி பொழுதுபோக்கு ஊடகம் மட்டுமல்ல, பயனுள்ள பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி அறிவு களஞ்சியம். உலகத்தை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்துள்ள வானொலி அறிவியல் வளர்ச்சியின் அரிய பொக்கிஷம். பெண்களுக்காக பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் ஆகாஷ்வாணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணிக்கும் உற்ற தோழி. இதுகுறித்து பாலயோக மீனா அவர்கள்.
1: டிஜிட்டல் சகாப்தத்தில் கூட மில்லியன் கணக்கான இந்தியர்கள் விருப்பமாக கேட்கக்கூடிய ஒரு ஊடகம், அதாவது ஆசையா கேட்கக்கூடிய ஒரு மீடியம் வானொலி, ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்காகவே பிரத்யேகமான தகவல்கள் நிகழ்ச்சிகள் பிரத்யேகமா நடத்தி பெண்களுக்கு மேலும் மேலும் வந்து உடல் ரீதியா இருக்கும் சரி, மன ரீதியா இருக்கும் சரி, எல்லா விதமான விஷயங்களும் ஷோஸ் மூலியமாவும் டிபேட்ஸ் மூலியமாவும் இந்தியாவில இருக்கக்கூடிய மூலமுடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வீட்டில இருந்தே கேட்கிற மாதிரி பண்ணது வந்து ரேடியோ. இப்ப மட்டும் இல்ல, முன்னாடி காலத்துல இருந்துமே ஆண்கள் வெளியே அதிகமா போயிட்டு இருந்தாங்க, பெண்கள் போக முடியாத காலத்தையும் நாட்டு நடப்பை தெரிய வைத்த ஒரே ஒரு கருவி, ஒரே ஒரு மீடியம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரேடியோன்னு சொல்லலாம். அந்த ரேடியோ இந்த காலத்திலயுமே பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கு. வெறும் நம்ம வந்து சும்மா வந்து வீட்டு குறிப்போ சமையல் குறிப்போ அழகு குறிப்போ மட்டும் சொல்லாம என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, பெண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குன்ற வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய நடப்புகள் எல்லாமே ஒவ்வொரு பெண் காதுகளிலும் ஜிமிக்கி ஆடுவதற்கு போல செய்தி வந்து நடமாடியது வந்து ரேடியோல மட்டும்தான். ஊடகம் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக பாட்டு கேட்கறதுக்காக சினிமா பற்றின செய்திகளை பரிமாறிக்கொள்ள மட்டும் இதா கிடையாது. மித்த சோசியல் மீடியாலாம் முக்கியமான விஷயங்கள்லாம் மறைந்து போகக்கூடிய ஒரு இடம், ஆனா ரேடியோ அப்படி கிடையாது. முக்கியமான விஷயங்கள் நாட்டுக்கு தேவையானது மக்களுக்கு செவிகளுக்கு கொண்டு போய் கரெக்டா சேர்க்கிறது, அதுவும் பெண்களின் செவிகளுக்கு போய் கரெக்டா சேர்க்கறது வந்து ரேடியோட பங்கு வந்து மிக மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. அது இன்னும் வந்து ரேடியோ வந்து செஞ்சுட்டு இருக்கு. என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய குரலும் என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய சிந்தனையும் உங்களுக்கு அதுல கேக்குதுன்னா அதுக்கும் ரேடியோ தான் காரணம்.

0: வளர்ப்பு என்பது அற்புதமான கலை. குழந்தைகளை குதூகலப்படுத்தும் நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி குழந்தை வளர்ப்பிலும் முக்கிய பங்காற்றுகிறது என்று கூறுகிறார் கன்னித்தாய் அவர்கள்.
1: பழமை என்றும் இனிமை என்ற பழமொழிக்கேற்ப நவீன காலத்தில் தொலைக்காட்சி, அலைபேசி போன்ற பல புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் பொழுதுபோக்கிற்காக கண்டறியப்பட்டாலும் இன்றும் நீங்க அதன் நினைவாக என் மனதில் இருப்பது நான் என் சிறுவயதில் கேட்ட வானொலி நிகழ்ச்சிகள் தான். இது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் இனிமையானதுதான். குழந்தைகளுக்கு உணவு முறையிலிருந்து குழந்தைகள் பாதுகாப்பு, கல்வியறிவு, மருத்துவ குறிப்புகள், பாடல்கள், நாடகங்கள் என பல தகவல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒளிபரப்பப்படுகிறது. குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து பற்றிய தகவல்களையும் வானொலியில் அறிவிக்கப்படுகிறது. கற்றல் திறனின் முதன்மையான திறன் கேட்டல் திறன். இந்த கேட்டல் திறன் வானொலி மூலம் குழந்தைகளுக்கு உருவாக்கப்படுகிறது. எனவே வானொலி குழந்தைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

0: நாட்டு நடப்புகளையும் உலக செய்திகளையும் தேசம் முழுக்க கொண்டு சேர்க்கும் பணியை வானொலி செவ்வனே செய்து வருகிறது. பேரிடர் காலத்தில் நமக்கு உறுதுணையாய் நிற்பது வானொலியே.
1: என் பேர் பாலசுப்ரமணியன். நான் ஜோகில்பட்டி என்ற கிராமத்தில் 1950 பிறந்தேன். தேவையான பொருள் எது வேணும்னா, ஒரு மைலுக்கு பக்கத்தில் கல்குச்சிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அங்கேதான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணுமா, ஆஸ்பத்திரி போகணுமா, போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா, அங்கே வந்தாதான் எங்களுக்கு அது சோதுவாக இருந்தது. நாங்கள் இருந்த காலத்தில் வந்து எந்த ஒரு செய்தியானாலும் பஞ்சாயத்து போர்டில் ரேடியோ வச்சுருந்தாங்க. அதை போய் செய்தியை கேட்கறதுக்கு எல்லாரும் ஜனங்கள்லாம் போய் அங்கே உட்காந்து கேட்போம். போர் நடந்தாலும் சம்பாதி நடந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தது கூட நான் வந்து இந்த ரேடியோ மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் இல்லை, ஊர் ஜனங்களே தெரிஞ்சு அவ்வளோ சோகமாக இருந்தோம். அதாவது புயலோ காற்றோ மழையோ வந்து வந்து ஒரு ஆபத்தான செயல் வரும்பொழுது இந்த ரேடியோ மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆபத்துலேருந்து நீக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அதை நாங்கள் சுதாரிப்போட முன்னெச்சரிக்கையாக இருந்து நாங்கள் பாதுகாப்போடு இருந்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரேடியோ ரொம்ப உதவியாக இருந்துச்சு.
0: வானொலிக்கும் தனக்குமான உறவு குறித்து நினைவு கூர்ந்த நீதிராஜன் அவர்கள், வானொலி உணர்வோடு கலந்துவிட்ட ஒலி என்று கூறுகிறார்.
2: ரேடியோ இது ஒரு ஃபீல் இல்லை, நிஜமாவே இப்ப இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ரேடியோ பத்தி அவ்வளவா பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எங்களுக்கு 90s கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா, இந்த ரேடியோ வந்து லைஃப்ல ரொம்ப ஒரு பெரிய டிராவல் இருக்கு. நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேங்க. எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இந்த ரேடியோவோட தான் அவர் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் அந்த ரேடியோ யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார். அவர் இல்லாத நேரம் அந்த பாக்கெட் ரேடியோவை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, டியூன் பண்ணி பார்த்து அதில் சேனல் எதாவது கிடைக்கும், அதில் எதாவது பிடிச்சவொன்னே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. அப்போலாம் அந்த பேட்டரி போட்டு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ரொம்ப நாள் அந்த ரேடியோ எங்கள் வீட்டில் இருந்தது, ஆனால் கொஞ்சம் உடஞ்ச கண்டிஷனில். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல மெமரிஸ் எனக்கு. ஸ்கூல் விட்டு வந்தது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற அந்த ரேடியோ வந்து என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்பீக்கர் லைன் எடுத்து வெளியே கொடுத்து ஜன்னல் வழியாக வெளியே ஒரு போஸ்ட் இருக்கும், அதில் ஒரு ஸ்பீக்கரை கட்டி தொங்க விட்டு பாட்டு போடுவேன். ஸ்பீக்கரு அந்த ரேடியோ அதெல்லாம் வந்து ஒரு கிரேஸ். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது லைஃப்பில். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அந்த பாட்டு கேட்குறது, நைட்டில் ஏதாவது ஷோஸ் போடும்போது அதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குங்க. நிறைய விஷயங்கள்லாம் அது அப்படியே நம்ம மனசோட உடம்போட

அப்படி கலந்துருச்சு. ஸோ ரேடியோ அப்படிங்கிறது ஒரு எமோஷன், கண்டிப்பாக எல்லாருமே ரேடியோ கேட்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஷோஸ் வந்து ரொம்ப மெச்சூர் கண்டென்ட்டோட நிறைய பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க, அவங்களோட விஷயங்கள், வாழ்க்கையில் நடந்த விஷயம், நிறைய சமூக ஆர்வலர்கள் பேசுகிறாங்க, ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து ரேடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ டிவி வந்து என்ன உட்காந்து பார்த்துட்ருக்க முடியாதுல்ல. ஸோ ரேடியோ வந்து இப்போ நம்மளோட லைஃப்பில் ஈஸியாக வந்து நம்ம அட்டாச் ஆகிட்டோம். அப்போலாம் வந்து ஏதாவது ஷோ எப்போ தான் வரும், பட் இப்போ வந்து 24 hours ஷோ வரலாம், எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக ரேடியோ வந்து கேட்கலாம். ஒரு நல்ல ஒரு விஷயம், நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் வந்து இந்த ரேடியோ தான். ஐ லவ் ரேடியோ. ஹாப்பி ரேடியோ ஸ்டே.

0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். வானொலி மக்களை எளிதில் சென்றடையும் சக்தி வாய்ந்த ஒலி ஊடகம் என்பதற்கு இதுவே சிறந்த சான்று. இதுபற்றி வேணுகுமார் அவர்கள்.
1: உலகின் மிகச்சிறந்த தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி திகழ்கின்றது. மின்சார வசதி இல்லாத இடங்களிலும் கிராமங்களிலும் வானொலி தனது சேவையை பரப்பி வருகிறது. இன்று உலகளவில் 90% பரப்பளவுக்கு அதிகமாக சென்று சேர்கின்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது. நமது பிரதமர் நாட்டு மக்களிடம் உரையாடுவதற்காக வானொலியை தேர்ந்தெடுத்து மன் கி பாத் என்ற நிகழ்வினை மாதந்தோறும் வானொலி வாயிலாக மக்களிடம் உரையாடி வருவது வானொலியின் சிறப்பினையும் அதனுடைய தொன்மையினையும் அதனுடைய தெளிவான உச்சரிப்பு தன்மையினையும் வெளிப்படுத்துகின்றது.
0: நேர்மறை எண்ணங்களை விதைக்கும் நிகழ்ச்சிகளை மட்டுமே வழங்கி வரும் வானொலிக்கு செவி கொடுப்போம், எண்ணங்களை நல்வழிப்படுத்துவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ஆர். சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள்

நேரம் இப்போது 9:31. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் நின்னே நம்மிதினையா, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் 92.15% மாணவிகள் 96.47% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார்.
1: 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கிறது. அதே போல அரசு பள்ளிகள் சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் சிவகங்கை 97.42%, புதுக்கோட்டை 97.09%, தஞ்சாவூர் 96.89%, ராமநாதபுரம் 96.78%, திருச்சி 96.48%.
0: அறிவியல் பாடத்தில் 10,476 மாணாக்கர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தமிழ் பாடத்தில் 34 பேரும், ஆங்கிலத்தில் 92 பேரும், கணிதத்தில் 3,194 பேரும், சமூக அறிவியலில் 3,336 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கு வரும் ஜூலை 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மறுதேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.

திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் எனவும், இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்த வகை செய்யும் எனவும் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமையகத்திற்கு செல்லும் பிரதமர் உணவு பாதுகாப்பில் இந்தியாவின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த 4 மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்த புதிய குடும்ப அட்டை வழங்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என மாநில உணவுப் பொருள் வழங்கல்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற இத்துறை சார்ந்த பணியாளர்களின் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர், நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் தரம் உறுதி செய்யப்படும் என்றார். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து இன்று 1257 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 2000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11:00 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள் எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸிலும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் அதிபதியின் அழகிய காலை வணக்கம். 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாயிருக்கு. மாணவர்களை செம்மையை அசத்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்களை விட பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, எப்படி இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைகளை நாம தான் கொண்டாடணும். போராட்டம் போடு நிகழ்ச்சியோடு சேர்ந்து திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தொடருங்கள். எங்களோடு நாங்கள் தொடர்கிறோம் உங்களோடு.

0: நாட்டு அண்ணாத்த ஆடுறார்
1: தென்னாட்டு
0: வேங்கதா அண்ணாத்த ஆடுறார் தென்னாட்டு வேங்கதா.

திருச்சி வானொலி அலைவரிசைகள் எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 900 கிலோஹெர்ட்ஸிலும் உற்சாகமான பாடல்கள் உங்களோடு தொடரும். இது போடு ஆட்டம் போடு.

0: பருசம் போட்டதால.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் உணவே மருந்து மருந்தே உணவு உரை வழங்குகிறார் தருமபுரி களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ரங்கநாயகி அவர்கள். பிற்பகல் 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் ஆவாரம்பூவும் அற்புதங்களும் துறைப்பாடி டாக்டர் எல் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம். வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் எங்களோடு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்தியாலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். போடு ஆட்டம் போடு. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது வானொலி அலைவரிசைகளில் மாலை 6:30 மாநில செய்திகள், 6:15 உணவே மருந்து தகவல்களோடு இணைக்கின்றார் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள். இரவு 7:25 உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் தொடரில் நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்பு விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி பத்மநாபன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

நேயர்களை, நம்ம திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நண்பர்கள் 12 பத்திற்கு சங்கீத சாரல் நிகழ்ச்சியில மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நாகை ஆர் முரளிதரன் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் கடம். திருச்சி வானொலி அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு 12:10 சங்கீத சாரல். இந்த நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். 12:50 பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 மணிக்கு பழைய திரை இசை பாடல்கள் மதுர கீதமாய் ஒலிக்கும். 10:30 நேயர்களினி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடலில் இடம்பெறவிருக்கும் திரைப்படம் இதயம். இசையமைத்தவர் இளையராஜா. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கிறது குழுவினருடன் இளையராஜா பாடிய இந்த பாடல்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில கேட்டுட்டு இருக்கோம் ஒரு பட பாடல்ல. இன்னைக்கு இதயம் திரைப்படத்துல இருந்து பாடல்கள். இனி வரக்கூடிய பாடலை பாடியிருக்காரு கே ஜே யேசுதாஸ் அவர்கள்.

0: ஒரு பட பாடல்ல இதுவரைக்கும் இதயம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். பாடல்களுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. நேரம் இப்பொழுது 10:45 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.
1: அதிகமானவங்களோ மாற்று திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
2: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை RBI சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

ஹலோ மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உற்சவம் நிகழ்ச்சியில். பிளஸ் டூவுக்கு பிறகு என்ன படிக்கலாம்? தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் விமலா அவர்கள் தரும் தகவல்களுடன்.

டுவெல்த் ரிசல்ட் வந்தாச்சு, அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரே குழப்பமா, தலை சுத்துதா? கவலைய விடுங்க, உங்க கேரியர் கன்ஃபியூஷனை தீக்கத்தான் இன்னைக்கு நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப். 12 வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன படிக்கலாம், எந்தெந்த துறைகள்ல நல்லா எதிர்காலம் இருக்குங்கறத பத்தி, உங்க குரூப்புக்கு ஏத்த பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு இப்ப பாக்கலாமா? முதல்ல பயாலஜி குரூப். நீங்க சயின்ஸ் குரூப் எடுத்து மெடிக்கல் சீட் கிடைக்கலனாலும் கவலைப்பட வேணாம், எக்கச்சக்கமான டாப் கோர்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. பாராமெடிக்கல்ல பிஎஸ்சி நர்சிங், பி ஃபார்ம் மாதிரியான கோர்ஸும், அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல பிஎஸ்சி ரேடியாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, பிசியோதெரபி, ஆப்டோமெட்ரி மாதிரியான கோர்ஸும், அக்ரிகல்ச்சர் சைட்ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அல்லது ஃபாரஸ்ட்ரி மாதிரியான வேளாண்மை துறையிலையும், லைஃப் சயின்ஸ் மாதிரியான பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, ஜெனடிக்ஸ் மாதிரியான கோர்சஸும் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இல்ல மேக்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா இன்றைய டிஜிட்டல் உலகத்துக்கு மிக முக்கிய தேவையா இருக்கும் தொழில்நுட்ப படிப்புகளும் இருக்கு. இன்ஜினியரிங்ல வழக்கமா ஐடி சிஎஸ்சி தவிர இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ் மாதிரியான படிப்புகளுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பார்த்தோம்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது மூலமா ஆராய்ச்சி அல்லது ஆசிரியர் பணிக்கு செல்லலாம். காமர்ஸ் இல்ல ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா கார்பரேட் மற்றும் பிசினஸ் உலக ஆள நினைக்கிறவங்களுக்கான சிறந்த படிப்புகளும் இருக்கு. அக்கவுண்டிங்ல பிகாம் ஜெனரல், கார்பரேட் செக்ரட்டரிஷிப், அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ் மாதிரியான கோர்சஸும், மேனேஜ்மெண்ட் சைட்ல பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் ப்ரொபஷனல் சைட்ல சிஏ, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி இது மாதிரியான படிப்புகளும் இருக்கு. இது மட்டும் இல்லாம பிஏஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி மாதிரியான சட்ட படிப்புகளும் இருக்கு. சீக்கிரமா வேலைக்கு போகணும் இல்ல சுய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஹாஸ்பிடாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அனிமேஷன், விஎஃப்எக்ஸ், ஃபேஷன் டிசைனிங் இது மாதிரியான டிப்ளமோ அண்ட் ஸ்கில் பேஸ்டு ட்ரெண்டிங் கோர்சஸும் இருக்கு. நீங்க எந்த கோர்ஸ் தேர்ந்தெடுத்தாலும் அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயத்த கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. முதல் விஷயம் சொந்த ஆர்வம். அடுத்தவங்க சொல்றாங்கன்னு இல்லாம உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்னு யோசிச்சு தேர்ந்தெடுங்க. அடுத்து தகவல் சேகரிப்பு. கல்லூரிகள்ல சேர்றதுக்கு முன்னாடி அங்குள்ள பிளேஸ்மெண்ட், லேப் வசதிகளை விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரியான படிப்புகள் மட்டும் இல்லாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா பலரும் யோசிக்காத ஒரு வித்தியாசமான துறை தான் தொல்லியல் துறை. சினிமால வர மாதிரி புதையல் எடுக்கிறது, ஆயிரத்துல ஒருவன் படத்துல வர மாதிரி ரகசியங்களை தேடுறது மட்டும் தொல்லியல் இல்லங்க. நம்முடைய வரலாறு, பண்பாடு மற்றும் கீழடி போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு பெருமைக்குரிய துறைன்னே சொல்லலாம். இந்த தொல்லியல் துறையில பல சுவாரஸ்யமான பிரிவுகளும் இருக்கு. மரைன் ஆர்கியாலஜி அதாவது கடலுக்கு அடியில மூழ்கியிருக்கும் வரலாற்று நகரங்கள், உதாரணமா பூம்புகார், துவாரகை இது மாதிரியான கடலுக்கு அடியில மூழ்கியிருக்கும் வரலாற்று நகரங்களை பத்தி படிக்கிறதும், கப்பல்களை பற்றி ஆராய்ச்சி செய்யறதும் மரைன் ஆர்கியாலஜி. அடுத்து எபிகிராபி, கல்வெட்டுகள், செப்பேடுகள் மற்றும் பழங்கால எழுத்து வடிவங்களை கண்டுபிடிச்சு அதன் அர்த்தத்தை கண்டறிவது தான் எபிகிராபி. அடுத்து நியூமிஸ்மேட்டிக்ஸ் அதாவது பழங்கால நாணயங்கள், முத்திரைகள் மற்றும் அவை எந்த காலத்தை சேர்ந்தவைங்கிறத ஆராய்ச்சி செய்யறது தான் நியூமிஸ்மேட்டிக்ஸ். அடுத்து மியூசியாலஜி, அருங்காட்சியகங்களை நிர்வகிப்பது மற்றும் பழங்கால பொருட்களை பாதுகாக்கிறது மியூசியாலஜி. இது மாதிரியான பல பிரிவுகள் தொல்லியல் துறையில இருக்கு. நீங்க டுவெல்த்ல சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் இந்த துறைக்குள்ள வரலாம். குறிப்பா ஹிஸ்டரி குரூப் எடுத்திருந்தா அது போனஸ் பாயிண்ட் சொல்லலாம். இதுல யூஜி பாத்தீங்கன்னா முதல்ல 3 பிஏ ஹிஸ்டரி இல்லாட்டி பிஏ ஆர்கியாலஜி அண்ட் ஹிஸ்டரி படிக்கணும். பிஜில 2 எம்ஏ ஆர்கியாலஜி இல்லாட்டி எம்ஏ எபிகிராபி படிக்கலாம். டிப்ளமோல பார்த்தோம்னா மத்திய அரசின் கீழ் இயங்கும் ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நடத்தும் 2 போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் ஆர்கியாலஜி கோர்ஸும் மதிப்பு மிக்கதா இருக்கு. தமிழ்நாட்டில் தொல்லியல் மற்றும் கல்வெட்டியல் படிப்புகளை படிக்க சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கு. சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் பாளையங்கோட்டை தூய சேவியர் கல்லூரி மாதிரியான கல்லூரிகள்ல இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகள் இருக்கு. உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்காக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவை சிறந்த தேர்வுகளா இருக்கும். இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு நடத்துற சென்னை தொல்லியல் துறை நிறுவனத்துல 2 முதுகலை டிப்ளமோ படிப்பும் இருக்கு. இங்க படிக்கிற மாணவர்களுக்கு நேரடி அகலாய்வு பயிற்சியோட மாதம் ரூபாய் 5,000 உதவித்தொகையும் வழங்குறாங்க. கீழடி, கொடுமணல் போன்ற வரலாற்று இடங்களின் கண்டுபிடிப்புகளால இந்த படிப்புகளுக்கான வேலை வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாயிருக்கு. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல 2026 முதல் 2027 ஆண்டு

0: பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை முறைப்படி தொடங்கியிருக்கு. ஒருங்கிணைந்த முதுகலை பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாளாக 8/6/2026, முதுகலை மற்றும் பட்டய படிப்புகளுக்கு 30/6/2026 விண்ணப்பிக்க கடைசி நாள். 12 வகுப்பு முடித்த மாணவர்கள் என்னென்னலாம் படிக்கலாம்னு இன்னும் பல தகவல்கள் நம்மள்கிட்ட பகிர்ந்துக்க வராங்க தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் விமலா அவர்கள். வாங்க கேட்கலாம்.
1: இவ்வானொலி பண்பலையில் இணைந்துள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். நான் முனைவர் விமலா சுப்பிரமணியன், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து உங்களுடன் உரையாட விளைகின்றேன். 12 வகுப்பு பள்ளி படிப்பை நிறைவு செய்த மாணவ மாணவியர்கள் என்னென்ன படிக்கலாம்? முக்கியமாக எமது பல்கலைக்கழகத்தில் எந்தெந்த பாடப்படிப்புகளில் சேர்ந்து பயனடையலாம் என்பதை பற்றிய குறுகிய விளக்கம் அளிக்க விழைகின்றேன். எமது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் பல்வேறு ஒருங்கிணைந்த பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. அவை 4 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த பட்டப்படிப்புகள், அதாவது 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் யூஜி ப்ரோக்ராம்ஸ், முறையே இன்டகிரேட்டட் பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ், இன்டகிரேட்டட் பிபிஏ அட் இஸ் பேச்சுலர்ஸ் இன் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், மற்றும் 5 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த பட்டப்படிப்புகள், 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ், முறையே இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, இன்டகிரேட்டட் எம்எஸ்சி பிசிக்ஸ், இன்டகிரேட்டட் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், இன்டகிரேட்டட் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, இன்டகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ், இன்டகிரேட்டட் எம்பிஏ மியூசிக் போன்ற ஒருங்கிணைந்த பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் பல்வேறு பாடப்பிரிவுகளில் சேர்ந்து பட்டம் பெறுவதால் பற்பல வேலைவாய்ப்புகளை பெறலாம். அறிவியல் சார்ந்த பாடங்களான கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, பிசிக்ஸ், மைக்ரோபயாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ், எபிடமாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த் துறையில் பட்டம் பெறுவதன் வாயிலாக ஆராய்ச்சி பணியை இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளிலும் R&D கூடங்களிலும் புகழ்பெற்ற ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதிலும் குறிப்பாக எபிடமாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த் துறையில் பட்டம் பெறுவதன் வாயிலாக பல்வேறு வேலை வாய்ப்பினை ICMR தட் இஸ் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திலும், டேட்டா அனாலிசிஸ் வாய்ப்பினை பற்பல நிறுவனங்களிலும் பெறலாம். மேலும் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பாடப்பிரிவில் பட்டம் பெறுவதன் வாயிலாக அக்கவுண்டிங், பினான்ஸ், பேங்கிங் துறையிலும், சோசியல் சயின்சஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் துறையில் பட்டம் பெறுவதன் வாயிலாக எஜுகேஷன், மீடியா மற்றும் தொலைத்தொடர்பு துறையிலும் பணிபுரியும் வாய்ப்பினை பெறலாம். மேலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் துறையில் பட்டம் பெறுவதன் மூலம் IT, இன்சூரன்ஸ், அனாலிட்டிக்ஸ் பிரிவினில் பணிபுரியும் வாய்ப்பினை பெறலாம். அதிலும் குறிப்பாக பிஎஸ்சி பிஎட் இன் மேத்தமேட்டிக்ஸ் துறையில் பட்டம் பெறுவதன் மூலம் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியராக பணிபுரியும் வாய்ப்பினை பெறலாம். மேலும் எகனாமிக்ஸ், மியூசிக், டூரிசம் அண்ட் மேனேஜ்மெண்ட் துறையில் பட்டம் பெறுவதன் வாயிலாக அந்தந்த துறைக்கேற்ப மதிப்பிற்குரிய பதவியில் பணிபுரியும் வாய்ப்பினை பெற்று சிறப்படையலாம். பொதுவாக அனைத்து பாடப்பிரிவினரும் பட்டம் பெறுவதன் மூலம் அந்தந்த துறைக்கான போட்டித் தேர்வில் பங்கேற்று அரசாங்க வேலைகளை பெறலாம். போட்டித் தேர்வுகளான TNPSC, UPSC, NET, GATE போன்றவற்றுக்கான பயிற்சிகளும் எமது பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுகின்றது. எனவே மாணவ மாணவியர் அனைவரும் அனைத்திலும் சேர்ந்து பயன்பெற்று சிறப்படைய வாழ்த்துகின்றோம். மேலும் வருகின்ற கல்வியாண்டிலிருந்து, அதாவது 2026/2027 கல்வியாண்டிலிருந்து ஏனைய இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளன. குறிப்பாக பிஎஸ்சி எபிடமாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த், பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி சைக்காலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பிபிஏ, பிஏ இன் மாஸ் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஏ இன் எக்கனாமிக்ஸ், பிஏ இன் இங்கிலீஷ், பிஏ இன் ஹிஸ்டரி, பிஏ இன் இந்தி, பிஏ இன் தமிழ் என பல்வேறு இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை ஆரம்பிக்கப்பட உள்ளன. எனவே அனைத்து மாணவ மாணவியர்களும் எமது பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பட்டம் பெற்று சிறப்படைய வாழ்த்துகின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: மாணவர்களோட எதிர்காலத்துக்கு உதவும் வகையில பல்வேறு படிப்புகளை பத்தியும் அதுக்கான வாய்ப்புகளை பத்தியும் மிகவும் தெளிவா பகிர்ந்துகிட்டாங்க தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் விமலா அவர்கள். அவங்களோட இந்த தகவல்கள் பலருக்கும் சரியான பாதையை தேர்வு செய்ய உதவும்னு நம்புறோம். மார்க் கம்மியா வந்துடுச்சேன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. 12th mark வெறும் என்ட்ரி கார்டு மட்டும்தான். உங்க திறமைக்கும் ஆர்வத்துக்கும் ஏத்த கோர்ஸ தைரியமா தேர்ந்தெடுங்க. வாழ்க்கையில ஜெயிக்க டிகிரி மட்டும் போதாது, அதுக்கப்புறம் நீங்க கத்துக்க போற தனி திறமைகளும் உங்களோட உழைப்பும் தான் முக்கியம். கனவுகள் மெய்ப்படட்டும். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரலாவையும் சந்தித்து பேசவுள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிடவுள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 2000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 1257 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட

0: ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது கோழிக்கோவுது திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்தர் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. தீபன் சக்கரவர்த்தி, SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பாடியிருக்கும் பாடல்.
2: அவி

ஒழிக்கவிருக்கும் பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சரண், பல்லவி, வசந்தா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டார்லிங் டார்லிங் டார்லிங்.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் வலிக்கிறது. அக்னி சாட்சி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சரிதா பாடியிருக்கும் பாடல்.

அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணில்

0: எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல்.
1: பட்டு வண்ண சேலைக்காரி, எனக்கு

0: ஆனந்தராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.
1: மேகங்கறக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 12 மணி.
1: குறளமுதம் அறிவுடைமை 43 அதிகாரம் 10வது குறட்பா.
2: ஹரி

அறிவுடையோர் எல்லா நன்மையுமே உடையவராவர். அறிவில்லாதவர் எதனை உடையவரானாலும் எந்த நன்மையும் இல்லாதவரே ஆவர்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டீங்களா? நம்மளால சாப்பிடாம 15 நாள் வரைக்கும் உயிர் வாழ முடியுமா? தண்ணி குடிக்காம 5 நாட்கள் வரைக்கும் கூட இருக்கலாமா? ஆனா காத்துன்னு சொல்றதை விட மூச்சுன்னு சொல்லலாம். மூச்சு விடாம 5 நிமிஷம் கூட வாழ்றது சிரமமான விஷயங்க. உண்மையிலேயே நாம சுவாசிக்கிற இந்த மூச்சு காத்து சுத்தமா இருக்குதா? நாம சுவாசிக்க வேண்டிய ஆரோக்கியமான காத்துல கரியமில வாயுவோட அதிகபட்ச அளவு 350 ppm தான் இருக்கணுமா? ஆனா நாம இப்ப சுவாசிக்கிற காத்துல கரியமில வாயுவோட அளவு 427 ppm இருக்கலாம். இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா இன்னும் 20 வருஷத்துல 500 ppm அப்படிங்கிற அளவை தொற்றுமா. இதோட விளைவு என்னவா இருக்கும்னா, குழந்தைங்க ஸ்கூல் பேக்கோட லஞ்ச் பேக் எடுத்துட்டு போறது மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டரையும் தூக்கிக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வருமா. சரி, இதுக்கு என்ன தீர்வு? எல்லாரும் விடதேடிக்கிட்டு விஞ்ஞான உதவியோட வேற எங்காச்சும் உயிர் சூழல் இருக்குதான்னு தான் ஆராய்ச்சியில மேற்கொள்றாங்க. இயற்கை ஆர்வலர்களோட பதில் இதுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தா, பசுமை போர்வை அப்படிங்கிற காடுகளோட பரப்பளவு

இந்தியாவை அதிகரிக்கணும். மரங்கள் செடி கொடிகளை போர்க்கால அடிப்படையில வளர்க்கணும். பூமியை குளிர்விக்க மரங்களோட பங்கு அளப்பரியதுங்க. ஆனாலும் இருக்கிற எல்லா மரங்களும் இயற்கையில எப்பவுமே மூச்சு காத்த உற்பத்தி செய்தா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லையா. ஆக்சிஜனை எப்பவும் வெளியிடக்கூடிய சில தாவரங்களும் நம்ம பூமியில இருக்கு. அரச மரம், மூங்கில், துளசி, இது மூன்றுமே ஆக்சிஜனை தொடர்ந்து வெளியிடக்கூடியதான். அரச மரம் வச்சு வளர்க்க நிறைய இடம் தேவைப்படும். ஆனா இப்ப நாம கட்டியிருக்கிற வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில இருக்கிற இடத்துல இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்ல. அதுக்கு அடுத்தது மூங்கில். இதுவும் கிட்டத்தட்ட நிறைய இடத்த பிடிக்கக்கூடியதுதான். இப்ப இருக்க சூழலுக்கு ஏத்த மாதிரி முழுசா மூச்சு காத்த உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு செடி இருக்கு. அளவுல சின்னதா இருந்தாலும் ஆக்சிஜனை அள்ளி கொடுக்குதான். இதுக்கு தேவையான இடவசதியும் குறைவுதான். அதுதாங்க துளசி. பெரிய மரங்களை வளர்க்க முடியலன்னா கூட உயிர் சூழலை உயிரோட்டமா வச்சிருக்கக்கூடிய உன்னதமான இந்த சிறு தாவரத்தையாவது வளர்க்கலாமே.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 kHz
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள் எல்ஆர்ஜி நாயுடு விளையாட்டு கோப்பை போட்டிகள் குறித்து.
6: கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் 66வது அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஆண்களுக்கும், 12வது கேபி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி பெண்களுக்கும் 21ஆம் தேதி 7 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆண்கள் அணியில் ஐஓபி சென்னை, இந்தியன் நேவி லோனாவாலா, இந்தியன் ஏர்போர்ஸ் நியூடெல்லி, கேரளா போலீஸ் கேரளா, இந்தியன் பேங்க் சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் ஆர்மி நியூடெல்லி, மொத்தம் 8 அணிகளும். பெண்கள் அணியில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி, சதர்ன் ரயில்வே சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கத்தா, சவுத் பெண்கள் அணியில் 4 அணிகளும் கலந்து கொள்கிறது. முதலிடம் பெறுபவர்களுக்கு 1 லட்ச ரூபாயும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதி இலவசம், அனைவரும் வருக என்று கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

நேரம் 12:10. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது சங்கீத சாரல். மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு, நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் மோகன்ராம் அவர்கள் கடம். முதலில் ஸ்ரீ வாதாபி எனத் தொடங்கும் சஹானா ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல்.

நிறைவாக நாராயணா என தொடங்கும் சுத்த தன்யாசி ராகம் அமைந்த கண்டசாபு தாளத்தில் புரந்தரதாசர் தேவர் நாமா.

இதுவரை சங்கீதசாரரில் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்டு ரசித்தோம். நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் மோகன்ராம் அவர்கள் கடம். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். உணவே மருந்து, மருந்தே உணவு. உரை வழங்குகிறார் தருமபுரி களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜி ரங்கநாயகி அவர்கள். பிற்பகல் 2:30 கிராம சமுதாயம் ஆவாரம் பூவும் அற்புதங்களும் துரைப்பாடி டாக்டர் எல் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலின். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பீஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின்போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 18ஆம் தேதி திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடைக்கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி

0: இந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்ஸர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள் ளிகளின் தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும், 97.09% புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும், 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநீச்சல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
2: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5171 பள்ளிக்கூடங்கள், அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கு. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கோம். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தது.
0: சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புட்டினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும், இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா

0: வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜியார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கானங்களும் கருத்துக்களும் நித்தம் வரும், மனங்களையும் தன் வசமாக்கிக் கொள்ளும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றலைகளின் ஒலி அரசி, திருச்சி வானொலி.
2: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் பகல் ஒரு மணி.

காவிரி கரையின் காணும்பாடும் வானும்பாடி திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களே, நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் முதல் பாடல் நீதிக்கு பின் பாசம் படத்திலிருந்து.

காலம் சில கடந்தும் நம் காதோடு உறவாடும் காவிய கானங்களின் அணிவகுப்பு இது மதுரகீதம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் 1964 ஆண்டு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த படம் கை கொடுத்த தெய்வம். இந்த படத்துல சிவாஜி கணேசன், சாவித்ரி, ராஜேந்திரன், கே ஆர் விஜயா அப்படி பலர் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், பாரதியார் எழுதிய பாடலுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருந்தாங்க. அந்த பாடல் மதுரகீதமா இப்போ நாம கேட்டு ரசிக்கலாம்.

மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் 1963 எம்ஜிஆர் சாவித்ரி இவங்க நடிப்பில் வெளிவந்த பரிசு படத்திலிருந்து தான். டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்களில், கே வி மகாதேவன் இசையில, கண்ணதாசனுடைய வரிகளில் அந்த அருமையான பாடல் மதுரகீதமா.

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மதுரை கீதம். 1958 சிவாஜி கணேசன், சரோஜாதேவி, சந்திரபாபு, மாலினி இவங்கெல்லாம் பிரபலமா நடித்த படம் ஷபாஷ் மீனா. இந்த படம் ஹிந்தியில தில் தேரா தீவானா, கன்னடத்துல அலியா கிளையா, மலையாளத்துல சிறிகுடுக்கா அப்படின்ற பல பெயர்களில் மறுஆக்கம் செய்யப்பட்டது. இந்த படத்தை இயக்குனவர் பி ஆர் பந்துலு. இதிலிருந்து கேட்கக்கூடிய பாடலை இப்போ பாடியிருக்கிறாங்க டி எம் சவுந்தரராஜன். அந்த ஒரு அருமையான பாடல் மதுரகீதம் நிகழ்ச்சியில் நாம் இப்போ கேட்டு ரசிக்கலாம்.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் மதுரை கீதம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பத்ரகாளி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் வருகிறது.

0: திருச்சி வானொலி நிகழ்ச்சிகளை விரும்பி கேட்கும் நேயர்களே,
1: நிறையோ குறையோ வாழ்த்தோ வழிகாட்டுதலோ
0: நிகழ்ச்சிகளை பற்றி உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
1: நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
0: மின்னஞ்சலுக்கு atrichy@gmail.com.
1: நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் குரல் எங்கள் குரலில்,
0: தினமும் பிற்பகல் 3 மணிக்கு இசைத்தூரலில்.
1: பண்பலை 102.1
0: நேர்களுக்காக நேர்களால்.
2: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றே அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

நினைவுகளோடு உறவாடும் இனிய கானங்களை சிந்தாடுகின்றது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதமாக. மதுர கீதம் நிகழ்ச்சியில நாம அடுத்து கேட்கக்கூடிய பாடல் எம்ஜிஆர் தயாரித்து இயக்கி நடித்த படம் உலகம் சுற்றும் வாலிபன். அந்த படத்திலிருந்து அருமையான பாடல் மதுர கீதமா நாமும் கேட்டு என்ன ரசிச்சிருப்போம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில தொடர்ந்து 1967 எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க நடிப்புல எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் தாய்க்கு தலைமகன் படத்திலிருந்துதான் பாடல் கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோடு சேர்ந்து பாடியிருக்காங்க. கே வி மகாதேவன் இசையில கண்ணதாசனுடைய வரிகள்ல

பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகிக் கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெக்கம் என்ன சொல்லடிச்சு.

0: இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது

0: கமான் பாய்ஸ், லெட்ஸ் கோ பிராக்டிஸ்.
1: அட இருப்பா, என் பேங்க் அக்கவுண்ட்ல தப்பான என்ட்ரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு.
0: அப்ப பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணு.
1: பேங்க்கு எழுதி ஒரு மாசம் ஆயிடுச்சு, ஆனா அவங்க கூகுளுக்கு மேல கூகுள் போடுறாங்க.
2: அப்ப ஆர்பிஐ யோட பேங்கிங் லோக்பாலுக்கு சொல்லிடு.
3: இரு, நான் புரிய வைக்கிறேன். கிரிக்கெட்ல தேர்ட் அம்பையர் எப்படியோ அதே மாதிரிதான் ஆர்பிஐ யோட பேங்கிங் ஓபர்ஸ்மேன். ஆர்பிஐ சொல்றாங்க, பேங்க்ல உங்க கம்ப்ளைண்ட் ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கலன்னா நீங்க ஆர்பிஐ யோட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட் தீர்க்க ஆர்பிஐ யின் சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா.
4: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
6: மதுரை கீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது குலேபகா வழிபடத்திலிருந்து AM ராஜா சிக்கி குரல்களில்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் ஆவாரம்பூவும் அற்புதங்களும் துறைப்பாடி டாக்டர் எல் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம் இணைந்திருங்கள். நேயர்களே, இனி நாம் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம் ஊரக நலிப்பணிகள் இயக்கத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதிக்கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும், இரு நாடுகளுக்குள்ளேயுள்ள நட்புறவு இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரோம் நகரை தாம் அடைந்தவுடன் மெலோனியை சந்தித்து பேச வாய்ப்பு கிடைத்ததாகவும், பல்வேறு துறை சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மெட்டரலாவையும் பிரதமர் சந்தித்து பேச உள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 96.47% பேரும் மாணவர்கள் 92.15% தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ் பாடத்தில் 34 பேரும், ஆங்கிலத்தில் 92 பேரும், கணிதத்தில் 3,194 பேரும், அறிவியல் பாடத்தில் 10,476 பேரும், சமூக அறிவியலில் 3,336 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் முதல் இடத்தை கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்து 97க்கும் அதிகமான சதவிகிதங்களுடன் சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முறையே 2, 3, 4, 5வது இடங்களை பிடித்துள்ளன. தேர்வெழுதிய 370 சிறைவாசிகளில் 354 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கு வரும் ஜூலை 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மறு தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளடக்கிய மேம்பாடு போட்டி திறன்களை முன்னெடுத்து செல்வதில் கணக்கு தணிக்கை இயக்குநரகம் முக்கிய பங்காற்றுவதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் திரு கே சஞ்சய் மூர்த்தி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய போட்டித்திறன் ஆணையத்தின் 17வது ஆண்டு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்த மின்னணு காலகட்டத்தில் பொருளாதார ஆளுமையில் இந்த ஆணையத்தின் பங்கு முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் சட்ட குழுக்களிலும் சட்ட ஆணைய தலைவர்கள் நியமனத்திலும் மகளிருக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் பொதுநல மனு மீது மத்திய அரசு, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரம் இன்னும் 4 ஆண்டுகளில் உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 20% பங்களிப்பை வழங்கும் என்று தேசிய தகவல் கட்டமைப்பு பாதுகாப்பு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு நவீன்குமார் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வர்த்தக தொழிற்கூட்டமைப்பின் இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நம் நாடு முன்னோடி நாடாக உருவெடுத்துள்ளதாகவும், உள்ளடக்கிய மின்னணு பொது கட்டமைப்பு மாதிரியுடன் செயலாற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். காகிதமற்ற பரிவர்த்தனை போன்ற முன்னெடுப்புகளின் மூலம் முறைசாரா பொருளாதார நிலையிலிருந்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட

0: டிஜிட்டல் பொருளாதார நிலைக்கு நாடு முன்னேறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேகாலயா உம்ராய் ராணுவ மையத்தில் பிரகதி சிறப்பு ராணுவ கூட்டு பயிற்சி இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 12 நட்பு நாடுகள் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளன. தொழில் திறன் பரிவர்த்தனைக்கு சிறந்த தளமாக இந்த பயிற்சி வழிகோலுவதாக இந்திய காலாட்படையின் கூடுதல் தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் சுனில் ஷியாரோன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அகில இந்திய மருந்தகங்கள் இன்று மேற்கொண்டுள்ள ஒருநாள் வேலை நிறுத்தத்தை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் இன்று மூடப்பட்டுள்ளன. தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து திருச்சி மாவட்ட மருந்து விற்பனையாளர் சங்க தலைவர் கிருபானந்த மூர்த்தி தெரிவிக்கையில்,
1: இந்த ஆன்லைன் வணிகத்தை எதிர்த்து தவறான ஒரு மருந்துகள் மக்கள் கையிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சமுதாயத்தினர் தவறான வழியில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இந்த ஆன்லைன் வணிகத்தை இந்த நாட்டில் தொடரக்கூடாது. அதனால் நிறைய மக்களுக்கு சீரழிவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 2,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 40 புதிய வாகனங்களின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வாகனங்களை முதலமைச்சரே இயக்கி வைத்து சாவிகளை ஓட்டுநர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே.ஜி. அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நேரு உள் விளையாட்டரங்கில் காலை 7 முதல் 10 வரை விளையாட்டுத்துறை சார்ந்த கோரிக்கைகளை வீர வீராங்கனைகள் தம்மிடம் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க முனைப்புடன் செயலாற்றப் போவதாக தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விருதாச்சலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதற்கு தமிழக அரசுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 600,000 மலர் நாற்றுகள், 10,000 மலர் தொட்டிகள், 50,000 மேற்பட்ட மலர்களால் ஆன பிரம்மாண்ட உருவ பொம்மைகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். May 31 வரை நடைபெறும் மலர் கண்காட்சியில் பல கோடி மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்துக்குலுகின்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் 100,000 கொய் மலரால் வடிவமைக்கப்பட்டுள்ள பாம்பன் பாலம், ஜல்லிக்கட்டு காளை, தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சேலம் மாவட்டம் ஏற்காடில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகின்றது. வரும் 28 வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும் செல்ல பிராணிகள் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பள்ளி ஆட்டோ மற்றும் தனியார் வேனில் அதிக அளவு குழந்தைகளை ஏற்றி செல்வதை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் கூறியுள்ளார்.
3: திருநெல்வேலி மாவட்டத்தில் 737 பேருந்துகளுக்கு இப்போது செக் பண்ண போறோம். வெஹிக்கிள் வந்து எமர்ஜென்சி டோர் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா, இல்ல ஆக்சிடென்ட் நடக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும், அதுக்குண்டான டெமோ எல்லாமே நம்ம ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் ஆபீசர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதோட வந்து நம்ம டிரைவர்ஸோடைய ஐ செக்அப் அண்ட் அதர் ஹெல்த் பாராமீட்டர்ஸையும் செக் பண்ணுவாங்க.
0: திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இதேபோல் திருச்சி, அரியலூர், தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்

0: அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மையங்களில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்காலுக்கு அகல ரயில் பாதையில் பயணியர் ரயில் சேவை இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்கால் செல்வதற்கான ரயிலானது கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னர் மீட்டர் கேஜ் பாதையில் சென்று கொண்டிருந்தது. பல்வேறு காரணங்களினால் அந்த பாதையில் ரயில் போக்குவரத்து பின்னர் நிறுத்தப்பட்டது. இங்கு மீண்டும் ரயில் சேவை துவக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் அகல ரயில் பாதை பணிகள் நடைபெற்று நிறைவடைந்தது. இந்நிலையில் இன்று முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு மால்விகா பன்சோத் முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்துள்ளார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் இப்பொழுது 1:56.

0: Great North and Central India, temperature breaches 44-degree mark at several places. And in IPL cricket, hosts Kolkata Knight Riders to take on Mumbai Indians at Eden Gardens. And with that, we end the midday news.
1: நேரம் பிற்பகல் 2:15. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
2: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று உணவே மருந்து, மருந்தே உணவு உரை வழங்குகிறார் தருமபுரி களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜி ரங்கநாயகி அவர்கள். நம்ம தமிழர்களுடைய ஆதி பண்பாடே உணவே மருந்து, மருந்தே உணவாக இருந்தது. இதை எப்படி நாம உணரலாம் அப்படின்னா, அவங்க தாம் வாழ்ந்த நிலங்களுக்குரிய உணவுகளை காலநிலைக்கு ஏற்ப பிரிச்சு அந்தந்த காலத்துக்கு ஏற்ப எந்த உணவை நாம எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு ஏத்துக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து சாப்பிட்டு பழகி வந்தாங்க. இயற்கையோடு இணைந்த அந்த வாழ்வியல்ல ஆரோக்கியமானவர்களையும் மகிழ்ச்சியானவர்களையும் பார்க்க முடிஞ்சிச்சு. நாகரிகம் வளர வளர துரித உணவு பண்பாடு இயல்பான அந்த வாழ்வியலுக்குள்ளற ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த கட்டுக்கோப்பான உணவு பாரம்பரியத்திலிருந்து விலகி வேக உணவு கலாச்சாரத்தோட ஓட ஆரம்பிக்கும் பொழுதுதான் நமக்கு நிறைய நோய் நொடிகள் அண்ட தொடங்கிருச்சு. அப்ப இதுல இருந்து நாம மாறணும் அப்படின்னா மறுபடியும் பழசையெல்லாம் தூசு தட்டி எழுப்பணும். எப்படி எழுப்பணும்? உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு வாழ பழகிக்கணும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு ரொம்ப தெளிவா, ரொம்ப யதார்த்தமா தன்னுடைய அனுபவ கருத்தை உரை மூலமா வழங்க வர்றாங்க தருமபுரி களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜி ரங்கநாயகி அவங்க.
3: நம்ம எல்லாம் ரொம்ப பாக்கியசாலிங்க. நாங்க வந்து களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில், அதாவது களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கம் அப்படின்றதுக்கு முன்னாடியே நாங்க வந்து தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு 28 காலமாக தமிழ்நாட்டில் ஒரு 21 மாவட்டங்களில் ஒரு 581 பஞ்சாயத்துக்களில் 1000 கிராமங்களுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 100,000 பெண்களை ஒருங்கிணைச்சி, அதாவது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை, பாதிக்கப்பட்ட பெண்கள், வறுமைக்கு உட்பட்ட பெண்கள், இந்த மாதிரியான பெண்களை எல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சி அவர்களுக்கு உண்டான அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம் மாற்றங்களை, சமூக கலாச்சார மாற்றத்தினை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சு தொடங்கிய எங்களது அமைப்பு. கிட்டத்தட்ட அவங்களுக்காக நிறைய பணிகள், அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், ஆண்கள், இளைஞர்கள், வளரிலும் பெண்கள், இவர்களுக்கான பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், எந்த ஒரு இடத்தில் அநீதி நடந்தாலும் அதற்கு உண்டான குரல் கொடுப்ப ஒரு அமைப்பாக இருந்து நாங்கள் செயல்பட்டு வந்து கொண்டிருந்தோம். 2009 களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிறத செயல்பட்டு வந்து கொண்டிருந்தோம். எங்களோட களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கம் 2023 சிறுதானிய ஆண்டாக அறிவிச்சிருந்த போது அப்ப சிறப்பாக செயல்படுறவங்களுக்கான ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மாநில தலைவர் சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் எங்க மாவட்டத்தில், அதாவது அதுலேயும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழுமையான சிறுதானிய கிராமமாக உருவாக்க எந்த மாவட்டம் முடியுதோ, யாரால முடியுமோ அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தருணத்திலிருந்து நான் வந்து ஓராண்டு காலமாக கிட்டத்தட்ட என்னோட பகுதியில சேர்ந்த ஒரு கிராமத்தை வந்துட்டு, அது மலைப்பகுதியான கிராமம், அந்த கடமகுட்டைன்ற ஒரு கிராமத்தை வந்துட்டு முழுமையான சிறுதானிய கிராமமா மாத்தி அதே பார்வையிறதுக்காக நம்மளோட டிடிஎஸ் இருந்து, டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டில இருந்து வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட உழவர் ஃபவுண்டேஷன்ல இருந்து எங்களோட களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டங்கள் வந்து அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளோட அறம் சார்ந்த கார்த்திக் சார் அவங்களும் எங்களோட பகுதிகளை வந்து பார்வையிட்டு இருக்காங்க. நாங்க செய்யக்கூடிய வேலைப்பாடுகளையும் அவங்க சார்ந்திருக்காங்க. எங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கறதும் அவங்க பார்த்திருக்காங்க. நாங்க மதிப்பு கூட்டி என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தியான ஒரு வகையில நாங்க முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 23 கூட்டு விவசாய குழு வச்சிருக்கேன். ஒரு 167 பேர் அதுல ஒருங்கிணைச்சு, அதுல வந்து 180 இயற்கை விவசாயமும் சிறுதானியத்தை முன் வச்சும் இந்த விவசாயத்தை வந்து நான் பாரம்பரிய விவசாயமாக இன்னைக்கு நான் பணி செஞ்சுட்டு வரேன்னா, அது எங்களோட களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன்.

இன்னைக்கு சொன்னாங்க, நமக்கு வந்து உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளோட நாட்டின் இறையாண்மையை மனசில் வச்சு நம்மளோட குடும்ப அளவிலான உற்பத்தி, குறிப்பாக சொல்ல போனால் இந்த சிறுதானிய உற்பத்தியை நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சாப்பிட்ற எல்லாமே கெமிக்கல் சார்ந்த ஃபுட் பாக்கெட் அப்படின்னு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடாக சாப்பிட்டுருந்தோம். அதாவது சத்தான நல்ல ஒரு கீரைகள், பழங்கள், காய்கறிகள், சிறுதானிய பொருட்கள், முளைக்கட்டிய தானியங்கள், இந்த மாதிரியான உணவுகளை நம்ம உட்கொள்ளும் போது நம்மளோட உடலும் ஆரோக்கியமா இருந்தது. வாழ்நாளும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை தாண்டி நம்மளோட வாழ்நாளை வந்து உறுதி செஞ்சு கொண்டிருந்தது. ஆனா நம்ம என்னைக்கு நம்ம வந்து இந்த உலகமய மக்கள் தாக்க நம்ம மீது வந்துச்சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்க பசுமை புரட்சிக்கு அப்புறம் வந்து நிறைய பஞ்சம் பட்டினி அப்படின்னு வந்ததுனால நம்ம எல்லாமே வந்து வெளிநாட்டோட இறக்குமதிகளை இந்த வெள்ளை பொருட்களான பால் அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம சாப்பிட சாப்பிடதான் நமக்கு வந்து இன்னும் நோய் நொடிகள் அதிகமாச்சு, நம்மளோட வாழ்நாளும் குறைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம வந்து இங்க ஒரு பதிவு செய்யக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. அதோட ஒட்டி நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம ஆரோக்கியத்தை பத்தி யாருமே கவலைப்படுறதில்லை, நிலத்தை பத்தி நம்ம யாரும் பாதுகாக்கல. இன்னைக்கு நிலம் அப்படின்னு சொல்லி பண்ணா நிலத்தை எல்லாம் நம்ம வந்து அந்நியமயமாக்கப்படுறோம். ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நம்மளோட நிலங்களை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளோட நிலம் நம்ம கையில இருந்தாதான் இன்னைக்கு நம்மளோட வாழ்வாதாரம் நம்ம கையில இருக்கும் அப்படிங்கறத நம்ம மறந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரியான கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நம்மளோட நிலங்களை அவங்க கையகப்படுத்துறதும் இல்லாம நம்மளுமே வந்துட்டு கிராமப்புறங்கள்ல இருந்து நம்ம இந்த விவசாயத்தை நம்பி விவசாயம் செய்வதனால நம்மளோட விவசாயத்துல என்னத்தை நம்ம காண்றோம் அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தப்பான ஒரு இதே வந்து தோன்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, விற்றுட்டோ இல்ல வேற ஏதோ நகரப்புறங்களை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நகரப்புறம் நோக்கி போகிற வாழ்க்கை என்ன இருக்குது, அவங்களுக்கு வந்து உணவு விலை கொடுத்து வாங்கணும், அவங்க எல்லாமே அங்க போனா எல்லாமே ஏ டு செட் அவங்க விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்றத அவங்க மறந்துட்டு இருக்கிறது. அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஞ்ச நிலங்கள்ல லட்சம் கூட நம்ம பெண்கள், நம்மளோட களஞ்சியம் பெண் விவசாயிகள், அதாவது அந்த விவசாய பெண்களை ஒருங்கிணைச்சு நம்ம வந்து அதாவது பஞ்சாயத்துகள்ல இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கல்லூரிகளில இருக்கட்டும், மானிய நிலங்களா இருக்கட்டும், அங்க வந்து நம்ம ஒரு குத்தகைக்கு எடுத்தாவது அவங்களோட உணவு உற்பத்தியை நம்ம பெருக்கணும். அதுவும் இல்லாம சத்தான உணவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா பருவநிலை மாற்றத்தையும் தாண்டி இன்னைக்கு காலநிலை நெருக்கடி நமக்கு வந்து வந்துட்டு இருக்குது. அந்த காலநிலை நெருக்கடியில நம்ம அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாதம் மும்மாரி பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எங்க நினைக்குதோ அந்த இடத்துல 3 மாசத்துக்கு பெய்ய வேண்டிய மழை 3 மணி நேரத்துக்கு பேஞ்சு கொட்டிடுது. அப்ப அந்த தண்ணியை நம்ம சேமிக்க முடியுதா, சேமிக்க முடியல. அதுக்கும் நாங்க என்ன பண்றோம்னா மழை நீர் எந்த இடத்துல எல்லாம் வருதோ அதே வந்து நம்ம பாதுகாப்பா சேகரிச்சு நம்மளோட நிலத்துல நம்ம அதை பக்குவப்படுத்தி காலநிலை மாற்றத்துக்கு ஏத்தவாறு நம்மளோட சிறுதானிய பயிர்களை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துறதுக்காக அதுவும் ஒரு பக்கம் நாங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்மளோட எதிர்காலமே குழந்தைகள் தான், நம்மளோட சன்னதிகள் வந்து நல்லா இருக்கணும், அவங்களோட வாழ்நாள் வந்து நம்ம என்ன நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு அவங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து பாரம்பரிய விவசாயத்தை பத்தி தெரியுமா, இல்ல வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி தெரியுமா, இல்ல இயற்கை உரங்களை பத்தி தெரியுமா? நம்மளோட நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருக்காங்க, நம்ம கையில இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம இங்க வந்து நிறைய விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம், விவசாய மாநாட்டுக்கெல்லாம் வருவாங்க எங்களோட சேர்ந்து பயணிக்கும் போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க எங்க மக்கள் கிட்ட, அதாவது ஒரு விவசாயம் பண்றோம்னா அந்த விவசாயத்தோட தன்மை எப்படி இருக்கும்னாக்க, அதாவது அந்த அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நம்ம விளையிற அந்த விளைச்சல்ல வந்துட்டு அடியே இல்ல இருக்கக்கூடிய அந்த காட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரம் வந்து மண்ணோட தன்மையே நல்ல மறு உற்பத்தி செய்வதற்கு நமக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம மாடு வச்சிருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த நடு இருக்கிறது அதோட புல்லு, அது அதை வந்துட்டு நம்மளோட மாட்டுக்கு இது பண்ணும். அப்போ அந்த நுனியில வரக்கூடிய அந்த அரிசி ஆகட்டும், கம்பு, கேழ்வரகு, சோளம் எதுவாக இருந்தாலும் நம்மளோட வீட்டுக்கு நம்மளோட பயன்பாட்டுக்கு இல்லாமல் நம்ம அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம பயன்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்றது. நாங்கள் எங்கள் பகுதிகளில் கூட்டு விவசாயமாக சேர்ந்து சிறுதானிய உற்பத்திகளை வந்து நிறையமாக அதிகரித்து அந்த உற்பத்தியை வந்து அவரவர் குடும்ப அளவில் கூட, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து பணப்பயிர்லேருந்து உணவு பயிருக்கு மாற்றுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதனால நாங்கள் வந்துட்டு இந்த பணப்பயிர்லேருந்து உணவு பயிருக்கு நம்ம குடும்ப அளவில் விளைவிக்க அந்த உணவு தானியங்களை நமக்காக கூட நம்ம விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 சென்ட்ல கூட நம்ம வந்து நம்மளோட குடும்ப அளவான உற்பத்தியை நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம வந்து இயற்கை விவசாயம் செய்வதற்கு ஏதுவான வழிமுறைகள் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு சொல்லுவாங்க, இவங்க சொல்றாங்க நான் வந்து இன்னைக்கு இயற்கை விவசாயம் செய்கிறேன் அப்படின்னும்
போது பக்கத்து நிலத்துக்காரன் சொல்லுவான், இயற்கை விவசாயம் செய்யறதுனால உனக்கு என்ன லாபம் வரப்போகுது, தானியம் எவ்வளவு வரப்போகுது, நீ எவ்வளவு எடுத்து வச்சு. ஆனா அதே இயற்கை விவசாயத்துல செய்யறது பக்கத்து நிலத்துக்காரன் கெமிக்கல் போட்டு

0: அப்படின்னும் போது இருக்கக்கூடிய அந்த பூச்சி விரட்டிகள் எல்லாம் நம்ம இது பண்றதுக்கு நமக்கு அவங்க ஒரு டைம் சொல்லலாம், ரெண்டு டைம் சொல்லலாம், மூணாவது டைம் அவங்களும் மாறுறதுக்கு ஒரு வழிமுறையாகவும் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறத சொல்லி நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அப்ப நம்மளோட உடல் முக்கியம், நம்மளோட சன்னதிகள் உடல் முக்கியம், அவங்களோட வாழ்நாள் முக்கியம், நம்மளோட ஆரோக்கியம் முக்கியம், நம்ம வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கை விவசாயத்தின் மூலமா நம்ம நிறைய எடுத்து சொல்லிட்டே போகலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்னதான் வெளியில இருந்து வாங்கி சாப்பிட்டாலும் சரியே, இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசாயன உரங்கள் போட்ட இந்த உணவை சாப்பிடும் போது இன்னைக்கு எவ்வளவு வியாதிகள் வந்திருக்குது பாருங்க. அந்த காலத்துல சாப்பிடும் போது சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒருத்தருக்கு தான் வந்து ஒரு வியாதி இருக்கும், சர்க்கரை நோய். ஆனா இன்னைக்கு வயிற்றில் கரு ஊற்றக்கூடிய குழந்தைக்கு கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல் மாறிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம வந்து இந்த இயற்கை விவசாயம் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த இயற்கை விவசாயத்தை நம்ம கையில் எடுத்தால் நம்மளோட வாழ்நாளை நம்ம உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு இயற்கை விவசாயத்துக்கு நம்ம எல்லாருமே முன்னெடுத்து செல்வோம், இயற்கை விவசாயத்தை கையில் எடுப்போம், இயற்கை உணவை நம்ம உண்போம். இன்னைக்கு நம்மளோட ஒரு குழந்தைகளின் பிறந்த நாள் அப்படின்னா கூட நம்மளோட மரம் நடணும் அப்படிங்கறத நட்டாலே ஒவ்வொருத்தரோட வீட்லயும் நமக்கு வந்துட்டு காற்று வந்து நல்ல ஒரு காற்றா சுவாசிக்கிறதுக்கு நமக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம இடங்கள்ல நமக்கு மரம் நட இல்லை அப்படின்னும் போதும் நம்ம ஒரு பஞ்சாயத்து அளவுல கூட ஒரு ஏரி கரைங்களில் இல்ல வந்துட்டு எங்க இடம் இருக்கோ, பள்ளிகளில் ஆகட்டும் கல்லூரிகள் ஆகட்டும் எங்க எல்லாம் இருக்கோ அந்த இடங்கள்ல நம்ம வந்துட்டு மரங்களை பாதுகாக்கணும், மரங்களை வெட்டக்கூடாது. இன்னைக்கு வந்துட்டு ஒரு மரத்தால நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால வந்து என்னைக்கும் நம்ம வந்து இயற்கை சார்ந்த ஒரு தற்சார்பு இயற்கை விவசாயத்தை செய்து அதை நம்ம முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற தத்துவத்துல சிறுதானிய உற்பத்தியுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தும் ஆரோக்கியமே அடிப்படை அப்படிங்கறத கருத்துல கொண்டும் சிறுதானியங்கள் உற்பத்திய குறைஞ்சது ஒரு குடும்ப அளவுல நாளும் நாம எப்படியாவது வளர்க்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 21 மாவட்டங்கள்ல குழு அமைச்சு மக்களுக்கு தேவையான பொதுவான அடிப்படை வசதிகளை இயற்கையாகவே எப்படி நாம கொண்டு வரணும் அப்படிங்கறத எடுத்து சொல்லி புரிய வச்சு, இதோட மட்டும் இல்லாம நீர் வளம் பெருக்கிறதுக்காக மழைநீர் சேகரிப்ப ஊக்குவிக்கிறது, நல்ல காத்து வேணும்னா மரங்களை வளர்க்கணும், நல்ல ஆரோக்கியம் வேணும்னா சிறுதானியங்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தணும், அதை அதிகப்படுத்துறதோட மட்டும் இல்லாம அதை நாம எல்லாரும் சாப்பிட பழகிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 1000 கிராமங்கள்ல 100,000 பெண்களை ஒருங்கிணைச்சு ஊக்கப்படுத்தி 180 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் செய்துகிட்டு நிறைய விஷயங்களை கையில எடுத்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வரக்கூடிய தன்னுடைய அனுபவத்தை நம்ம கிட்ட இதுவரை பகிர்ந்துகிட்டாங்க. தருமபுரி களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜி ரெங்கநாயகி அவங்க தன்னுடைய செயல்பாடுகளை பத்தி பேசுறது மட்டும் இல்லைங்க, எனக்கு பாடமும் தெரியும் அப்படின்னு பாடுறாங்க. கேட்டு மகிழ்வோமே.
2: ஊரு போச்சு, உறவு போச்சு, காடு போச்சு, கழனி போச்சு, எல்லாமே மாறி போச்சு, விவசாயம் மாறி போச்சு, பாரம்பரிய விவசாயம் மாறி போச்சு, பாரம்பரிய விவசாயம் மாறி போச்சு, எங்க போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு, பாட்டம் பூட்டம் செஞ்ச விவசாயம் எங்கே போச்சு, எங்க போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு, தாத்தா பாட்டி செஞ்ச விவசாயம் எங்கே போச்சு, எங்க போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு.

0: பசுந்தாழ்வாரம் போட்டு மாடு கட்டி ஏறுழுது மண் வளத்தை பாதுகாத்து.
1: ஆம், வேளாண் பெருமக்களே தலைமுறை தாண்டி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பாரம்பரியங்களை கொண்டு சேர்க்கும் கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்வோம், செயல்படுவோம். சிறுதானியங்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தி ஆரோக்கியமான குடும்பத்தை அமைத்துக் கொள்வோம்.
0: இயற்கை தந்த விவசாயம், அந்த விவசாயம் இயற்கை தந்த விவசாயம். எங்க போச்சு, எங்கே போச்சு, எங்கே போச்சு பாட்டம் பூட்டம் செஞ்ச விவசாயம்.

0: தாத்தா பாட்டி செஞ்ச விவசாயம் எங்கே போச்சு?
1: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
2: திரும்பும் திசையெங்கும் விரும்பும் இதயங்களின் செவிக்கு விருந்தாகும் இது திருச்சி வானொலி.
3: ஆகாஷவாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் இந்த கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம தினம் தினம் பாக்குற மஞ்சள் பூதான், ஆனா அதோட மதிப்பு ரொம்ப தெரிஞ்சிருக்க மாட்டோம். வெயில்ல வாடாம வறண்ட நிலத்திலையும் வளர்றது இது. இந்த மஞ்சள் நிற பூ நம்ம உடம்புக்கும் உயிருக்கும் ஒரு இயற்கை மருந்தா கூட இருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆவாரம்பூ தாங்க அது. பழமையான சித்த மருத்துவத்தில இருந்து பாட்டி வைத்தியம் வரைக்கும் ஆவாரம்பூவோட அற்புதங்களை நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. உடம்ப குளிர்விக்க, சக்கரை அளவை கட்டுப்படுத்த, தோலுக்கு பொலிவு தர இந்த சின்ன பூ பெரிய சேவைகளை செய்யுது. ஆவாரம்பூவும் அற்புதங்களும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மோட இருக்காங்க துறைப்பாடி முனைவர் எல் கார்த்திக் அவங்க. ஆவாரம்பூல என்னெல்லாம் செய்யறாங்க இவங்க தெரிஞ்சுக்கலாம், பயன்படுத்தலாம்.
4: வணக்கங்க. நான் வந்து நுண்ணுயிரல் துறையில முனைவர் பட்டம் பெற்றிருக்கேங்க. 2013 விஐடியில முடிச்சிருக்கேன். சசி ஃபுட்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் அண்ட் ஆர்ஜின் அப்படின்னு ரெண்டு கம்பெனியை நான் நிர்வகிச்சிட்டு இருக்கேங்க. சிஓ நான் தான். உணவே மருந்துன்றது நம்ம அந்த சித்தர்கள் சொல்லிட்டு போனது, இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனுடைய தேடுதல் தாங்க என்னுடைய பயணம். அந்த காலத்துல நம்மளுக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா டக்குன்னு ஒரு குப்பை மீனியை எடுத்து பறிச்சு இது பண்றதும், அக்கம் பக்கத்துல வீட்டுல இருந்த நம்ம தோட்டத்துல இருந்த ஏதாவது மூலிகையைதான் நம்ம மருந்தா நம்ம கொடுத்துட்டு வரும். உணவு பழக்க முறைகள் எல்லாமே மாற மாற டயபெட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ் எல்லாமே நோய்கள் வந்து இப்ப அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. 15 வயது குழந்தைங்க கூட இப்ப என்ன சொல்றாங்க, எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, மூச்சு வாங்குது, மூட்டு வலி, இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோங்க. அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ. மலை ஓரத்துல ஃபுல்லா இருக்கும், ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா விலேசையில அது பொரியலா பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இப்ப சிட்டி கலாச்சாரம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னா, ஒன்லி பொங்கலுக்கு அந்த அறுசுவை வைக்கணுமேன்ற அன்னைக்கு மட்டும் அந்த ஆவாரம்பூவில ஒரு கூட்டு பண்ணுவாங்க. ஏன் அந்த பெரியவங்க அந்த வார்த்தையை உபயோக பண்ணாங்க? இப்ப நான் போய் யாருக்குன்னா ஒரு மக்கள் கிட்ட போய் சொல்றேன்னு வச்சுங்களேன், ஐயா இதை நீங்க சாப்பிடுங்க, இது நல்லதுங்க, நிறைய மருந்து மாத்திர சாப்பிடுங்க, அதுக்கு மேல இதை ஒரு பொரியலாவோ இதை சாப்பிடுங்க நம்ம சொன்னா இதுக்கு ஆதாரம் இருக்கா?
5: திடீர்னு உங்களுக்கு ஏன் இந்த ஆவாரம்பூ மீது காதல்?
4: நான் எம்எஸ்சி பிஹெச்டி பண்ணும் போது சர்க்கரை வியாதி வந்துடுச்சுங்க அப்பா அம்மாக்கு ரெண்டு பேருக்கும். அப்ப எங்க அப்பா நான் முனைவர் பண்ணும் போது எங்க அப்பா என்ன கேள்வி கேட்டாரு, ஏண்டா நீ மைக்ரோபயாலஜி பண்ற ஆராய்ச்சி பண்ற, இந்த சுகருக்குலாம் மருந்தே இல்லைன்றாங்களே, நீ ஏன் அதை இது பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற போது எனக்கு அது சுருந்தது. ஏன்னா நம்ம இந்த துறையை இப்ப சார்ந்து பண்றோம், அப்ப நம்ம படித்த அறிவு நம்ம வீட்டுக்கே உபயோகப்படலாம், அப்புறம் எப்படி நாட்டுக்கு அது போய் சேரும்? அப்ப நம்ம படிக்கிறது வந்து ஒன்லி நம்ம பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, வாய் வாழ்த்துலனாலும் வயிறு வாழ்த்தணும்னு சொல்லுவாங்க எங்க அந்த காலத்துல பெரிய பெரிய விஷயம் தெரியுங்களா அது. சோ அப்ப நம்ம குடுக்கற ஒரு விஷயம் வந்து மக்களை போய் ஒரு ஈஸியா சேரணும் அப்படின்னும் போது எங்க அப்பாவுக்கும் அந்த தேடுதல் இருந்தது. அவரு வந்து இந்த பாட்டி வைத்தியன்ற மாதிரி அவர் ஆரம்பத்துல இருந்து இந்த சிறு குறிஞ்சம் அதெல்லாம் சாப்பிடும் போது எங்க அப்பா சொல்லுவார், இதெல்லாம் சாப்பிடும் போது எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுடா, அது என்னன்னு தெரியலடா, எவ்வளவு அளவு எடுக்கணும்னு தெரியலையா. அவர் முக்கியமான என்கிட்ட எழுப்பின கேள்வி வந்து இது எப்படி எடுக்கணும்னு தெரியலையே,
5: எந்த அளவுக்கு எடுக்கணும்.
4: ஆமா அளவு அதுதானே இப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அளவுக்கு மிச்சினா அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி எந்தெந்த அளவு, அதுதான் இப்ப மக்கள்கிட்ட ஒரு தெரியாத விஷயமா இருக்கு. ஒரு துளசியே ஆனாலும் அது எந்த அளவுல எடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியல. இதுதான் என்னுடைய ரியல் இன்ஸ்பயர் ஆனதுங்க. அப்ப எங்க அப்பா அந்த கேள்வி கேட்ட பிறகு அவருக்கு அந்த சாப்பிட்டு ஒரு மாற்றம் இருக்கும்போது அப்பயே இதை நம்ம எடுத்து முன்னேற்று நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட ஆராய்ச்சிகள்.
5: ஆராய்ச்சிகள்ல நீங்க மட்டும் இருந்தீங்களா இல்ல உங்க கூட நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் பங்கெடுத்தாங்களா?
4: முதல்ல என்னுடைய ஸ்ட்ரென்த் எங்க அப்பா அம்மாங்க. ஏன்னா நானும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். என் அப்பா அம்மாக்கு ஒரு விஷயம் சரியாகும் போது அது மத்தவங்களுக்கு சரியாகணும் அப்படின்னும் போது ஓகே இதை நம்ம முன்னெடுக்கலாம் அப்படின்னும் போது எனக்கு உறுதுணையா இருந்தது முதல்ல என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய தங்கை, என்னுடைய நண்பர்கள்.
5: பலதரப்பட்ட கண்டுபிடிப்புகள் நீங்க வந்து முனைப்போட பண்ணிருப்பீங்க இல்லையா? அதாவது எந்த அளவு இப்ப ஆவாரை வந்து கண்டிப்பா சுகர் லெவலை வந்து கட்டுப்படுத்துமா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருந்திருக்கும். சரி இதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம், எப்படி வந்து இதை பண்றது அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்து இதுல வந்து மதிப்பு கூட்ட முடியுமா அப்படின்றது அடுத்து ஒண்ணு இருக்கு. இப்படி பலதரப்பட்ட சோதனைகள் இருக்கப்ப சோதனைகள்லாம் எப்படி நீங்க கையாண்டீங்க?

0: யாரை அணுகுனீங்க, இதனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருந்தது?
1: முதல்ல என்னுடைய தாய் தந்தையர், நான் படித்தது எல்லாமே எஜுகேஷன் லோன்ல தாங்க படித்தேன். நான் ஒரு தமிழ் மீடியம் மாணவர், 12வது வகுப்பு வரைக்கும் அப்பா டிரான்ஸ்போர்ட்ல இருந்தவர். ஆனா எந்த இதுலயுமே எங்க அப்பா அம்மா படிப்பு நீ நிறுத்தக்கூடாது, அதுக்கு என்ன வேணா நம்ம பாத்துக்கலாம், அதுக்கு விஐடி பல்கலைக்கழகமும் அங்கேயும் எனக்கு ஒரு நல்ல ஆராய்ச்சிக்கு வாய்ப்பு கிடைக்கவே என்னுடைய உத்வேகத்துக்கு அது ரொம்ப உறுதுணையா இருந்தது. அப்ப இந்த சைட்ல பண்ற இந்த ஆராய்ச்சிக்கான நிதிகள்லாம் வந்து என்னுடைய அம்மா அவங்களுடைய நகைகளை வைத்து எனக்கு இது சப்போர்ட் பண்ணாங்க. முதல்கட்ட ஆராய்ச்சி அனுராக் பல்கலைக்கழகம் ஹைதராபாத்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் காலேஜ்ல வந்து நாங்க இந்த அனிமல் ஸ்டடி முதல்ல எடுக்கிறோம். ஒவ்வொரு கலரையா கலந்து மேஜர் பங்கு வந்து ஆவாரம், இது கூட சீந்தில் துளசி, சீனி துளசின்னு சொல்லுவாங்க, சக்க இயற்கையான ஒரு இலை, அது இனிப்பு கொடுக்கக்கூடியது. இப்படி நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுதான் இதை பண்ணிருக்கோம். இப்ப நான் சொன்ன இந்த 5 மூலிகையில எந்த விகிதத்துல ஒவ்வொரு விகிதமா கலந்து அந்த எரிகளுக்கு நாங்க கொடுத்து பாக்குறோம்.
0: சரிங்க,
1: எப்படி இருக்கு பாக்கும்போது எங்களுக்கு அபரிதமான ஒரு நம்ப முடியாத ஒரு ரிசல்ட். அந்த எலிகளுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப சிவியர் கண்டிஷன்ல இருந்தது கூட நல்ல குறைந்தது.
0: அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும், அந்த எலிக்கு சுகர் இருக்குதா அப்படின்றத?
1: எலிக்கு என்ன பண்ணுவோம்னா, முதல்ல நல்ல இருக்க எலிய ஒண்ணு வாங்கி அதுக்கு சில கெமிக்கல் இருக்குங்க, அந்த கெமிக்கலை வச்சு நம்ம முதல்ல அதை தூண்டுவோம், அதுக்கு நோய் வர வைப்போம். இது வந்து அறிவியல் பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முறைங்க. இந்த எலிக்குன்னு ஒரு மீனிங் இருக்கு, நம்ம இதுக்கு போய் முறையா பர்மிஷன் வாங்கி, ஏன்னா அது ஒரு உயிரினம் இல்லைங்க, அது எல்லாமே முறையா நம்ம அங்கீகாரம் வாங்கி எல்லாமே முறையா டெஸ்ட் பண்ணி ஒன்னு ஒன்னா கொடுத்து அதுக்கு அந்த சுகரை வர வச்சு இயற்கையாவே, அதுக்கப்புறம் தாங்க இதை கொடுக்க ஆரம்பிச்சோம்.
0: சரிங்க,
1: எலியில இருந்து நம்ம ரத்தம் எடுக்க முடியுங்க. அந்த ரத்தத்தை ஒவ்வொரு முறை எடுத்து நாங்க
0: கொடுத்தோம்
1: நண்பர்கள் மூலமா, அடுத்தது மனிதர்களுக்கு ஒண்ணு கத்துக்கிறதுக்கு இந்த நிதியெல்லாம் இதுக்கு தேவைப்படுறதுக்காக நான் சைனால 4 வருடம் உலக அரங்கல்ல 47வது ரேங்க்ல இருக்க ஒரு ஃபேமஸ் இதுல வந்து அங்க சயின்டிஸ்டா ஒரு 4 வருடம் வேலை செய்யுங்க. மருந்து ஆராய்ச்சி துறையில 4 வருடம் இருந்தாங்க. அந்த மருத்துவ இதுல இருக்கும் போது அங்கேயும் வந்து உங்களுக்கு தெரியும் TCM சொல்லுவாங்க, ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன். நம்ம எப்படி சித்தா மெடிசனை போட்டுறோமோ சைனாலையும் வந்து ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அங்கேயும் நான் நல்ல கிருமிகள்ல இருந்து மருந்து எடுக்கிறதையும் பிளஸ் ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன்ல இருந்து மருந்து எடுக்கிற துறையிலையும் பணி செய்யும் போது அங்க ஒண்ணு அந்த அனுபவம் எனக்கு அதிகமா கிடைச்சிட்டு, மூலக்கூறுகளை பிரிக்கிறது அப்புறம் இது எப்படி மக்களுக்கு போய் சேர்க்கறது அப்படின்ற அந்த நோக்கம் நம்மளுக்கு இருக்குதுன்னா அது சம்மந்தப்பட்ட அங்கேயும் போய் உலக லெவல்ல அவ்வளவு பெரிய டாப் 100ல இருக்க ஒரு பல்கலைக்கழகத்துல இன்னும் என்னுடைய திறமைகளை மேம்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சது.

0: நம்ம கிராமங்கள்ல அங்கங்க பூத்து கிடக்கிற இந்த ஆவாரம்பூ மீது காதல் கொண்டு அதை நீங்க தேடி எடுத்து அதற்குரிய ஒரு மதிப்பு கூட்டலுக்கு நீங்க நடத்திருக்கீங்க இல்லையா? ஆவாரம் பூவை வந்து நம்ம எடுத்துட்டோம், அதுல இருந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள் தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி வந்தது?
1: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் பிரச்சனை, நான் சொன்ன முதல் எங்க வீட்டுல பிரச்சனையே வந்து பிரச்சனை. அப்ப எங்க அப்பாவும் ஒரு பொருளாதார நெருக்கடி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்தியாவில வந்து நடுத்தர குடும்பம் தான் அதிகம். ஒரு சுகருக்கு ஒரு மாத்திரை செலவு மட்டும் ஒரு வீட்டுல கணக்கு போட்டு பாருங்களேன், 3000 to 5000 ரூபாய் ஒரு
0: மாசத்துக்கு வருது.
1: நடுத்தர குடும்பத்துல படிக்க வைக்கணும், அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியே வேற.
0: ஆமாங்க,
1: என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ஒரு அப்பா அம்மா தம் பசங்களை படிக்க விடாம விட மாட்டாங்க. அப்ப ஏன் நம்ம வந்து ஒரு முக்கியமான இந்த ஒரு விஷயத்தை எடுத்து கம்மியான விலையில, ஏன்னா இது வந்து ஒரு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான், இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம எடுத்து, அப்ப இத வந்து நம்ம ஏன் ஒரு மதிப்பு கட்ட பொருள் ஒரு பானம். ஏன்னா காலையில ஆனா நம்மளுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் வந்துடுச்சு, இப்போ ஓரளவுக்கு சத்து பானம் சத்துமா குடிக்கிற ஓரளவுக்கு. அப்ப அதே மாதிரி ஏன் நம்ம ஆவாரம் போல மார்னிங் ஒரு ட்ரிங்கா ரெடி பண்ணக்கூடாது? அது வந்து ஒரு 150 ரூபான்னும் போது ஒரு மாசத்துக்கு 150 ரூபான்றது ஒரு தனி நபர் எந்த ஒரு குடும்பத்தாலே ஒரு அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரைஸ். இதுதான் என்னுடைய நோக்கமா, அப்ப 150 ரூபா ஒரு மாதம் ஒருத்தரால செலவு பண்ண முடியும் போது அப்ப அவங்கள நோயில இருந்து காப்பாத்திக்கலாம். வெயில் காலம் அடுத்தது எல்லாருமே வந்து டயபெட்டிஸ், உலக சுகாதார நிறுவனம் 19 மில்லியன் பீப்புள் இந்தியால சுகர் பீப்புளா வரப்போறாங்க ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க.

0: 15 வருடத்துக்கு.
1: அப்ப எல்லாருமே வந்து சுகர் பீப்புளா தான் இருப்போம்.
0: ஜோக்கா கூட சொல்ல, நான் போற சில மீட்டிங்க்கு எல்லாம் ஒரு அனுபவமே இருக்கு.
1: சொல்லுங்க.
0: போகும்போது ஒரு பக்கத்துல இருந்த சீட்ல இருந்தவர் கேக்குறாரு, சார் நீங்க சுகர் பேஷண்டா? ஆமாங்க, நான் வீட்டுல ஒரு டேப்லெட் மறந்துட்டு வந்துட்டேன், நீங்க கலர் மட்டும் காட்டுங்க நான் எடுத்துக்கிறேன்.
1: ஒரு மிட்டாய் மாதிரி எடுத்துக்க வேண்டியதான்.
0: இது நம்ம சிரிப்பா இது பண்ணாலும் எவ்வளவு கவலைப்பட வேண்டிய விஷயம் வந்து. அப்ப நம்மளுடைய மக்களுடைய சக்தி எப்படி விரயமாவது பாருங்க. மனச வந்து ரொம்ப நோகடித்துடுச்சு. நம்ம இந்திய மக்களும் தமிழ்நாடு மக்களும் எப்படி பேர் போனவங்க. இப்போ ஒரு நோயால உச்சக்கட்டம் உங்களுக்கு தெரியும், கை கால் விரல்கள் எடுக்கிறது, அதெல்லாம் பார்க்கும் போது மனம் ரொம்ப வேதனை. பாக்குற நம்மளுக்கே இவ்வளவு வேதனை போது அவங்க அனுபவிக்கிறவங்கள பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இது வந்து எங்க பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல, யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. அப்ப அவங்கள வந்து நம்ம திரும்ப மருந்து சொல்லி அவங்கள வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. அதான் நம்ம எண்ணங்கள் தான் எல்லாமே சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதை நான் ரொம்ப நம்புறவங்க.
1: இப்ப சைனாவில வந்து ஒரு 4 ஆண்டுகள் உங்களுடைய பயிற்சிக்காக அங்க இருந்தீங்க, முடிச்சுட்டு வந்துட்டீங்க இல்லையா? எப்ப வந்தீங்க நீங்க திருப்பி இந்தியாவிற்கு?
0: 2019 கொரோனாக்கு ஒரு வருடம் முன்னாடி கரெக்டா நான் இந்தியாவுக்கு வந்துட்டேங்க.
1: வந்துட்டீங்க.
0: இத வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னு வந்தேன். அதே ஒரு வருஷம் அதே சிச்சுவேஷன்.
1: சரிங்க.
0: என்னுடைய ஆராய்ச்சிகள் போயிட்டே இருந்தது, பட் அதுக்குள்ள கொரோனா வந்துடுச்சு. சோ கொரோனா வந்ததுனால நான் இன்னொரு கம்பெனில போய் 5 வருடம் வேலை பண்ணேங்க. இப்ப இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுக்கணும்னா உங்களுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். என்னுடைய குடும்பத்தையும் பார்த்தாகணும், அட் த சேம் டைம் என்னுடைய பேஷனை நான் விட்டு கொடுக்க கூடாது மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டிய விஷயத்தையும். அப்போ வந்து நிதி நெருக்கடினால நான் இன்னொரு கம்பெனில சேலத்துல 5 வருடங்கள் வேலை செய்யணுங்க. ஆராய்ச்சியாளரா வேலை செஞ்சுட்டே இருந்து, பட் என்னால முடியல, எப்ப நம்ம வந்து இது முழு நேரமா இதை செய்யணும் அப்படின்னும் போது கடைசியாக வந்து போன வருடம் முழு நேரமா அந்த வேலையும் விட்டுட்டு துணிஞ்சு நம்ம இறங்கும் சொல்லிட்டு.
1: இந்த அங்கீகாரம் பெறுவதற்கு நீங்க என்னென்ன வகையான சூழ்நிலைகளை வந்து கையாண்டீங்க?
0: குடும்பத்தோட என்னுடைய தங்கை ஆகட்டும், என்னுடைய வைஃப், அப்பா அம்மா எல்லாருமே வந்து நாங்க எல்லா இடத்துலயும் மக்கள் கூடுற சந்தைகள்ல எல்லா இடத்துலயும் நாங்க ஸ்டால் போட்டு பேசுவோங்க. இதனுடைய அருமைகள் என்ன, என்னதான் டெக்னாலஜிகள் வந்தாலும் அது மூலமா சில விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணாலும் மவுத் ஸ்ப்ரெட்டிங் தான். இப்ப நம்ம ஒருத்தர் கொடுத்து இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா சரியாச்சுன்னா அடுத்தவங்களுக்கு கொடுங்க. இப்படி சாப்பிட்டு நிறைய பேர் வந்து போன் பண்ணி, பா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்ததுப்பா, இத சாப்பிட்டவனே எனக்கு இவ்வளவு குணமா இருக்குப்பா அப்படின்னும் போது சில பேர் அழுதுட்டே எனக்கு இந்த கால் அரிப்பு வந்தா சொன்ன பாருங்க, அந்த ஹெவியாயிடுச்சுன்னா கால் அரிப்பு இருக்கும். ஒருத்தவங்களுக்கு 1 வருடம் இருந்ததுங்க. அவங்களுக்கு சாப்பிட்ட பிறகு 1 மாசத்துல அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆனவனே அவங்களுக்கு 70 வயசு பாட்டி, ஒருத்தரை போன் போட சொல்லி எனக்கு அவங்க அழுது இன்னைக்கு பேசுனது கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து
1: இப்ப சர்க்கரை நோய்க்கு முதல் அறிகுறினா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கும்?
0: முதல்ல வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ்ங்க, இடை குறைவு, சோர்வு, அடிக்கடி யூரின் போறது, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா இருக்கும். இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம உடல் மாற்றங்கள் ஏதோ ஒண்ணு நடக்குது. தெரிஞ்சவன ஆரம்ப நிலையிலே நம்ம போய் மருத்துவரை பார்த்தணும். மருத்துவரை பார்த்துட்டு மருந்து நம்ம எடுத்தாலும் எப்ப போய் டாக்டரை பார்த்தாலும் மக்கள் கிட்ட இருக்க இப்ப ஒரு காமனான விஷயம், நான் எப்ப போனாலும் குறையலன்னு தான் சொல்றாரு, மாத்திரையை தான் கொடுக்கறாரு. அதுக்கு காரணம் மருந்து மட்டும் இல்ல, நம்ம உடல் உழைப்பும் குறைந்து விட்டது. இந்த காலகட்டத்துல நம்ம சாப்பிடற உணவுடைய தரமும் குறைஞ்சு போச்சு. எல்லாமே சேர்ந்தா மட்டும்தாங்க இதை நம்ம முழுமையா விரட்டி அடிக்க முடியும். ஏன்னா இப்பத்துக்கு அறிவியல் பூர்வமா சொன்னா இதுக்கு குணப்படுத்துறதுன்னு யாரும் பொய்யா சொல்லக்கூடாது. இது வந்து நம்ம கடைசிக்கு கண்ட்ரோலா வச்சுக்க முடியும்.
1: இந்த ஆவாரம் போய் எல்லாமே நீங்க சேகரிச்சிட்டீங்க, அதற்குரிய மதிப்பு கூட்டல் நீங்க வந்து பண்ணணும். இப்ப மதிப்பு கூட்டல்ல கூட வந்து பொருட்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி சிறு குறிஞ்சான் எடுக்கிறீங்க, துளசி எடுக்கிறீங்க, மத்த பொருட்கள்லாம் நீங்க வந்து செய்யறீங்க, இதெல்லாம் வந்து என்ன பண்ணனீங்க, எந்த மாதிரி பதப்படுத்தி இதை எப்படி நீங்க வந்து ஒரு ஃபேக்டரியா ரன் பண்றீங்களா இல்ல வந்து வீட்டுல வச்சுதானா?
0: ஆரம்பிக்கிற காலத்துல வந்து நாங்க இது எல்லாமே இந்த பவுடரை நம்ம வந்து முறையான ஒரு இடத்துல வாங்கி கொடுத்து இதுக்கான இருக்கிற இண்டஸ்ட்ரியில முதல்ல பவுடர் அரைச்சிக்கிட்டோம். பட் இப்ப வந்து நாங்க பல்வரைசர் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி செட்டப் போட்டு நம்ம சின்ன பல்வரைசர் இதுக்கான பவுடர் ஆக்குறது, ட்ரை பண்றது, நிழல்ல உணர்த்துறது, அதுல சத்து போக கூடாது, நிழல்ல உணர்த்துறது, அந்த நிழல உணர்த்து இந்த ட்ரையர்னு சொல்லுவாங்க இப்ப மாடர்ன் மிஷின், அந்த ட்ரையர்ல இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பவுடரா இது பண்ணிட்ட பிறகு இது மாதிரி எல்லா மூலிகையும் முதல்ல தனித்தனியா பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த விகிதத்துல எங்களுக்கு சேர்க்கணும்னு எங்க அந்த ஆராய்ச்சி மூலமா தெரிஞ்சது, இது சரி விகிதத்துல சேர்ப்பாங்க.
1: இதுக்குரிய ரைட்ஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்களா நீங்க?
0: மூலிகைகளுக்கு வந்து என்ன ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ்னா இதுக்கு வந்து காப்புரிமைன்னு வாங்க முடியாது, ஏன்னா நம்ம இது இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்.
1: கரெக்ட்டா?
0: எப்படி கோகோ கோலா இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேட் சீக்ரெட்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது மாதிரி நாங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த பேருக்கான ட்ரேட்மார்க் மட்டும் வாங்கிருக்கோங்க.
1: ட்ரேட்மார்க் வாங்கிருக்கீங்க?
0: ஆமா, ஆவாரம் அமிர்து இந்த பேருக்கு நாங்க வந்து ட்ரேட்மார்க் வாங்கிருக்கோங்க.
1: இப்போ ட்ரேட்மார்க் வாங்குறதுக்கு நீங்க என்னென்ன மாதிரி முயற்சிகள் எல்லாம் எடுத்தீங்க, என்ன மாதிரி சிக்கல்கள் இருந்தது அல்லது முயற்சிகள் என்ன பண்ணீங்க?
0: அதாவது காப்புரிமைக்கு தாங்க பிரச்சனை, ஏன்னா இந்திய மெடிசன் வந்து நம்ம என்ன சொல்லுதுன்னா இங்க கிடைக்கிற ஒரு மெடிசன்

0: பிளான்ட்ல வந்து நம்ம காப்புரிமை வாங்க முடியாது. திருப்ப அதுல இருக்க மூலக்கூறுகள், நான் இப்ப அத்த கட்ட ஆராய்ச்சி அதுதான் என்ன மாதிரி மூலக்கூறுகள் இருக்கு நம்ம போனோம்னா உன்ன அதுக்கான நிதி அதிகமா தேவைப்படுதுங்க. 50 லட்சத்துக்கு மேல தேவைப்படுது. நான் இது வரைக்குமே நான் ஒரு 10-15 லட்சம் செலவு பண்ணிருக்கேன். இது ஒரு ஆவரம் பூ தானே
1: கிடைக்கிறதானே,
0: இவ்வளவு செலவு பண்ணீங்க, இது நாங்களே பறிச்சு சாப்பிடுவேன், சந்தோஷம் தாங்க. நீங்க பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான், வேற என்ன எங்களுக்கு தேவை. சோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மதிப்பு கூட்டலுக்கு இந்த சின்ன சின்ன மிஷின் எல்லாம் நாங்க வாங்கி இதை நாங்க கரெக்டா அந்த சரி விதத்துல சேர்த்து தமிழ்நாடு TNSCST உடைய பேட்டன்ட் ஆபீஸ் சென்னையில இருக்க இந்தியா ஆபீஸ்க்கு நாங்க அப்ளை பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நம்ம அதுக்கான காசை கட்டிட்டோம். அவங்க ஃபில் பண்ணி எல்லாமே அப்ளிகேஷன் போட்டாச்சு முறையா. சோ ஆவாரம் பூ அமிர்தத்துக்கும் ஆவாரம் பூ டிப் அதே மாதிரி. ஏன்னா அப்புறம் கார்பரேட், ஏன்னா நம்ம இப்ப வளர்ந்து வர துறையில எல்லா இடத்துல நாங்க சுடுத்தண்ணி போய் தேடுறது, எங்க 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறதுனால இது டிப்பாவும் முதல் முதல்ல நாங்க
1: தான்
0: கண்டுபிடிச்சு. அதே இது வந்து ஒண்ணு இல்லைங்க, அதே இது பவுடர் டிப்ல கொடுத்துருக்கோம். அதுக்கும் ஆவாரம் பூ டிப்புன்றதுக்கும் நாங்க ட்ரேட் மார்க் வாங்கி வச்சிருக்கோம்.

0: மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்து மூலக்கூறுகளை தனித்தனியாக பிரிக்கிறது எப்படி, அதன் மூலியமாக வந்து என்னென்ன பயன்கள் பெற முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும், இதில் சைனாவில் 4 ஆண்டுகள் போய் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும், நம்ம தமிழ்நாட்டில் ஈஸியாக அங்கங்கே கிடைக்கக்கூடிய இந்த ஆவாரம் பூவை வச்சு மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசித்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. இது மக்கள்கிட்ட ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்றது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா?
1: கண்டிப்பாங்க. ஏன்னா இப்ப உங்களை மாதிரியே எப்படி நீங்க பாத்துட்டு என்ன தொடர்பு கொண்டீங்களோ, இதே மாதிரி நான் ஒரு இடத்துல ஸ்டால் போடும் போதுதான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எனக்கு ஓரளவுக்கு கஸ்டமர் இருக்காங்க. இதுல லாப நோக்கம் ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா 150 மாசத்துக்கு குடுக்கறேன்னா எனக்கு என்ன பேக்கெட் வருமானம் வரை நீங்க புரிஞ்சுக்கலாம்.
0: அதனால
1: நான் டிஸ்ட்ரிபியூட்டர் அது மாதிரி எல்லாம் கூட நிறைய கொடுக்காம, ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம கமிஷன் அது இதுன்னு கொடுக்கணும், எல்லாருக்கும் போய் சேரணும். சோ அதனால நாங்க மோஸ்ட்லி ஆன்லைன் சேல் தான், www.sasifoodsandherbals.in அந்த வெப்சைட்லயே எல்லாரும் மக்கள் டைரக்டாவே வாங்கிக்கலாம். www.sasifoodsandherbals.in எங்களுடைய வெப்சைட் தளத்துல போனீங்கனாலே இந்த எல்லா ப்ராடக்டும் நம்மள வாங்கிடலாங்க. எல்லாமே ஆன்லைன் தாங்க இது வரைக்கும் தான். ஏன்னா அப்பதான் வந்து மக்களுக்கு ஒண்ணு ஈஸியா சரி, ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கையிலயும் மொபைல் ஆயிடுச்சு. முடியாதவங்க அதுல போய் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண தெரியாதவங்களும் எனக்கு அலைபேசி நம்மளுக்கு கூப்பிட்டாலும், 70-80 வயது உள்ள பீப்புளுக்கு எல்லாருக்கும் ஆன்லைன்ல போட தெரியாது. அப்ப அவங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா டைரக்டா இந்த வாட்ஸ்அப் அட்ரஸ் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு நான் கொரியர் அனுப்பிச்சிடறாங்க. இது அடிஷனல் சப்ளிமெண்ட் தாங்க, யாரும் இங்கிலீஷ் மருந்து நிறுத்தக்கூடாது. இது கூட ஒரு சப்ளிமெண்ட் மட்டுமே.
0: ஒருவேளை வந்து அவங்க அந்த இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கிறாங்க, அப்ப இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால நமக்கு என்ன பயன் இருக்கு? இல்ல
1: இப்ப இங்கிலீஷ் மெடிசன் ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டது எதுவுமே குறையலைங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுக்கு அடிக்ட் ஆயிடுறோம் இல்லைங்க. அப்ப நம்ம இந்த மருந்து என்னன்னா ஊறி போய் நிறைய மருந்து இப்ப வேலை செய்யலாம். அதனால தானே புது புது மருந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. WHO அதுதான் சொல்லுது, எந்த ஒரு மருந்து சிங்கிளா யூஸ் பண்ணாதீங்க, கலவையா யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் சித்தர்களை யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இந்த மூலக்கூறுல அவங்க பிரிச்சு எது மருந்தா கொடுக்கல, கலவையா தான் கொடுத்தாங்க. அப்ப கலவையா கொடுக்கும்போது நம்ம உடம்புல அந்த எதிர்ப்பு சக்தி என்ன ஆகுது, உடனே அந்த இதுக்கு வராதுங்க, மருந்து நல்லா வேலை செய்யும். ஓகேங்க. அதனாலதான் இது வந்து காலையில வெறும் வயித்துல இப்படி ஒரு டீ காஃபி குடிக்கும், அது சப்ளிமெண்ட் தானேங்க. இப்ப ஆன்டி ஆக்சிடென்ட், இப்ப ஆவரம்பூ வந்து ஒன்லி இதுக்குன்னு மட்டும் இல்ல, அதான் சொன்னேன், நார்மல் பீப்புளுக்குமே இப்போ உடல் குளிர்ச்சி அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஒரு விஷயம். காலையில ஒரு மாற்று பானம் தான் இது.
0: இந்த ஊருக்குள்ள சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளவு படிச்சுட்டு பாரு லாஸ்ட்ல இந்த ஆவாரம் பூவை தேடி போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா?
1: நம்ம அதை பத்தி கவலைப்படுறது இல்லைங்க. நான் தான் சொன்னேன், என்னுடைய அப்பா அம்மா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, வந்து இந்த உலகத்துக்கு போகும்போது ஏதோ ஒண்ணு விட்டு போனோம். இப்ப எங்க அப்பா அம்மா காசு பணம் சேர்த்து வைக்கலனாலும், இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா இப்ப சொன்ன பாருங்க, என் கூட துணை நிக்கிறேன், என்னுடைய நண்பர்கள் ஆகட்டும் சித்த நண்பர்கள் ஆகட்டும், எனக்கு இப்ப இருந்து 40 வயது ஆகுதுங்க. சோ எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தோம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், போகும்போது ஒரு 4 பேருக்காவது இது ஒரு நல்ல விஷயம் கொடுத்துட்டு போனாது ஒரு திருப்தி இருக்கு.
0: இப்ப அதுல சில பொடி வகைகளும் கொடுத்திருக்கீங்களா? இது என்ன பொடி வகைகள்?
1: இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அவங்களுக்கு சூப், இப்ப எப்படி அடுத்தது குழந்தைங்க எல்லாம் ஜங்க் ஃபுட் போயிடவே சூப்பு நூடுல்ஸ் அது மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, கரெக்ட்டுங்களா? அப்ப அதே மாதிரி வாத நாராயணா, முடக்கத்தான் கீரை, ஏன்னா இதெல்லாம் கசப்புன்றதுனாலதான் சாப்பிடறது இல்ல குழந்தைங்க.
0: சரிங்க.

0: அப்ப அதெல்லாம் ஏன் நம்ம சூப் வடிவத்துல கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சூப் வடிவத்திலையும் கொடுக்க ஆரம்பிச்சோம். சூப்ல வந்து இப்ப வந்து ஜாயிண்ட் லீவ் பிளஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இப்ப லான்ச் பண்றோம் ஆராய்ச்சி பண்ணிட்டு. அதுல இருந்து என்னென்ன போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், வாத நாராயணா, முடக்கத்தான் கீரை, முடவாட்டுக்கால் கிழங்கு, திரண்டை, எலும்புருக்கி, இந்த எல்லா கீரையும் வந்து யாருமே எடுத்துக்காத ஒரு விஷயம். பெரியவங்களே கசப்பண்ணி இதை எல்லாமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஈவினிங் டைம் ஒரு சூப் மாதிரி யோசிச்சு பாருங்க. அப்ப குழந்தைங்க முதல் பெரியவங்க மாதிரி இது ஒரு சூப்பா குடிக்கலாமா? இந்த எல்லா கீரையும் போட்டத
1: சொல்றப்பே எங்களுக்கு எல்லாம் கசப்பு கண்ணுக்குள்ள தெரியற மாதிரியே இருக்கு.
0: இது அதுதான் நாங்க என்ன பண்ணிருக்கோம், இது கசப்பு இல்லாத மாதிரி எல்லாத்துலயுமே நம்ம பிரதிநிதி போடாம நம்ம பச்சை பயிறு ஓகேங்களா, இயற்கையா நம்ம கிட்ட டே டு டே லைஃப்ல சாப்பிடுற ஒரு விஷயத்த மட்டுமே கலந்து இதையும் வந்து ஒரு சூப்பா தான் கொடுத்துருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சூப்புன்னும் போது அந்த டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன
1: ஆயிடுங்க,
0: உள்ள போயிடும். வயதானவங்களும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த பாதிக்கப்படுற ஒரு விஷயம் மூட்டு வலி பிரச்சனை தானேங்க. அப்ப இந்த கீரை மூலமா ஒரு சூப் மூலமா இதுவும் போதும் இல்ல.
1: ஐயா நல்லதை வந்து மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி எடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் பண்றதெல்லாம் சரிதான், லாபம் இருந்தாதானே எந்த ஒரு தொழிலுமே வந்து செய்யறதுக்கு மனசு ஒத்துக்கும்.
0: ஆரம்பத்துல நான் உள்ள வரும்போது எப்ப இதனுடைய பிரைஸ் நிர்ணயம் பண்ணனும், நான் அப்பவே நான் முடிவு பண்ணேன், எனக்கு இதுல வந்து ஒரு 10 ரூபா வந்தா போதும். இதுதான் நான் சொன்ன ஆரம்பத்துல, நான் வரும்போதே நான் இதை முடிவு பண்ணிட்டு தான் நான் உள்ள வந்தேன். லாபம் நோக்கம் இல்லாம போய் மக்களுக்கு சேரணுன்றதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்தேங்க. ஏன்னா இதே துறையை ஹெர்பல் பண்ற அதே வந்து நான் இன்னொரு கம்பெனி வச்சிருக்கேன் ஆர்ஜின் சொல்லிட்டு, அதுல ஃபுல்லா அலோபதி அடுத்த லெவல் ஆராய்ச்சிகளும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்ஜின் கம்பெனி வந்து விஐடி பல்கலைக்கழகத்துல நான் இன்குபேஷன் ஆராய்ச்சி மையம் உள்ள வச்சிருக்கேங்க. அதுல அட்வான்ஸ் ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு அதுலயும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி துறையில வந்து நான் லாபம் பாக்கலாமே தவிர மக்களுக்கு சென்றக்கூடிய ஒரு விஷயம் வந்து இத லாபம் நோக்கம் இல்லாம தாங்க செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்த அந்த 10 ரூபா வந்தா போதுமான
1: மக்களுக்கு எந்த வகையிலாவது பயனுள்ள பொருட்கள் சென்று சேரணும். அதுல தன்னுடைய அப்பா பட்ட கஷ்டம் மாதிரி மற்ற பெரியவங்க வந்து கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சிறந்த தேர்வை நீங்க வந்து கையில எடுத்து அதற்குரிய விலையை கூட பார்க்காம குணமானா போதும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து மக்கள்கிட்ட நல்ல பொருளை கொண்டு சேர்க்கறதுல முனைப்பட இருக்கீங்க. 2012 வந்து சிறந்த ஆராய்ச்சி அறிஞர் விருது வாங்கியிருக்கீங்க. 2016 இளம் விஞ்ஞான விருதையும் வாங்கியிருக்கீங்க. பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான கார்த்திக் அவர்களை வந்து சந்தித்து பேசினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்திகே உங்க தொலைபேசி எண் சொல்லுங்க.
0: 9952545640.
1: அதாவது 99 52 54 56 40. இன்னும் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல விலை உயர்ந்த மூலிகை பொருட்கள் அங்கங்க இருக்கதான் செய்யுது. அந்த பொருட்களை கண்டுபிடிங்க, சிறந்த முறையில மதிப்பு கூட்டுங்க, மக்கள்கிட்ட விற்பனைக்கு கொண்டு வாங்க, வாங்கி பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா.
0: வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி.
1: கண்டுபிடிப்புகள் மென்மேலும் வளரணும். அதாவது வந்து எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, துறைப்பாடி கிராமத்தில் இவ்வளோ ஒரு உயர்ந்த படிப்பு படிச்சுட்டு சைனாவிலேயே 4 ஆண்டுகள் பணிபுரிந்து ஆனால் மீண்டும் மக்கள்கிட்ட தான் நான் சேவை பண்ணுவேன் அப்படின்றதுல குறியா இருந்து அவங்களுக்கு தேவையான பொருளை உற்பத்தி செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த இளம் விஞ்ஞானியை சந்தித்து பல மதிப்புமிக்க கருத்துக்களை கேட்டதற்காக பெருமை அடைகிறோம். நன்றிங்கய்யா.
0: ரொம்ப நன்றிங்க.

ஆவாரம்பூவும் அதன் அற்புதங்களையும் பற்றி துரைப்பாடி எல் கார்த்திக் அவங்க சொன்னதை கேட்டிங்களா? இது நாள் வரைக்கும் சின்ன மஞ்சள் பூனு தானே நினச்சிங்க, அதுக்குள்ளே இருக்கிற சக்தி நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடியதா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? மருந்துகளை தேடுறேன்னு மரபை மறந்துடாதீங்க. வாழ்க்கை ஓட்டத்தில் இயற்கையை விட்டுடாதீங்க. இயற்கை நம்மோட இருந்தா ஆரோக்கியம் நம்ம விட்டு போகாது. பாட்டி காலத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் இருந்த இந்த பூ இயற்கை நமக்கு தந்த கொடை. இயற்கை நமக்கு தந்த எதுவும் சாதாரணமானது இல்லை. அதை நாம் மதிக்கணும், பயன்படுத்தணும், பாதுகாக்கணும்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: லோகநாதன் சார் மற்றும் மரியா மேடம் இருவருக்கும் பாராட்டுகள். 5 மணிக்கு வந்த பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் இனிமையோ இனிமை நிகழ்ச்சியை வழங்கிய அனைவருக்கும் பாராட்டுகள். திருச்சி பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. இணைந்திருங்கள் நேயர்களே. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு இசைத்தூரல் FM ரெயின்போ 102.1.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். உத்தரப்பிரதேசத்துல சம்பல் நகர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்துக்குள்ளெல்லாம் போனோம் வச்சுக்கோங்களேன், அங்க சுத்தியல்களோட எதிரொலி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. அது ரசிக்கிற விதமா இருக்குமா? ஏன்னா அது ஒரு கைத்தொழிலுக்கு சாட்சியா திகழுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு காலத்துல வேட்டைக்காரர்கள் விலங்குகளோட கொம்புகள்லாம் வந்து நீரை சேமிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. காலப்போக்கில் கைவினை கலைஞர்கள் இந்த கொம்புகளை செதுக்கி அதுல கலைநயமிக்க வடிவங்களை பொறிக்க தொடங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கைத்தொழில் உலகம் முழுவதுமே மக்களோட கவனத்தை ஈர்த்து வருது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சம்பல் நகரத்துல விலங்குகளோட கொம்புகள் மற்றும் எலும்புகள்ல இருந்து செதுக்கப்படக்கூடிய கலை பொருட்கள் இந்தியா மட்டுமில்லாம உலகத்துல பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதியாகுதான். இந்த ஒரு தகவலோட அடுத்தது மின்னஞ்சல் வழியா தங்களுடைய கருத்துக்களை அனுப்பியிருக்கிறாங்க. கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் 18 என்று இணைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசிய முனைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் தமிழ் மொழியின் பெருமையை பற்றியும் குற்றால அருவியின் பெருமையை பற்றியும் குற்றால குறவஞ்சி பாடல்கள் மூலம் விளக்கியது சூப்பர். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக பயிற்சி அலுவலர் பரமேஸ்வரி அவர்களின் நேர்காணல் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சிறந்த தகவல்களை வழங்கியது. அன்று இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அரியலூர் மாவட்ட வேளாண்மை அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் அசோக்குமார் அவர்கள் விவசாயத்தில் தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி விவசாயத்தை சிறப்பாக செய்வது பற்றி உரையாடியது அருமையாக இருந்தது. இரவு இசை இனிமே நிகழ்ச்சி சூப்பர். 19 என்று இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் இளவழகன் அவர்கள் விஞ்ஞானி ஓபன் ஹைமரின் அணுகுண்டு ஆராய்ச்சி பற்றியும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றியும் குரல் மூலம் விளக்கியது சிறப்பாக இருந்தது. இளம் உழவரின் வெற்றி கதையில் கால்நடை பயிற்சி பற்றிய வெற்றி கதை அருமை. போதிய வருமானம் மற்றும் போதுமான வருமானம் இரண்டும் வேறு வேறு என்று கூறியது சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருந்தது. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டு பொருட்களும் விற்பனை வாய்ப்புகளும் என்ற தலைப்பில் பேசிய முனைவர் ராஜமணிகண்டன் அவர்கள் பல புதிய தகவல்களை தந்தது சிறப்பு. இனிய உலகம் இனியும் தாங்குமா நிகழ்ச்சியில் காகங்களின் சிறப்புகளை பற்றி பேசியது அருமையாக இருந்தது. இரவு இசை இனிமையும் நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் மின்னஞ்சல் வழியா பதிவு செஞ்சிருக்காங்க.

போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல் cool.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
5: மூன்று மணி 33 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். மின்னஞ்சில் வழியா அடுத்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கருமண்டபத்திலிருந்து விஸ்வா, திருச்சி பண்பலைக்கு வணக்கம். 19ஆம் தேதி என்று காலை 11 மணிக்கு வந்த உங்களோடு நாங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்ட பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருந்தது. காலை நேரத்தில் நிகழ்ச்சி உற்சாகப்படுத்தும் விதத்தில் அமைந்தது. பண்பலைக்கு வாழ்த்துக்கள். அவங்களை தொடர்ந்து துறையூர் மருவத்தூர்லிருந்து அழகனாச்சியார், இளையரோஜா இவங்களுடைய மின்னஞ்சல் இது. 19ஆம் தேதி என்று இரவு இசையின் மீ நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் சகோதரர் அவர்கள் நேர்களிடம் பேசிய விதம் அருமையாக இருந்தது. அவர் குரலோ இனிமை, அன்பு சகோதரருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற இந்த பதிவை மின்னஞ்சல் வழியா நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்களை தொடர்ந்து பொன்மாலை, ஆரவாரம், இரவு இசை இனிமை, ஞாபகம் வருதே, இது போன்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமையாக இருந்தது. பொன்மாலையில் அறிவிப்பாளர் வழங்கிய அனைத்து கவிதைகளும் சூப்பர். மெல்லிய மன உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாக இருந்தது. எனக்கு பிடித்த பாடலும் கூட இடம்பெற்றது. இரவு இசை இனிமையில் அறிவிப்பாளர்கள் இருவரும் நேயர்களுடன் செய்யும் உரையாடல் இரு நண்பர்கள் இடையே நடைபெறுவது போல மிகவும் இயல்பாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கிறது. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேயர்கள் விரும்பிய அனைத்து பாடல்களும் அருமை. என் விருப்ப பாடலையும் அறிவிப்பாளர் வழங்கினார் அப்படின்ற ரொம்ப மகிழ்ச்சியான இந்த மின்னஞ்சல நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. பெரம்பலூர்ல இருந்து நிறைமதி இணைந்திருங்கள் நேயர்களே. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மூன்று மணி 40 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துருளோடு இணைந்திருக்கின்றோம். மத்திய கால ஜப்பானிய கலாச்சாரத்தில் ஒரு தனித்துவமான அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட தீவிர அழகியல் உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அழகை ஒரு வழிபாடாகவே மாற்றியிருக்கிறாங்க. மக்கள் வந்து கவிதைகளை எழுதி தங்களுக்குள்ளே உரையாடிக்குவாங்களாம். இப்போ நம்ம எல்லாருமே இப்போ நாவல்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. பழமையான நாவல், அதாவது இது கிட்டத்தட்ட உலகத்தில் முதல் நாவல்னு கூட சொல்கிறாங்க, இந்த ரொமான்ஸ் ஆஃப் கெஞ்சி அப்படின்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உலகத்தில் வந்து முதல் நாவல் இது. இது வந்து ஒரு இளவரசனுடைய சாகசங்களை விவரிக்கிற மாதிரியாக இருக்குது. த ரொமான்ஸ் ஆஃப் கெஞ்சி அப்படின்றது அந்த நூலாசிரியர் யார் அப்படின்னு தெரியலங்க. ஆனால் இதை எழுதினவங்க ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த சூழ்நிலையில் அரசவையில் ஒருத்தவங்க பேரை சொல்கிறதே மரியாதை இல்லை அப்படின்னு நினைச்சாங்களாம். அதுவும் இல்லாமல் பெண்களோட பேர்லாம் வெளியில் பதிவு செய்யவே மாட்டாங்களாம். இருந்தாலும் வரலாற்று பதிவுகளில் அவங்கள வந்து முரசாகி ஷிகிபு அப்படின்ற பேரில் அழைக்கிறாங்க. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள்.

0: குஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வெளியில மலைத்தூரல் வர்ற மாதிரி இருந்தாலும் கூட இல்லத்துக்குள்ள இசைத்தூரல் தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு FM ரெயின்போ 102.1. அடுத்ததா மின்னஞ்சல் வழியா தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கிறாங்க குமரன் நகர் லட்சுமி. 19 தேதி என்று இரவு இசை நிகழ்ச்சியில் தேனின் சுவையோடும் தென்றலின் வருடலோடும் ஒழித்தது கௌதமனின் குரல். நேயர்களோடு கனிவாக உரையாடி அழகாக பாடல்களை வழங்கி நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய கௌதமன் மற்றும் லேனார்ட் சுரேஷ் இருவருக்கும் வாழ்த்துக்கள். அழகிய விழிகளில் 60 கலைகளும் பாடல் ஒழிக்க கேட்டேன். பல நாட்களுக்கு பிறகு என் மனதில் ஒளியாய் என்றும் ஒழிக்குதே கௌதமனின் அழகிய குரல். காஜாப்பேட்டை ரஷித் குறுபட பாடலை இதோடு 10 முறையாவது கேட்டிருப்பார் என்று நினைக்கிறோம். கொஞ்சம் மாற்றி கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட எழுதியிருக்கிறாங்க. பிரம்மன் படைத்திருக்கிறார் இதுபோல் அழகிய குரல்களோடு கௌதமனையும் சுரேஷையும் வாழ்த்துக்கள் அப்படின்ற படிக்கும் போதே பரவசத்தில் ஆழ்த்தக்கூடிய மின்னஞ்சலாவே அனுப்பியிருக்காங்க குமரன் நகர்லிருந்து லட்சுமி அவர்கள். நேயர்களே, நீங்களும் கூட நம்ம நிகழ்ச்சிகளை பற்றிய விமர்சனங்களை இது போல நீங்க அனுப்பலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. உங்களுடைய கருத்துக்களை கடிதம் மூலமாகவும் எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: இசைத்துறலோடு இணைந்திருக்கின்றோம். FM ரெயின்போ 102.1. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெடன் கல்லூரி நூலகம் உலகத்தில் இருக்கிற பழமையான நூலகங்கள்ல ஒண்ணு. மெடன் கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு பழமையான மரப்பட்டியும் கூட இருக்குதுங்க. இடைக்காலத்துல தனித்தனியே சாவி வச்சிருக்கிற 3 பேர் ஒன்னா வந்தாங்கன்னு தான் அந்த பெட்டியை திறக்க முடியும். அப்படி பாதுகாப்போட வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டியில ரொம்ப விலையுறந்த தங்கமோ நகைகளோ இல்ல அப்படின்னாலும் கூட புத்தகங்கள் இருந்திருக்குதுங்க. இது கேட்கறதுக்கு நமக்கு வியப்பா இருக்கலாம், ஆனா அந்த காலத்துல புத்தகங்கள் தான் விலை மதிப்பு மிக்கவையா கருதப்பட்டிருக்குது. அச்சு இயந்திரம்லாம் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி ஒவ்வொரு புத்தகமுமே கையால தான் எழுதி இருக்கிறாங்க. அதனாலயே அதை வந்து ஒரு விலையுயர்ந்த பொக்கிஷமா பார்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அந்த நூலகத்துக்கு போனோம் அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டுல இருந்த அந்த மரப்பெட்டிய இப்பவும் கூட நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைந்திருங்கள் நேயர்கள்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம் வண்ண கோலங்கள். இன்னைக்கு இரவு 7 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 பிளஸ் டூக்கு அப்புறம் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள் தரக்கூடிய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில இயற்கையோடு இணைவோம் தொடரில் நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்பு பற்றி விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி பத்மநாபன் அவர்களுடைய நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: நேயர்களே, இதமான பாடல்கள் இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு இதுவரைக்கும் உலா வந்தது இசைத்தூரல். மீண்டும் இசைத்தூரல் நாளை பிற்பகல் 3 மணிக்கு உலா வரும். இன்றிரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமே நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி தாங்க. 80-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை உங்க விருப்பத்தில் கேட்டு ரசிக்கலாம். நேரம் மாலை 4 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதிக்கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் ரோம் நகரில் சற்று முன் ஆலோசனை மேற்கொண்டார். தற்போதைய உலகளாவிய சூழல் மற்றும் பிராந்திய சர்வதேச நிலவரம் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர்.

இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன. நாட்டில் வணிகர்களுக்கான விதிமுறைகளின் சுமைகளை குறைக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலக அளவியல் தினத்தை முன்னிட்டு புதுடெல்லியில் இன்று உரையாற்றிய அவர், நுகர்வோர் பாதுகாப்பு, நேர்மையான வர்த்தகம், வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்வதில் துல்லியமான அளவீடுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நடப்பாண்டிற்கான தமிழ்நாடு ஒருங்கிணைந்த துணிநூல் கொள்கையை செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். கைத்தறி துணிநூல் துறையில் மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் மின் கட்டண விகிதங்கள் குறித்து தென்னிந்திய ஆலைகள் சங்கத்தினருடன் அவர் கலந்துரையாடினார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறந்த சிகிச்சை, தரமான மருந்துகள் ஆகியவற்றின் மூலம் அரசு மருத்துவமனைகளின் நம்பகத்தன்மை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கப்படும் என்று கூறினார். தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனைகளை அறிய உள்ளதாக கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் கால்பந்து மற்றும் கபடி விளையாட்டிற்கான கோடைக்கால இருப்பிட பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பயிற்சி நிறைவு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் செல்லப்பிராணிகள் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம்பகவத் கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை நாளை மறுநாள் இருக்காது என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்று இரவு 7:30 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
3: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. வணக்கம் அதிபதி.
0: வணக்கம் சுரேஷனா.
3: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். நனைஞ்சு வந்தீங்களா நீங்க? இல்ல இல்ல,
3: வேர்வையில வேணும் நனைஞ்சு வந்திருக்கேன்.
0: நான் எதுவும் மழையில நனைஞ்சு வந்துட்டீங்களோன்னு
3: நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க பெய்யுது?
0: வெளியில பெய்யறது மாதிரி
3: மாதிரி இருக்கு, ஆனா வரல இன்னும்.
0: நல்ல விஷயம்,
3: வரணும்னு எதிர்பார்ப்போம்.
0: வரட்டும்.
3: ஆமாங்க,
0: அது நேயர்களோட பாராட்டு மழையா இருக்கட்டும், நேயர்களோட பங்களிப்பு மழையா இருக்கட்டும்,
3: மழையாவும் இருக்கட்டும்,
0: எது வேணாலும் இருக்கட்டும். ஆக மொத்தத்துல மழை வந்தா சந்தோஷம் தான்.
3: சந்தோஷம்தான். இன்னைக்கு வண்ண குளங்கள்ல விளையாடுறதுக்கு ரொம்ப உற்சாகமாகவே அதிபதி தயாரா இருக்காருன்னு நினைக்கிறேன்.
0: நிச்சயமா, நீங்களாம் வந்துட்டீங்கன்னா, அதாவது நம்மளை வழி நடத்தக்கூடிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறப்ப நமக்கு என்ன கவலை, களத்துல இறங்க வேண்டியதுதான்.
3: நம்ம எல்லாரையும் மணியில் நடத்துறதுக்கு நேயர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்
0: நான். நிச்சயமா நிச்சயமா.
3: வழக்கம் போலவே வெண்ணக்குளங்கள் அப்படின்னா புதன்கிழமை அப்படின்னா ஒரு 5-10 கையில வச்சிருப்பாங்க அந்த பசங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரிதான் இது. 5 குள்ள 1.
0: நிச்சயமா
3: 5 குள்ள 1. 5 குள்ள 1 நீங்க எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த எண்ல நீங்க விளையாடலாம். உங்களுடைய பங்களிப்பையும் உங்களுடைய உற்சாகமான வரவையும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்.
0: அதெல்லாம் எதுல சாத்தியமாகும் அப்படின்னா, 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு எண்ணோட 240-102-1. இந்த எண் வந்து அறிமுக நேயர்களுக்கான.
3: புதிய நேயர்களுக்கு.
0: ஆமா, 246-102-1 இந்த எண் வந்து அறிமுகமான பழக்கமான வழக்கமான நேயர்களுக்காக. உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றோம்.
3: சுரேஷ்,
0: அதிபதி,

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
6: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
7: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
8: திருச்சி சாரதாஸ்
9: சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி காளிப்பட்டி துறையூர். 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி காளிப்பட்டி துறையூர். செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி. கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி காளிப்பட்டி துறையூர்.
10: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
11: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நேரம் 4:13:20. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நேரலை நிகழ்ச்சியில் 5:1 அதுதான் நம்ம வண்ணக்குளங்கள் தலைப்பு. 5:5 என்ன வச்சிருக்கோன்றது இனிமே வர நேயர்களை பொறுத்துதான்.
1: நேயர்களே, நீங்க இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா சுழி 4:31 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பினோட 240-102-1 அப்படின்ற இந்த எண்ணும் வரி அறிமுகமான நேயர்களா இருந்தீங்கன்னா 246-102-1 இந்த எண்ணை நீங்க தொட்டு வரலாம். நிகழ்ச்சியில முதல் நேயர் யார் இணையறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
0: வெளிநாட்டுல இருந்து. நல்லா இருக்கீங்களா? கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியலையா? கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியலன்றாங்க அதிபதி. என்ன
1: செய்யலாம்?
0: நான் கன்னத்துல கை வச்சுக்கவா?
1: இல்ல இல்ல, நீங்க வைக்க வேண்டாம். அதை இன்னும் அவங்க வந்து கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதேன்னு நம்ம சொல்லி.
0: ஆமா, அப்படி ஒரு வழக்கு பழமொழி வந்து உண்டு. கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களை யாரும் சொல்லியிருக்காங்களா?
1: சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
0: ஆமா,
1: அதுக்கு சரியான பதம் என்ன அப்படின்னு தானே நீங்க கேட்க போறீங்க. அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க எனக்கு தெரியலையே சார் அப்படின்ட்டாங்களே.
0: கப்பல்னுடைய கன்னத்துல கை வைக்கிறோன்னு வேணான்றாங்க. அப்படியா? உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படி? அது ஒரு அடையாளமா வச்சிருக்காங்க. கன்னத்துல கை வச்சுட்டாரு, ஏதோ கவலையோட தான் இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்படிதானே?

0: கலந்துக்கிறேன்னு. இதோட ரூல்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது.
1: இதான் முதல் முறையா வரீங்களா?
2: வண்ணக்குளங்கள்ல இப்பதான் முதல் முறையா வரீங்க.
1: அதாவது நிகழ்ச்சியில கலந்துகிட்டதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கேளுங்க. இன்னொரு ஒரு வண்ணக்குளங்கள்ல நிச்சயமா நீங்க வரணும், வெற்றி பெறணும்னு நாங்க வாழ்த்துறோம் உங்களை. சரிங்களா?
2: நிச்சயமா. நேயர்கள் வந்து நம்ம பண்பலைக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கறது பெரிய விஷயம். அது ரொம்ப மனமகிழ்வோட மனமுவந்து பாராட்ட வேண்டிய விஷயம்தான் அது. சரியா, இந்த ஐந்து குள்ள ஒண்ணு அப்படின்றதான் இன்னைக்கு வண்ணக்கோளங்கள்ல சாராம்சம். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கலாம் நேயர்களே, எங்களோட சேர்ந்து ஜாலியா அதுக்கான பதில சொல்லிட்டு பாராட்டுகளை வாங்கிட்டு நீங்க பாட்டெல்லாம் அப்படியே பறந்துகிட்டே இருக்கலாம், பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஈஸியா ஏசி வாங்க.

0: மனமகிழ்வோட மனமுவந்து பாராட்ட வேண்டிய விஷயம்தான் அது. சரியா, இந்த ஐந்துக்குள்ள ஒன்று அப்படின்றதான் இன்னைக்கு வண்ணக்கோளங்களில் சாராம்சம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம் நேயர்களே, எங்களோட சேர்ந்து ஜாலியாக அதுக்கான பதிலை சொல்லிவிட்டு பாராட்டுகளை வாங்கிட்டு நீங்கள் பாட்டெலாம் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கலாம், பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

0: 4:21 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் விளையாடிட்டு இருக்கோம். இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நேயர்களை நீங்களும் பங்கேற்கலாம். சுழி 4:31 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்களை தொட்டு வாங்க. 5:1 அப்படின்னு சொன்னீங்க, முதல்ல வந்த நேயர் எனக்கு 2 கொடுங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு அடுத்து ஒரு பழமொழியை சொன்னீங்க, அதுக்கான விட யாரு சொல்றாங்கன்னு இப்ப கேட்கலாம். வணக்கம், வாங்க.
1: வணக்கம் ஐயா, நான் திருச்சி ஒத்தக்கடையில இருந்து அத்திவரதன் பேசுறேங்க ஐயா.
0: வரவேற்கிறோங்க
2: ஐயா. நல்லா இருக்கீங்களா அத்திவரதன்?
1: அற்புதமா அருமையா இருக்கிறாங்க ஐயா.
2: பாருங்க எவ்வளவு உற்சாகம், என்ன ஒரு சந்தோஷம், அற்புதமா இருக்கு அப்படிங்கறது.
1: ஏன்னா பண்பலையில இணைப்பு கிடைக்கிறது வந்து ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சிடலாமே ஒழிஞ்சு, ஆனா பண்பலையில அவ்வளவு சீக்கிரத்துல ஜெயிக்க முடியல.
2: சரி, நம்ம இந்த பழமொழி தானங்க, அது பழமொழி ஒண்ணு கேட்டோம்.
1: அந்த பழமொழிய மறுபடியும் சொல்லுங்க.
2: அதாவது கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே அப்படின்னு.
1: எனக்கு தெரிஞ்ச வரையில அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறேங்க ஐயா.
2: சொல்லுங்க.
1: அதாவது பெரிய பெரிய அந்த காலத்துல கப்பல் வச்சு நடத்தினவங்க எல்லாம் அந்த கப்பலே கவிழ்ந்து போனாலும் அந்த கண்ணங்கிறது தவறான சொல், கர்ணம் அப்படிங்கிறது திருட்டு சொல். அதாவது கப்பலே கவுந்து நஷ்டம் அடைஞ்சாலும் நீ திருட்டு தொழில ஈடுபடாத அப்படிங்கிற அர்த்தம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
2: அருமை அருமை, அழகா சொல்லி இருக்கிறீங்க. என்ன பதில கண்ணா?
1: என்னங்கய்யா சொல்லுங்க.
2: நல்லாதான் சொன்னீங்க, அழகா சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன் நானு.
1: சரிங்கய்யா, ஆனா நான் ஒரு சின்ன விளக்கம் தரட்டுங்களா?
2: என்னதுங்க?
1: அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல.
2: ஆமாங்க.
1: அந்த தங்கச்சிங்கிற அந்த பெயர் எப்படி வந்துச்சுங்கிறது நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்லட்டுங்களா?
2: ஒரு லெட்டர் எழுதி போட்டுருங்களா மிஸ் அம்மா. அடுத்த நேயர், அடுத்த நேயர் ஒருத்தர், அடுத்த நேயர் இணைப்புல லைன் தயாரா இருக்காரு. அதனால நம்ம இந்த விஷயங்கள்லாம் நீங்க எழுதி கடிதம் எழுதி போட்டுடுங்க நீங்க. சரிங்களா, நிகழ்ச்சியில் கலந்துகிட்டீங்க, அற்புதமா பதில் சொன்னீங்க. வாழ்த்துக்கள் அத்திவரதர்.
0: பாராட்டுகள் உங்களுக்கு, ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க, அதுதான் சரியான விளக்கமும் கூட அப்படின்னு நினைக்கிறேன்.
2: நேரம் 4:23:38 ஆயிடுச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண குளங்கள் இன்னைக்கு 5:1 அப்படின்னு சொல்லி விளையாட ஆரம்பிச்சாச்சு. நேயர்களும் கலகலப்பா வந்துட்டு இருக்கிறாங்க நிகழ்ச்சியில. அடுத்த நேரம் நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி
0: பாடலோட
2: கேட்கலாமா?
0: ஆமா, இயற்கையான சூழலோட இந்த பாட்டை கேட்டுட்டு எஃப்எம் ரெயின்போ 102.1 அப்படியே பயணிச்சுக்கோங்க.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள்.

0: சொன்னா.
1: நோ டென்ஷன் பேபே.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன்கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம் திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் 4:35. 40 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது வண்ணக்குளங்கள். இன்று 5:01.
4: அடுத்ததாக இனிப்புல

0: கேட்டுறதுக்கு யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: இந்துத்துடன் அதிபதி அவர்களுக்கும் அன்பனனுக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: அன்பு சகோதரி யாரோ?
1: தஞ்சாவூர் அப்ரகாம் படுதனகரோட பத்மாவதி. அண்ணா நலமா இருக்கீங்களா?
2: அனைவரும் நலமா இருக்குமா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நான் நம்பர் எப்படி இருக்காங்க பக்கத்துல?
2: அனைவரும்
0: மகிழ்ச்சியோட மனநிறைவோட நல்லா இருக்கோங்க.
2: இன்னைக்கு வண்ணக்குளங்கல்ல எத்தனாவது நம்பரை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க?
1: அண்ணா ரெண்டு
2: தானா நீங்களும்? அதாவது வந்து 40 வயதில் நாய் குணம், 60 வயதில் பேய் குணம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு.
1: கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: உங்களுக்கு யாரும் அப்படி சொல்லலையே?
1: என்ன அப்படி சொல்லணும்னா, நாங்க அவங்க சொல்றத வயசு வந்துருச்சு, ஆனா என்ன பார்த்து யாரும் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு பேய் குணம் கிடையாதுண்ணா.
2: சந்தோஷப்படுங்க, எங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி. அது எதுக்கு சொல்றாங்கன்னு தான் தெரியல, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதும் தெரியல. சரி, அதான் உங்கள்ட்ட எல்லாம் நேயர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கு.
1: கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அந்த வயசுல ரொம்ப நன்றியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆரம்பத்துல கஷ்டப்பட்ட காலம் உதவி செஞ்சாங்களோ அந்த நேரத்தை நினைச்சு பாப்போம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 40 வயதில் நாய் குணம். நாய் நன்றியோட தானே நமக்கு மாட்டேன், ஒரே ஒரு நாள் ஏதாச்சும் பிஸ்டர் வாங்கி போட்டா கூட கடைசி வரைக்கும் நன்றியோட இருக்கும்ல.
2: ஓ, நீங்க அப்படி போயிட்டீங்களா?
1: ஆமா.
2: சரி சரி சரி சரி, நல்ல நல்ல நல்ல, அதாவது நேர்மறையாவே ஒரு விஷயத்த பாத்துருவோம் அப்படின்ற ஒரு கருத்துல எண்ணத்துல சகோதரி அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா அது சரியான பதிலா இல்ல அப்படின்றது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. ஆனா நீ அங்க சொன்ன விதம் நல்லா இருந்தது, சொன்ன கருத்தும் நல்லா இருந்தது. ஆனா உண்மையாவே அந்த பழமொழிக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு வேற யாராவது சொல்றாங்களான்னு பாக்கலாமா?
0: யாருக்காவது உங்களுக்கு இதுக்கான சரியான அர்த்தம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம், நம்ம பண்பலையை அழைக்கலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட 240-102-1 இந்த எண்ணில் இதுவரைக்கும் நிகழ்ச்சியில பங்கெடுக்காதவங்க வரலாம். 246-102-1 இது வழக்கமா இருக்கிற உங்களுக்காக தாங்க, இந்த பதிலுக்காக நாங்க அவளோட காத்திருக்கிறோம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
7: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
8: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். மேற்காசிய பதற்றம், உக்ரைன் விவகாரம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்க்கப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் தெளிவான நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதிக்கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் கூட்டாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், சர்வதேச பிரச்சினைகளை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார். தீவிரவாதம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவால் எனவும், இதற்கெதிரான கூட்டு முயற்சியில் இத்தாலியும் இந்தியாவும் சிறந்த முன் உதாரணத்தை உலகிற்கு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் எவ்வித தடையும் இன்றி இத்தேர்வை நடத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் புதுடில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். நீட் தேர்வை பாதுகாப்புடன் நேர்மையான முறையில் நடத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முனைப்புடன் மேற்கொள்ள அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். ராஜஸ்தானில் வினாத்தால் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் நாளை நடைபெறும் தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதுகின்றனர். தமிழ்நாட்டில்

சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்த அவர் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த துணிநூல் கொள்கையை செயல்படுத்துவது குறித்தும் கலந்தாலோசித்தார். தமிழ்நாட்டில் 15 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை காவல் தலைவராக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திரு சதீஷ்குமாரும் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திரு ரவீந்திரகுமார் குப்தாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இணையதளம் வாயிலாக மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களில் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் அவற்றை இயக்க அனுமதிக்கக்கூடாது என்று போக்குவரத்து அதிகாரிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் அறிவுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்தினசாமி கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் தேவிகா ஷிஹாக் தென்கொரியாவின் கா யின் பார்க்கை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

0: நேரம் 6:03. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்டு மகிழ வருகிறது ஆரவாரம். பூமிக்கு மிக முக்கியமான உயிரினம் தேனீக்கள் தானாம். காரணம், உலக உணவு உற்பத்தியில் 1/3 காரணமாக இருப்பது இந்த தேனீக்கள் தானாம். சுறுசுறுப்பிற்கும் பெயர் பெற்றது தேனீக்கள் தான் என்பது நாம் அறிந்த ஒன்று. தேன் என்றாலும் சரி, தேனீக்கள் என்றாலும் சரி, நம் மனம் தானாகவே ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து விடுகிறது அல்லவா? இன்று உலக தேனீ தினம். தேனின் சுவையில் செய்திகளும் பாடல்களும் கேட்கும் இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரம்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

நேரம் 6:10. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம். நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி, கோபுராஜபுரம் மற்றும் நரிமரம் ஆகிய ஊராட்சிகளில் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டதில் தகுதியான நில உரிமைதாரர்கள், குத்தகைதாரர்கள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு உரிய அரசாணையின்படி மறுவாழ்வு மற்றும் மறு குடியேற்ற தொகை குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்நிலையில் பயனாளிகளிடமிருந்து இடைத்தரகர்கள் என்று கூறி சிலர் தொகையினை வசூல் செய்வதாக தெரிய வருகிறது. அது முற்றிலும் சட்டத்திற்கு புறம்பானது. மறுவாழ்வு மற்றும் மறு குடியேற்ற தொகை முற்றிலும் சட்டப்படி தகுதியின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது. பயனாளிகள் எவரும் எவ்வித தொகையினையும் யாருக்கும் வழங்கி ஏமாற வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்பூர்வமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

வீட்டுல பெரியவங்க நம்ம என்ன செய்யறோமோ அத பார்த்துதாங்க நம்ம வீட்டு குட்டீஸ்களும் பழகுவாங்க. பெரியவங்க நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மள பார்த்து வளர்ற சின்ன குழந்தைகளும் அதையே தாங்க பின்பற்றுவாங்க. சத்தான உணவு முறைய சிறு வயசுலயே அவங்க தொடங்கிட்டாங்கன்னா அவங்க ஆரோக்கியம் பன்மடங்கு மேம்படுங்க. ஆரோக்கியமான உணவு பழக்க முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா

0: கவனம் செலுத்தினங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்கள் நலன்லையும் நம்ம தான் ரொம்ப அக்கறை எடுக்கணும். ரத்த சோகனால வரக்கூடிய அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, ஒரு சிலருக்கு உடல் ரொம்ப பலகீனமாக இருக்கும், ஒரு சிலருக்கு அடிக்கடி தலை சுற்றல் வந்துகிட்டே இருக்கும், ஒரு சிலருக்கு மூச்சுத்திணல் ஏற்படுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு இருதய படபடப்பு வர மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு ஹேர் லாஸ் ஏற்படும். இது எல்லாமே அனிமியோட பேசிக் சிம்டமாக இருக்கும். இந்த சிம்டம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். இதெல்லாம் வரும்போது ஹீமோகுளோபினை வந்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஹீமோகுளோபின் யாருக்கெல்லாம் கரெக்டாக பேலன்ஸாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தொந்தரவு இல்லை, ஆனால் இது குறையும் போது இந்த மாதிரியான தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் பெண்கள் நலனில் இந்த ரத்த சோகை வந்தால் நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஏன்னா பெண்கள் ஒவ்வொரு மாதமும் அவங்களோட சைக்கிளில் எவ்வளோ பிளட் ரொம்ப லாஸ் ஆகும், அப்புறம் டெலிவரி டயத்தில் பிளட் ரொம்ப லாஸ் ஆகும், ஒரு சிலருக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால இந்த ஹீமோகுளோபின் ரொம்ப குறையும், ஒரு சிலர் தவறான டயட் ஹேபிட்னால கூட அவங்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சளவு இந்த பெண்களுக்கு ரத்த சோகை வந்தால் நம்ம அவசியம் கவனம் செலுத்தணும். அதில் உணவாகவே நம்ம நல்லாவே சரி செய்ய முடியுங்க. கீரை வகைகள் ஒரு மருந்தாகவே நம்ம சொல்ல முடியும். கீரைகளில் நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை, கரிசலைக்கீரை, பொன்னங்கனி கீரை, சிறுகீரை, பசலைக்கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, இது எல்லாமே நல்லாவே இரும்பு சத்து நிறைந்தது, நல்லாவே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் பெண்கள் நலனில் நல்ல ஒரு பயன் தரக்கூடியதுங்க. இந்த கீரை வகைகளில் நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையா இருக்கனால தாராளமாக நீங்கள் எடுத்துக்கணும். டெய்லியும் உங்களோட உணவில் கண்டிப்பாக கீரை இருக்கணும். இதை தவறாமல் நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, பழங்கள் மாதுளம்பழம், அத்திப்பழம், பேரிச்சம்பழம், கொய்யாப்பழம், இது எல்லாமே எளிமையாக கிடைக்கும். இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தும் போது இந்த ரத்த சோகையிலேருந்து மீண்டு வர முடியும். ஒரு சிலருக்கு வயிறு குடல் சார்ந்த தொந்தரவுலாம் இருக்கும், அதுக்கு முறையான மருந்துகளோட இந்த உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா ஆர்கன் மீட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. கம்பு, ராகி இதெல்லாம் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பனங்கருப்பட்டி இதெல்லாம் உணவில் எடுத்துட்டிங்கனாலே நல்லாவே ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ரத்த சோகையிலேருந்து மீண்டு வர முடியும். ரத்த சோகை சாதனமாக எடுத்துக்கூடாது. பெண்கள் நலனுக்கு கீரை வகைகளும் இந்த உணவுகளையும் எடுத்துட்டா நல்லவே ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுங்க.
1: ரத்த சோகை ஏற்படாம இருக்கணும்னா எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.
2: நேரம் 6:20 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். 2026 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு சேர்க்கை இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் திருச்சி மண்டல அளவில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்கள் ஆகியவற்றின் சேர்க்கை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பயிற்சியில் சேர்வதற்கு கல்வித் தகுதி என்று பார்த்தோம்னால் 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹50 மட்டும். விண்ணப்பதாரர் கட்டணத்தை கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, ஜிபே, ஃபோன்பே வாயிலாக செலுத்தலாம். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி நாள் June 3. மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் இணையதள கலந்தாய்விற்கான தரவரிசை பட்டியல் மற்றும் கலந்தாய்வு குறித்த விவரங்கள் கடைசி தேதிக்கு பிறகு இதே இணையதளத்தில் வெளியிடப்படும். தொழிற்பயிற்சி நிலைய சேர்க்கைக்கான விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் ஐயம் ஏற்பட்டால் திருச்சி, புள்ளம்பாடி, மணிகண்டம், வனப்பாறை, மன்னச்சநல்லூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் திருச்சி, அதையும் மாணவர்கள் அணுகலாம் என்ற தகவலை நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தந்திருக்கிறார்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் இன்னும் சில நொடிகளில் மாலை மணி 6:30 மாநில செய்திகள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தவிர்க்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தவிர்க்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிர்க்க விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிர்க்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க

0: திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக திமுக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்வி காரணமாக திமுக துவண்டுவிடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு தேவையான ஆய்வுகளை தாம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையும் அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக சென்னை மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு அருண் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆள்கொணர்வு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எல் கே சுதீஷ் மற்றும் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில் அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை, லட்சத்தீவு, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கருப்பசாமி ஐயனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைப்படி 350 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டியை அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மாரிமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் கட்டில், சீலிங் ஃபேன், டிரெஸ்ஸிங் டேபிள்

0: வெள்ளி காசுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் த. கமலக்கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல்லில் நடைபெற்ற கால்பந்து மற்றும் கபடி போட்டிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை கோபுதூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி கஸ்தூரி கூறியுள்ளார். தாம்பரம் போடிநாயக்கனூர் இடையே வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆணையர் திரு சமீரன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவ்சின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ரம்தானி வைரவானை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது. வலையில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900484.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரீஷ்.
1: திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 மதிப்புள்ள வீட்டின் அடிப்படை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், தார்பாலின், மலைக்கோட், விவசாயம் செய்வதற்கு தேவையான விதைப்பொருட்கள், விவசாய கருவிகள் உள்ளிட்டவைகள் சுமார் 120 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது.
2: கரும்பு சாகுபடியாளர் விவசாயத்திலிருந்து உதவிகளை கொடுத்திருக்கிறாங்க, வண்டி கொடுத்திருக்கிறாங்க, உழுதற்க பாக்கு நாத்து எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க, தக்காளி விதையெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. வனத்துறை சார்பாகவும் கரும்பு சாகுபடி சார்பாகவும் இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
3: இந்த நிகழ்வில் பழங்குடியினருக்கு ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பாக்கு சாகுபடி, மேம்பட்ட சிறுதானிய சாகுபடி உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
4: கருமட்டி மற்றும் பூச்சிகொண்டாம்பாளையம் ஆகிய இரண்டு கிராமங்களில் வாழும் பழங்குடிய மக்களுக்காக சில விவசாய இடுபொருள்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சில நிபுணர்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்கள் வீட்டு தோட்டம் மற்றும் தோட்டக்கலையில் குறுமிளகு மற்றும் காஃபி இந்த பயிர்களை பயிர் செய்வதற்கான உயர் தொழில்நுட்பங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நாங்கள் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றோம். இந்த திட்டமானது மத்திய அரசால் எங்களுக்காக வேண்டி நிதியுதவி செய்து வருகிறார்கள். இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது.
1: இந்த நிகழ்வில் கரும்பு இனப்பெருக்க நிறுவன முதன்மை விஞ்ஞானி மற்றும் STC ஒருங்கிணைப்பாளர் புத்திர பிரதாப், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் சரஸ்வதி சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட உணவு தயாரிப்பு குறித்து விளக்கினார். கரும்பு இனப்பெருக்க நிறுவன முதுநிலை விஞ்ஞானி சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து எடுத்துரைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். செவிலியர் குலவிளக்கு

0: என்று அழைக்கப்படும் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளான உலக செவிலியர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர் பள்ளி முதல்வர் முத்துச்சாமி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் செவிலியர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி நோயாளிகளுக்கு தார்மீக அடிப்படையில் பாகுபாடின்றி அர்ப்பணிப்புடன் சேவை செய்வோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து மருத்துவமனை வளாகத்திற்குள் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் பங்கேற்ற மாணவிகள், ஆரோக்கியமான சமூகம் அமைப்போம், செவிலியர் பணியே புனிதமானது மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். முன்னதாக உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு பெரிய அளவில் கேக் வெட்டி கொண்டாடி உற்சாகமாக செவிலியர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார். மேலும் ரயில்வே பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பலகைகளை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் வைக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்தும் ஆய்வு செய்தார். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் மூடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்திமலை, அமனலிங்கேஸ்வரர் கோயில், பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த சூழ்நிலையில் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் ஒரு சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோயில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கோயில் நிர்வாகத்தினர் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கௌஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலனியுடனும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தினார். இத்தாலி இந்தியா கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஆண்டாக அடுத்த ஆண்டை கொண்டாடுவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மனிதநேயத்திற்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமின்றி அதற்கான நிதி ஆதாரங்களை தடுப்பதும் பொறுப்பான அரசுகளின் கடமையாகும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் மேம்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சனையின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து துறைகளும் திட்டங்களை வகுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பாக

0: அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பப்படுவதை தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர் தாய்சேய் நலத்திட்டத்திற்கான வாரியத்தின் தலைவர் திருமதி ஹெலன் கிளர்க்குடன் இன்று ஜெனீவாவில் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். தாய்சேய் இறப்பு விகிதமும் இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர், குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரின் சுகாதாரத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான எந்த திட்டத்திற்கும் உதவிட மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என அரசு பள்ளி ஒன்று கோவாவில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முக்கிய துறைகளின் வளர்ச்சி கடந்த மாதம் 1.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி 9.4% அளவிற்கும் எஃகு உற்பத்தி 6.2% அளவிற்கும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தியும் 4.1% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த இளம் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து அதன் அடிப்படையில் அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பிலான கொண்டாட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்றன. இதில் பங்கேற்று பேசிய அதன் தலைவர் திரு மனோஜ்குமார், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் தேனீ வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தேன் புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சுயசார்பு கிராமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் கூறினார். இந்தியா உட்பட 12 நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி மேகாலயாவில் இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செஷல்ஸ், இலங்கை, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. 2 வார காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில்வர் லைன் ரயில் திட்டத்தை கைவிடுவது என கேரள அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிவிக்கை விரைவில் திரும்பப் பெறப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி திரு ரமேஷ் சன்னிதாலாவுக்கு உள்துறையும், திரு சன்னி ஜோசப்புக்கு மின்துறையும், திரு கே முரளிதரனுக்கு சுகாதாரத்துறையும், திரு சி பி ஜானுக்கு போக்குவரத்துத்துறையும், திரு பஷீருக்கு பொதுப்பணித்துறையும், திரு சித்திக்கிற்கு வேளாண் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு குஜராத் அரசு ஆதரவு அளித்துள்ளது. இன்று காந்திநகரில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரிடம் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இதனை தெரிவித்தார். இருப்பினும் இந்த நடைமுறைக்கு காங்கிரஸ் தரப்பில் பங்கேற்ற குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பன்ஜிகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7

7-11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சேகா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியோ அரோரா, ரியா தலால், ஆலியா கங்காரியா ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதான் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜோர், தியா, பிரியங்கா மின்ஸ், நோசின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காளிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தாலிதா ராமதானியை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

உழவர் உலகம். இயற்கையோடு இணைவோம், இயற்கை வழி விவசாயம் செய்யும் உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் இன்று நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்பு விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி பத்மநாபன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: சிற்பி ஒருவர் தான் செய்யும் சிலையில் சிறு கீறல் விழுந்தாலும் அதை கோயிலில் வைக்காமல் மீண்டும் மீண்டும் புதிதாக செதுக்கி கோயிலில் சிலை வைப்பது போல, தான் செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் அதை திருந்த செய்ய வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவு. தானும் தன்னை சார்ந்தவர்களும் இயற்கையாக விளைந்த உணவுப் பொருளை உண்ண வேண்டும். ஆரோக்கியமான தரமான நாட்டு மாட்டு பால் நெய் ஆகியவற்றை பருக வேண்டும் என்ற பரந்த மனது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது போல பல மாநிலங்களில் சிறப்பாக செய்து வரக்கூடிய வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களை நமது ஊரிலும் அறிமுகப்படுத்தி மன நிறைவான வருமானம் எடுக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் செயலில் செய்து காட்டியும் வருகிறார். கடந்த 4 ஆண்டுகளாக 120 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை, நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்பிலும் பயன்பாட்டிலும் நுணுக்கமான அனுபவம். அடுத்தடுத்த எதிர்கால திட்டம் கனவு என நீண்டு கொண்டே செல்கிறது இவரது இயற்கை வேளாண்மை பயணம். அன்னாரது வயலுக்கு குறிப்பாக விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி. பத்மநாபன் ஐயா வயலுக்கு நுண்ணுயிர் கரைசல் தயாரிக்கும் இடத்திற்கு சமீபத்தில் நம அருண் அவங்களும் ஆர். வெங்கடேஸ்வரன் சாரும் சென்று பார்வையிட்டு வந்தபோது அவரிடம் நாங்கள் கேட்டதும் அவர் சொன்னதும் இப்போது உங்களுக்காக.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருந்து நம்ம இந்த ஒளிப்பதிவு செய்கிறோம். விஷ்ணுபுரம் ஒரு அழகிய கிராமம். இந்த விஷ்ணுபுரம் எங்கே இருக்குது அப்படின்னா, கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோயில் வந்து நாச்சியார் கோயிலேருந்து பூந்தோட்டம் போகிற பாதையில் விஷ்ணுபுரம் அப்படின்ற ஒரு அழகிய கிராமம் இருக்குங்க. இந்த கிராமத்தில் அமிர்தேஸ்வரி கோசேவா அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு

0: ஒரு கோசாலை சும்மா சொல்லணும் அப்படின்னா அமிர்தேஸ்வரி கோசாலை இருக்குங்க. இந்த கோசாலையை நிறுவன வி பத்மநாபன் ஐயா நம்மளோட இருக்கிறாங்க. இந்த கோசாலையில் இப்போதைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 60 நாட்டு மாடுகள் இருக்குங்க. இந்த வகை தான் அப்படின்னு இல்லை, உம்பளச்சேரி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, கிர் இருக்குது, சிந்து இருக்குது, இப்படி கிட்டத்தட்ட அனைத்து வகையான நாட்டு மாடுகளையும் இங்கே வந்து ஒருங்கிணைத்து இங்கே வச்சிருக்கிறாங்க நம்ம பத்மநாபன் ஐயா. இந்த அமிர்தேஸ்வரி கோசாலை எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி அவர்கிட்டே கேட்போமே. வணக்கம் சார், சொல்லுங்களேன்.
1: வணக்கம் சார். பெங்களூரில் இருந்தப்ப நமக்கு இந்த பாலுக்காக பெரிய ஒரு வேட்டையே நடந்தது. அதனால் நல்ல பால் கிடைக்காம திண்டாடினோம். ரொம்ப பாக்கெட் பாலில் ஒரு திருப்தியே ஏற்படாது. ஏன்னா வளர்ந்தது இங்கே கிராமத்திலே இருந்ததுனால எங்கே நல்ல பால் கிடைக்கும் அப்படி தேடி அலையும் பொழுது தான் வந்து ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோசாலையிலேருந்து பால் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம். அதுவே எவ்வளோ நாள் ஓடும் இருந்தோம், தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு பழப்புக்காக அங்கேயே இருக்கிற மாதிரி ஆச்சு. நம்ம இந்த கோவிட் வந்தப்போ நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணி இங்கே கிராமத்துக்கே வந்துட்டோம்.
0: படித்தது எல்லாமே விஷ்ணுபுரம் தானே?
1: விஷ்ணுபுரம் பக்கத்தில் இங்கே மஞ்சக்குடி ஸ்கூல், அதுவும் நம்ம குடவாசல் தாலுக்காவில் இருக்கிற இதுதான். மஞ்சக்குடியில் படித்தோம். அப்புறம் வந்து நம்ம டவுனி ஸ்கூல்லையும் +1 +2 படிச்சுட்டு காலேஜ் தஞ்சாவூர், சிஏக்காக சென்னை, பெங்களூரில் போய் செட்டில் ஆகி ஒரு 20 வருஷம் இருந்துட்டு இங்கே வந்தாச்சு திரும்ப. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மாடுன்னு வாங்க ஆரம்பித்து அது 2 மாடுன்னு ஆகி இப்போ இன்னி கிட்டத்தட்ட 100 மாடு ஆயிடுச்சு. நம்ம வயல் பக்கத்துலேயும் 25-30 மாடு இருக்குது வயலோடே இருக்கிற மாதிரி. இங்கே பராமரிக்க வந்து அதாவது கண்ணு போட்டு பால் கறவை கண்ணுக்குட்டியோடு இருக்கணும், கவனிப்பு தேவைப்படக்கூடிய மாடுகள் மட்டும் இங்கே வச்சுப்போம், மற்றதெல்லாம் வயலில் மேயறத்துக்கு விட்டுறோம். அது மாதிரி அது மாதிரி ஆரம்பித்தது.
0: ஒரு மாடில் ஆரம்பித்து அதாவது உங்களுடைய பால் தேவைக்காக ஆரம்பித்தது. ஒரு ஆடிட்டரான நீங்கள் கொரோனா காலகட்டத்தில் பெங்களூர்லேருந்து இங்கே வரீங்க, வந்து ஒரு மாடு வாங்குறீங்க, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 மாடாக அது பல்கி பெருகி இருக்கு. முதல்ல வாங்கின மாடு என்னங்க?
1: முதல்ல காமது என்னன்னு, அது ஒரு உம்பளச்சேரி மாடு. ரெண்டாவது சுரபி, ஒரு 100 மாட்டுக்கும் பேர், அதுக்கான கண்ணுக்குட்டிக்கும் பேர் வச்சு, இந்த ராமா லக்ஷ்மணா எல்லாம் சீதை ஊர்மிலான எல்லாருமே இருக்காங்க இங்கே. ஸோ எல்லா மாட்டுக்கும் பேர் எல்லாம் குழந்தைங்க தான் வைப்பாங்க, அதை பராமரிச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி கங்காவோட புள்ள வந்து பாகீரதன் அப்படிங்கிற மாதிரி, பகீரதன் அது மாதிரி எல்லாமே பேர் வச்சு தான் அழைப்போம்.
0: இதிகாசங்களோட தொடர்புடைய பெயர். இப்போ உங்களுடைய குழந்தைங்களும் அங்கே தான் இருக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமாக அவங்க இதெல்லாம் பார்க்கறது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. சொல்லுங்க.
1: அந்த மாடும் நமக்கு கூப்பிடும்போது நமக்கு அது வந்து அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். அது பழகிறதுல நம்ம குடும்ப மெம்பர் மாதிரி தான். நம்ம சினிமா ஓட்டெல்லாம் கேட்போமே, குடும்ப அட்டையில் ஒரு உறுப்பினராக சேர்க்கணும்னு கேட்குற மாதிரி அந்த ஒரு இது தான். அது எல்லாருக்குமே அனுபவித்து அதை பண்ணுறதுனால நம்ம மட்டும் ஏன் நல்ல பால் சாப்பிட்ணும், எல்லாருமே சாப்பிட்லாமேனு இன்னொரு அடுத்தது யான் பெற்ற இன்பம் பெருக வேகம்னு ஆரம்பித்து இந்த பாலை வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 லிட்டர் 200 லிட்டர் கொண்டு வந்தோம்னாக்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நல்ல பால் சாப்பிட்லாம், கெமிக்கல் இல்லாமல் மெயினாக ஒரு கலப்படம் இல்லாதது ஒன்று கொடுக்கணும்ன்ட்டு பாலை மட்டும் நம்பி நம்ம கோசாலை நடத்தலை. அதுலேருந்து வர கோமியமும் அந்த சாணமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை வச்சு தான் நிறையா வந்து மகாராஷ்டிரா குஜராத்லலாம் அவங்க வந்து பெரும்பளவில் விவசாயத்தில் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுது. நம்ம வெறும் பாலை மட்டும் கணக்கு பண்ணி நம்மளால் முன்னுக்கு வர முடியாமல் இருக்கும். அதனால் அங்கே போயிட்டு வந்து விவசாயத்துக்கான ஒரு ஊக்குவிப்பான், அதை ஒரு நுண்ணுயிர் கரைசல் அவங்க பண்ணி தான். இப்போ நம்ம 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறோன்னா அவங்க 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்க ஒரு ஏக்கரில். அது எப்படின்னு பார்க்கறதுக்கு போனோம். அதுக்கான அந்த பிளான்ட்டு போடுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு தான் இந்த கோசாலை. அது பக்கத்துலேயே அந்த நுண்ணுயிர் கரைசல் 1 நாளைக்கு 2000 லிட்டர் நமக்கு தயாரிக்க முடியுது. சாணம், கோமியம், அதில் வெல்லம், மோர் நிறையா நமக்கு கிடைக்கிறதுனால மோரையும் போட்டுக்கலாம். அது மேலே காய்கறி கரைசல், பழக்கரைசல், இருக்கை அந்த மாதிரி எல்லாம் இலையெல்லாம் சேர்த்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா சத்துக்களும் அந்த கரைசல் இருக்கிற மாதிரி அதை அப்படியே கொண்டு போய் விட்டோம்னா விவசாயம் ஒரு பல மடங்கு பெறுகிறதுக்கான இது இருக்கு.
0: இப்போ இந்த நுண்ணுயிர் கரைசல் செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம போகலாங்க. அப்படியே நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், நீங்கள் காட்சி வழியாக அதாவது உங்கள் ஒளி வழியாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இடது பக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு கொட்டகை அமைச்சிருக்கிறாரு. இந்த கொட்டகையில் தான் வந்து ஒரு 10 கண்ணுக்குட்டி இருக்குது. 5 மாத கண்ணுக்குட்டியை உள்ளார வச்சுருக்காங்க, நல்ல ஃபேன் போட்டிருக்கிறாங்க. பகல் நேரத்தில் கண்ணுக்குட்டி மட்டும் இருக்கும். இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மாடுகள் இங்கே இந்த உள்ளார இந்த கொட்டகைக்குள்ளார கட்டிடுறாங்க. இந்த கொட்டகையில் வந்து கட்டப்பட்ட மாடுகள் இரவு நேரத்தில் தானே அதிகமான கோமியம் கிடைக்கும். அந்த கோமியத்தை வந்து ஒரே இடத்துல சேகரிக்கிறாங்க. அந்த சேகரிக்கக்கூடிய தொட்டி வந்து அந்த கொட்டகைக்கு வெளியில் இருக்குங்க. இந்த கொட்டகையில் பார்த்தீங்கன்னா நல்லா 10 ஃபேன் இருக்குங்க. ஜாலியாக கண்ணுக்குட்டிலாம் நம்மளை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் கண்ணுக்குட்டிங்க இருக்கிறாங்க. இந்த கொட்டகையிலேருந்து வெளியில் வரக்கூடிய கோமியத்தை ஒரு தொட்டியில் பிடிச்சி வச்சுருக்கீங்க. இந்த தொட்டிலேருந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க இங்கே?
1: கோமியத்தில் என்ன பண்ணுவோம், முதல்ல சாணம் அமுதக்கரைசலில் தான் முதல்ல நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. அதை வந்து மேனுவலாக பண்ணுறது என்ன ஆகிடுது, நமக்கு வந்து சேலஞ்ச் நிறையா, லேபர் ஓரியன்டாக ஒரு உழைப்பு இருந்தால் தான் அது வந்து பண்ண முடியுங்கிற மாதிரி நிலைமையாக இருந்தது. 1 கிலோ சாணத்தை எடுத்துக்கிறது, 2 லிட்டர் கோமியத்தில் கரைச்சி மேலே வெள்ளத்தை போடுறது, மேலே மோரை ஏரை ஊத்துறது, அதுக்கு மேல ஒரு சாக்கை போட்டு மூடி வைக்கிறது, அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. அது வந்து மேனுவலா இருந்தது. அதுல இருந்து பண்ண பண்ண ஒவ்வொரு தனியும் பண்ணணும், அதுக்கு மேல தண்ணியை ஊத்தி கரைக்கணும்.
0: ஒரே ஒரு ட்ரம்ல தான் அதை வச்சுக்க முடியும்.
1: கொள்ளிடமும் கம்மி, அது பண்றதும் ஒரு பெரிய

0: இது இல்லையா, அவங்க அதில் தான் வந்து ஒரு சிறப்பாக அவங்க போயிட்டாங்க. அதில் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி இது ஒரே நேரத்தில் இப்படி 2000 லிட்டர் தயாரிக்க முடியும். நம்மளால் இது மாதிரி பண்ணினோம்னா ஒரு பக்கெட் பக்கெட்டாக எடுத்து 2000 லிட்டர் தயாரிக்க முடியுமா? ஒரு குழாய தறினா அந்த 2000 லிட்டர் வந்துடுது இப்போ. ஸோ அதை கரைச்சி நாங்கள் ஒரு டேங்க் மோட்டரை வச்சு ஒரு பெரிய கிணறுல விட்டு அந்த கிணத்துலேருந்து அவங்க இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக அவங்க வந்து பண்ணு.
1: எங்கே இருக்குங்க கிணறு?
0: இருக்கிற முதல்ல ஒரு கிணறு, ஸ்லரி டேங்க் உள்ளுக்குள்ளே இருக்கிற கிணறு. இந்த கிணத்துக்குள்ளே நம்ம முதல்ல கரைசலெல்லாம் விட்டுறோம். இதில் சேர்க்கும் பொழுதே கோமியம்
1: இதுக்குள்ளாரே நீங்கள் வந்து அப்போது அந்த 1:2:3 அந்த காம்பினேஷன்லாம் பண்ணிடுறீங்க. இங்கே வரத்துக்குள்ளாரே பண்ணிடுறீங்க. பண்ண பிறகு இதுக்குள்ளார இந்த முதல் கிணத்துக்குள்ளார விட்டுறீங்க. இப்போ நேயர்களே, நம்ம வந்திருக்கக்கூடியது வந்து அந்த நுண்ணுயிர் கரைசல் செய்யக்கூடிய ஒரு கொட்டகை. அந்த கொட்டகைக்கு வந்திருக்கிறோம். இந்த கொட்டகையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா உள்ளர நுழைஞ்சோன்னா ஒரு பெரிய கிணறு மாதிரி ஒன்று இருக்குங்க. அது மேலே ஒரு தொட்டி இருக்குது. ரெண்டு பக்கமும் பெரிய டியூப் போட்டிருக்காரு. திமிங்கலம் மாதிரி இருக்குது. கருப்பு திமிங்கலம் படுத்திருக்கிறாப்புல ரெண்டு கருப்பு டியூப் போட்டிருக்கிறாரு. அந்த டியூப்லேருந்து குழாயெல்லாம் வேறு வருது. அநேகமாக கேஸ் ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி ஒரு தொட்டி இருக்கு. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்ற நுண்ணுயிர் கரைசல் எப்படி செய்யப்படுது அப்படின்றத சொல்ல போறாரு பத்மநாபன் ஐயா. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தொழில்நுட்பத்தை நீங்க குஜராத்ல போய் பாத்தீங்களா?
0: ஆமா, அகமதாபாத்ல சக்சஸ்ஃபுல்லா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு இது மாதிரி 2000 லிட்டர் வச்சு அவங்க 200 ஏக்கர் விவசாயம் பண்ணி நிறைய கொய்யா தோட்டம், மாதுளை, டிராகன் ஃப்ரூட் எல்லாம் பார்த்தோம். அவங்க டிராகன் ஃப்ரூட்ல தான் மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு காமிச்சது வந்து 75 லட்சம் அவங்க எடுக்கிறாங்க டிராகன் ஃப்ரூட். அதெல்லாம் நம்ம இதில் விளையும் விளையாது, அது போகலாம். நம்ம நெல் விவசாயம், நெல் விவசாயத்துலேயே பண்ணுறதை எப்படி ஜாஸ்தி பண்ணலாங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. அதுக்கு இது கண்டிப்பாக பலன் அளிச்சுட்டு இருக்கு. இப்போ
1: ஒரு நாளைக்கு ஒரு இரவு எவ்வளோ கோமியம் உங்களுக்கு கிடைக்குங்க? எவ்வளோ சாணத்தை கரைச்சி இந்த கிணத்துக்குள்ளே விடுறீங்க அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: நமக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 லிட்டர் ஒரு மாட்டுக்கிட்ட எடுத்தாலே கிட்டத்தட்ட 600 லிட்டர் கிடைக்கும். அவ்வளோலாம் தேவையில்லை. ஒரு 2000 லிட்டர் தான் மொத்தமே நமக்கு கரைசல் இப்போது இது கெப்பாசிட்டி. இது எடுக்கிற பெரிய இடம் தேவைப்படுறது. இதுக்கு 2000 லிட்டர் தயாரிக்கிறதுக்கு நமக்கு வந்து வேண்டியதானது அதிக அளவே இருக்கு. நம்ம கிட்ட இப்ப இருக்கிற ஒரு 10-15 மாடு இருந்தாலும் அதை பண்ணிடலாம். நம்ம கிட்ட ஜாஸ்தியாவே இருக்கு.
1: அப்போ 150 லிட்டர் இருந்தா போதும்.
0: 150-200 லிட்டர் இருந்தா போதும்.
1: 200 லிட்டர் கோமேயம், ஒரு மடங்கு தான் சாணி தேவைப்படும்.
0: இல்லை இல்லை, இதில் வந்து அவங்க ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஒரு 65 கிலோ சாணத்தில் கோமியத்தை நம்ம எவ்வளோ வேணால் விடலாம். நமக்கு வந்து ஆப்ஷனல். அது ஒரு 100 லிட்டரும் விடலாம், 200 லிட்டரும் விடலாம், நீங்கள் 300 லிட்டரும் விடலாம். ஏன்னா அது வந்து மேக்ஸிமம் யூரியா தான். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விடுறோமோ அதுக்கு மேலே தண்ணியை ரேஷியோ அவங்க கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் 100 லிட்டர் யூரியன் விட்டிங்கன்னா 1000 லிட்டர் தண்ணி விடுங்க, 200 லிட்டர் விட்டால் 2000 லிட்டர் தண்ணி விடுங்கன்னு அவங்க வந்து ரேஷியோ பிரித்து கொடுத்துறாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டேலையும் நமக்கு வந்து அந்தந்த ரேஷியோ வச்சு நம்ம அதை வந்து டிசைட் பண்ணிக்கிறோம்.
1: இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கோமியம் கொடுக்குறீங்க, எவ்வளோ சாணம் போடுறீங்க, அந்த கணக்கை சொல்லுங்களேன்.
0: நாங்கள் ஒரு நாளைக்கு 65 கிலோ சாணத்தை கொட்டி அதுக்கு மேலே ஒரு 100 லிட்டர் கோமியத்தை ஊற்றி 2000 லிட்டர் தண்ணியை ஊற்றிடுறோம். இப்போ இந்த 2300 லிட்டர் பிடிக்கிற மாதிரி இந்த கிணறு பண்ணி வச்சிருக்கோம். ஆவரேஜாக 2000-2200 லிட்டர் கொள்ளளவுக்கு எல்லாத்தையும் கரைச்சி இதுலேயே வெள்ளத்தையும் போட்டு பஞ்சகவியம் தனியாக பண்ணி வச்சு அதையும் போடுறோம். அப்புறம் வந்து இந்த நுண்ணுயிர் பெருக்கிறதுக்காக பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா வரத்துக்காக பழ கரைசல், காய்கறி கரைசல், அது மாதிரி சிலதெல்லாம் இருக்கு.
1: அது ரொம்ப செலவு இல்லாமல் கழிவுகள் தான் எடுத்துப்பீங்க?
0: கழிவுகள் தான் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கறதுக்கு நிறையா இருக்காங்க.
1: அது வந்து எங்கே கலக்குறீங்க? தொட்டிலே போட்டுருவீங்களா?
0: அதுக்கு ஒரு மிக்சியில் அடிக்கிற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று வச்சிருக்கோம். மிஷினில் வச்சு சட்னி மாதிரி அப்படியே சகதியாக அடித்து அதை சட்னி மாதிரி கொண்டு வருவோம். தண்ணீர் மட்டும்தான் மேலேயே போகும், திடப்பொருள்கள் போகாது. திரவமாக தான் எல்லாத்தையுமே நம்ம மேலே அனுப்புகிறோம்.
1: மேலே போகுதுன்னா அந்த தொட்டிக்கு போகுமா?
0: அந்த மேலே இருக்கிற வெள்ளை கலர் டேங்க்கில் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த டேங்க்லேருந்து என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த ஒரு சின்ன டியூபுக்கு அனுப்புகிறோம் எல்லாத்தையும். அதுக்கு தான் அந்த டேப் வச்சிருக்கு, பிரித்து பிரித்து அனுப்புறதுக்காக. சின்ன டியூப்லேருந்து நம்ம முதல்ல எடுத்து அதில் மக்கிடும். இதுவே கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஒரு 15,000 லிட்டர் அது உள்ளே இருக்கும். பெரிய டியூப்பில் 65,000 லிட்டர் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணோம்னா வெளியில் வந்து விழுறது வந்து ஃபுல்லாகவே உரமா ஆனது தான் வெளியில் நமக்கு கிடைக்கும்.
1: அந்த பக்கம் வெளியில்,
0: அந்த பக்கம்
1: சின்ன தொட்டியில் இங்கே ஆரம்பித்து கடைசியில் போகிறதுக்கு எத்தனை நாள்?
0: அவங்க சொல்கிறது 30 நாள் தேவைப்படுறது. 30 நாளில் வந்து அப்படியே மூவாகி 30 நாள் நமக்கு அங்கே வந்துடும். முதல்ல எல்லாத்தையும் ரொப்பி 45 நாள் விட்டுட்டோம். 30 தான் சொன்னான், நம்ம 45 நாளே மக்கட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் ரொப்பி எல்லா கரைசலும் சேர்த்தது டெய்லி 2000-3000 ஒரு 30 நாளைக்கு விட்டோம். ஸோ 30 நாள் × 2000 60,000 லிட்டர் 60,000 லிட்டர் ஏறிடுச்சு. உள்ள
1: கொள்ளளவு எவ்வளோங்க?
0: 65,000 லிட்டர்.
1: சின்னது
0: சின்னது வந்து 15,000.
1: 15,000
0: ஸோ இது ரெண்டையும் ஃபில்அப் பண்ணிட்டோம். ஃபில்அப் பண்ணி ஒரு 45 நாள் அப்படியே விட்டுட்டோம். ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பிச்சது. அப்போ எல்லாத்தையும் ரொப்பி அப்படியே 45 நாள் விட்டுட்டோம். விட்டதுக்கு அப்புறம் 45 நாள் கழித்து நம்ம திறந்தா எங்களுக்கு வருமா வராதான்னு ஒரு பெரிய இந்த எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி நாங்கள் காத்திருந்தோம். திறந்தவொடனே கபு கபு குபுன்னு அப்படியே பொங்கி எல்லாம் அப்படியே நீராகவே தண்ணியாக தான் வந்தது. அந்த சின்ன டியூப்லேருந்து எல்லாத்தையும் ஏற்றி திரும்ப அந்த கிணத்துக்கு கொண்டு வந்து அந்த பெரிய இதில் ஏற்றி பெருசில் ஊற்றிட்டோம். அதுலேயும் அந்த 45 நாள் எல்லாம் சேர்த்து, அதாவது இன்னைக்கு ஏற்றினது நாளைக்கு அப்படியே ஆகிடுது இல்லையா, மொத்தமாக 45 நாள்
1: குறைந்தது ஒரு 30-45 நாட்கள் வச்சுக்கிறீங்க.

0: சந்தேகம் என்னன்னாங்க, பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமிர்த கரைசல் பஞ்சகவியெல்லாம் பண்ணும்போது தினந்தோறும் அதை வந்து அந்த டின்ன திறந்து உள்ளுக்குள்ள கிளாக் வைஸா 48 வாடி சுத்துங்க, ஆன்டி கிளாக் வைஸா 48 வாடி சுத்துங்க எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். விவசாயிகள் அது பண்ணுவாங்க, பண்ணும்போது அதை நல்லா மோந்து மோந்து பாத்துப்பாங்க, ஏன்னா நல்ல வாசனை வருது அப்படின்னு சொல்லி மோந்து பாத்துப்பாங்க. இதுல வந்து எங்கங்க கலவை செய்யறதுக்கான இடமே தெரியலையே, எப்படி உள்ளுக்குள்ளாரே கடையறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா?
1: இது வந்து இந்த CSTR கன்சிஸ்டன்ட் ஸ்டிரிங் மெத்தட்னு சொல்லுவாங்க கேஸ் இண்டஸ்ட்ரியில, அவங்களுக்குலாம் தெரியும். அது இந்த ஸ்டிரிங் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அது மோட்டர்லாம் வச்சு பண்ண வேண்டாம், இதுல நம்ம போடுறோம் இல்லையா, போட்டோடனே அப்படியே மூவ் ஆகுது, இது அப்படியே ஒரே இடத்துல இருந்தாதான் அந்த கலர்றது. அதுக்கு தான் அவங்க கண்டுபிடிச்சு அவங்க வந்து ஹரிசாண்டல் இந்த பாம்பு மாதிரி படுக்க வச்சிருக்காங்க வயத்துக்குள்ள. அதாவது அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா வயத்து ஒரே இடத்துல நிற்காதுல்ல, அப்படியே தானே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி நம்ம உடம்புலயே வர மாதிரி கேஸ் அண்டு ஃபெர்டிலைசர் ரெண்டுத்தையும் அழகா அவங்க அப்படியே நம்ம உடம்ப வச்சு அவங்க பண்ணிட்டாங்க.
0: அதை இது கிட்டத்தட்ட அப்ப வயிறுன்னு சொல்லலாம்,
1: வயிறே தான், எக்ஸாக்ட்லி வயிறு.
0: அதனால இதுல வந்து இந்த கடையறது ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் எல்லாம் தேவையில்லை. இங்க விட்டீங்கன்னா கொஞ்சம் நவரும் போதே அதுவே வந்து அசைச்சு
1: மூவ் ஆயிடுது, அப்படியே ரொட்டேட் ஆகி நம்ம ஆற்றுல நம்ம தண்ணீர் அப்படியே சுழற்சியிலே அது வந்து சுத்தமாயிடுது. அதுதானே கங்கை நீரை வந்து நம்மளால அது அசுத்தப்படுத்த முடியாதுங்கிறாங்களா, அந்த சுழற்சியில வந்து கிளீன் ஆகுது இல்லையா. அது மாதிரி அவங்க சொல்றாங்க, ப்ரூவ் பண்ணி அவங்க பண்ணினதுனால நம்மளும் வந்து பண்ணிட்டு இருக்கோம்.
0: இன்னொரு சந்தேகம், இப்ப இந்த பெரிய டியூபை திமிங்கலம் நான் சொன்னேன், இது திமிங்கலத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா வெளியில வரும்போது வெறும் தண்ணி உண்டிதான் வருது, அதாவது நுண்ணுயிர் கரைசல் உண்டிதான் வருது. அப்ப கசடு எதுவும் கீழே தங்குமா, அதை சுத்தப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா எப்படிங்க?
1: அதுதான் அந்த கல்ச்சர் அந்த போடுற அந்த பவுடர் கல்ச்சர்னால எதுவுமே அது தங்காது அப்படின்னு அவங்களும் எதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்க கீழே, அதாவது ஃப்ளஷ் அவுட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாங்களும் ஏரியெல்லாம் நடந்து பார்க்கறோம், கீழே எல்லாம் சலசலசலும் தண்ணியா தான் இருக்க, வழியே தங்கி இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒன்றும் ஃபீல் இல்லை. அப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் அதுவாகவே நீர் இதாகிடுங்கிறாங்க,
0: முழுக்க அது கரைஞ்சிருது உள்ள, அந்த சத்து முழுக்க அந்த தண்ணியா மாறி தான் வெளியில வருது. நீங்க வயிறுன்னு சொல்லிட்டீங்க, அந்த மாதிரி தான் அது உள்ளர உருவாகிட்டு
1: இருக்கு, தான் எல்லாமே வருது.
0: அப்போ இப்ப ஒரு நாளைக்கு 2000 லிட்டர் இப்ப எடுக்க முடியுது,
1: எடுக்க முடியும், எடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி. நாங்க ஆல்ரெடி 100-120 ஏக்கர் தாண்டியாச்சு என்னோட விவசாயம், டெய்லியே போறது.
0: எங்க விஷ்ணுபுரத்திலே பண்ணுங்க,
1: விஷ்ணுபுரம் மாயவரம் பக்கத்துலயும் ஒரு 30 ஏக்கர், நம்ம கொடவாசல் தாலுகா இன்னும் அந்த பக்கம் மஞ்சகுடி பக்கத்துலயும் ஒரு 40 ஏக்கர், அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து அங்கங்க போயிட்டு இருக்கு டெய்லி.
0: இப்ப உங்க பயன்பாட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறீங்களா?
1: இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம், கேக்குறவங்களும் கொடுத்துட்டு இருக்கோம், இங்க பக்கத்திலே இருக்கிற விவசாயிகள் எல்லாம் வந்து கேட்டு வாங்கிட்டு.
0: இந்த நுண்ணுயிர் கரைசல் நீங்க ஒரு 4 ஆண்டுகளா நல்ல ஒரு முழு நேர விவசாயி ஆயிட்டீங்க, ஒரு ஆடிட்டர் நீங்க, அது ஒரு பக்கம், அது ஒரு 4 கிளைகள் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் முன்னாடி ஒரு ஒளிப்பதிவும் போது நீங்க சொல்லிருக்கீங்க, நம்ம நேயர்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல. திருச்சி, கும்பகோணம், தஞ்சாவூர், பெங்களூர், சென்னை, 4 இடங்கள்ல வந்து ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம் வச்சிருக்கீங்க. அது வந்து உங்க பார்ட்னர்ஸும் பாத்துக்கிறாங்க, நீங்களும் பாத்துக்கிறீங்க. அது தவிர இந்த விவசாயமும் கிட்டத்தட்ட ஒரு 120 ஏக்கர் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இந்த 4 ஆண்டுகள்ல இப்போ இந்த ஆண்டுல இருந்தா இந்த மாதிரி ஒரு நுண்ணுயிர் கரைசல் செய்யறீங்க, 3 ஆண்டுகளாக என்ன நீங்க பயன்படுத்தினீங்க, அதனோட விளைவு எப்படி இருந்துச்சு, இப்ப இந்த ஆண்டு இந்த நுண்ணுயிர் கரைசல் பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான ஒரு மாற்றம் மகசூல்ல இருந்தது, அதை சொல்லுங்க.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். இப்ப கொஞ்சம் முன்னாடி விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி பத்மநாபன் ஐயா பேசிக்கிட்டு இருந்தப்ப சொன்னாங்க, ரசாயன உரத்த வயல்ல கொட்டி கொட்டி மண்ணு மலடாகுதேன்னு கவலையே இல்லாம 5 ஏக்கர்ல 10 டன் நெல் விளைச்சல் எடுக்கிறேன்னு சொல்றாங்க நம்ம உழவர்கள் சில பேர். இவங்களுக்கெல்லாம் மத்தியில இயற்கை வேளாண்மை மூலமா நம்மால சாத்தியப்படும் அப்படின்னு சாதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம். அப்போ இவங்க இதுக்குன்னு பிரத்யேகமா என்னென்ன திட்டம் வச்சிருக்காங்க, எப்படி செயல்படுத்துறாங்க கேள்வி வருதுல்ல நமக்கு, ஐயாவோட பதில் என்னன்னு கேட்போமே.
1: அதாவது முதல்ல எதுவுமே போடாம செஞ்சப்ப ஒரு 5 ஏக்கர் எடுத்து முதல்ல டெஸ்ட் பண்ணினோம். அதுல எனக்கு தெரிஞ்சு 5200 கிலோ என்னமோ எங்களுக்கு நெல் வந்தது ஒரு 5 ஏக்கர்ல பண்ணது, ஒரு டன்னுக்கு கொஞ்சம் கூடன்னு வச்சுங்களேன், அது அடுத்த வருஷத்துல 7800 கிலோ ஆச்சு. அதே தான் எதுவும் பண்ணல, அது 7.8 கிட்டத்தட்ட அது எவ்வளோ ஒரு 50% இன்க்ரீஸ் இல்லையா. இப்போ இந்த வருஷம் அதாவது 5 ஏக்கரில் ஒரு 10 டன் நெல் எடுத்துட்டாங்கன்னா அதுதான் வந்து யூரியா டிஏபி போட்டு வர மகசூலுங்கிறது வச்சிருக்காங்க. அதாவது 25 லேருந்து 28 மே மேனி 30 மேனி எடுக்கிறது. அந்த 30 மேனியை அச்சீவ் பண்ணிடுவோம் இந்த வருஷத்துலன்னு எங்களுக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு.
0: நுண்ணுயிர் கரைசல்னாலும் சொல்லலாமா?
1: ஆமாம், ஏன்னா அந்த வாசம் பூச்சிகளோட தாக்கமும் இருக்கிறது இல்லை, களையும் மன்றது கிடையாது. ஏன்னா கோமியத்தோட இது நிறையா இருக்கிறதுனால அதில் வந்து வயலில் போனாலே இந்த களை மன்றது கிடையாது, அந்த வாசமே ஒரு தனியாக இருக்குது. இந்த வயலே சொத சொத சொத நம்ம இதில் நம்மளால் நடக்கும்போதே தெரியுது. அப்புறம் மண் பஞ்சு மாதிரி ஆகிடுது, மண் வந்து உங்களுக்கு இந்த ஒரே களி வந்து கட்டி கட்டியாக இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து மண் மணல் மணலாகும்பொழுது தான் உங்களுக்கு கார்பன்

0: ஆடுதல் டெஸ்ட் பண்ணோம், 0.15 தான் இருந்தது எங்களோட லேண்டில். 6 மாதம் 1 வருஷம் இதை கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் தான் டெஸ்ட். உடனே உடனே நம்ம அரசு மரத்தை சுற்றி பார்ப்போம், அது மாதிரிலாம் பண்ணுறது இஷ்டம் இல்லை. 1 வருஷம் பார்ப்போம், அடுத்த வருஷம் இந்த 0.15ங்கிறது ஒரு 0.25 இருந்தாலும் எனக்கு பெரிய லாபம். 1% கார்பன் வந்துடுதுன்னா மல்டிப்ளை ஆகிடுங்கிறாங்க லாபம் நமக்கு வந்து விளைச்சல். 1% கார்பனில் நீங்கள் 10 மூட்டை சாதாரணமாக எடுக்கிறீங்கன்னா 20 மூட்டை வரும் நிச்சயமான சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கான மெயின் ரா மெட்டீரியலாக இதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம்.
1: எப்படி இருக்கு இப்ப ஏதாவது ஆராய்ச்சி செஞ்சு பாத்தீங்களா?
0: இது முதல் தடவை போட்டுட்டு இருக்கோம். சோ இந்த ஜனவரியில தான் அதோட இது நமக்கு வரும்.
1: ஒரு ஆண்டு நாள் இருந்து பார்க்கணும், அரச மரத்தை சுத்தி உடனே உடனே பார்க்க கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டீங்க நீங்க. இப்ப இந்த நுண்ணுயிர் கரைசல் உங்க பயன்பாடு தவிர விற்பனைக்கு தயாரா நீங்க வச்சிருக்கீங்க?
0: கண்டிப்பா.
1: 1 லிட்டர் எவ்வளவு சொல்வீங்க?
0: 50 ரூபா ஆக்சுவலா 1 லிட்டர் நமக்கு. இப்ப நாங்க 30 ரூபாய்க்கு கூட சில பேர் வந்து கேக்குறாங்க, 2 லிட்டரே கொடுத்துறோம் 50 ரூபாய்க்கு. சில பேருக்கு வந்து கொண்டு போய் கொடுக்க வேண்டியதா இருக்கு, அதனால அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாம 30 ரூபாய்க்கு கொடுத்துறோம். சோ இப்ப வந்து 20
1: அந்த மாதிரி விற்பனை நடந்து
0: கொடுத்துட்டு இருக்கு.
1: நம்பிக்கையில்
0: கொடுத்தேன், அந்த டியூப் குறையவே இல்லை. இது பாருங்க நீங்க வந்து இது மாதிரி பிளாட்டா இருந்தது, இவ்வளவு வயிறு உப்பி இருக்கு. அதனால பார்த்தேன் சரி ஜாஸ்தியாவே இருக்கு, வெடிச்சு கிடிச்சிட்டு போறது எனக்கு பயம் வந்து இன்னும் 2வது வீட்டும் கொடுத்தேன். அதை வச்சுதான் கோவிலுக்கான தேவைப்பட்ட எல்லா கேஸும் போயிட்டு இருக்கு. இப்போ 3வது வீட்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு, இன்னும் வயிறு உப்பி தான் இருக்கு.
1: நம்ம இந்த கொட்டகைக்குள்ள வந்தோடனே நீங்க கொஞ்சம் பயந்து என்னப்பா இவ்வளவு பெருசு இருக்கு, கேஸ் எல்லாம் திறந்துருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த அளவுக்கு உள்ளர கேஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த கேஸை பயன்படுத்துறதுக்கு வேற ஏதாவது கருவிகள் நம்ம பயன்படுத்தணுமா? இல்லைன்னா நம்ம வீட்டுல சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர் வருது, அந்த சிலிண்டருக்கு உள்ள அதே நடைமுறை தானா இல்ல மாற்றங்கள் எதுவும் செய்யணுமா? எப்படி
0: அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணினது தான். நம்ம எல்பிஜி வந்து லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், அதை அடுத்த இதில் பண்றது சிஎன்ஜி, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் ஆர் கம்ப்ரஸ்டு சிபிஜி, பயோகேஸ்மோ சிபிஜி, அதெல்லாம் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி வேறு. இப்போ இண்டஸ்ட்ரியெலாம் போனோம், அதுக்கு அப்ரூவல்ஸ்லாம் வாங்கணும் நிறையா. இது வந்து டைரெக்டாக கோபர் கேஸ்ன்னு சிம்பிளாக சொல்லிடுறதுனால,
1: அப்போலேருந்து இருந்தது தான் கோபர் கேஸ், அதே மாதிரி தானே.
0: இதை கம்ப்ரஸ் பண்ணாமல் நான் அப்படியே கொடுக்கறதுனால என்னென்னா அடர்த்தி கம்மியாக இருக்கும். அதனால் இப்போ ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலை வந்து 1.5 மணி நேரம் ஆகலாம், அதே அது ஆகலாம். ஆனால் எங்களுக்கு வித்தியாசம் தெரியல, ஏன்னா நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம், அடுப்பை மூட்டி பார்க்கலாம், பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எங்களுக்கு அதே நேரத்திலே சமையலும் முடிஞ்சிருது. அதில் ஒன்றும் ஆனால் நாங்கள் கேஸை சிலிண்டரில் அடைக்கிறதுக்கான வழியெல்லாம் நாங்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணல. எங்களோட ஃபோக்கஸ் வந்து விவசாயத்தில் இருக்கிறதுனால.
1: ஆனால் இப்போ வந்து அதே கேஸு அதே ஸ்டவ்வு தான் பயன்படுத்துகிறோம், கொஞ்சம் நாள் கொஞ்சம் நேரம் மட்டும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: வாய்ப்பு இருக்குது. நாங்கள் எங்களுக்கான ஆகலை இப்போ ப்ராக்டிக்கலாக, அது ஏன்னா மேபி இது நிறைய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால. சின்ன லெவலில் பண்ணால் மேபி அந்த பழைய ட்ரம் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஆயிருக்கலாம். இதில் கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்குது.
1: இதையும் வணிகமயமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது,
0: நிறையாவே இருக்குது, நிறையாவே இருக்குது. தனியாகவே ஒரு டீம் அதுக்குன்னு போட்டிருக்கோம், அது மேபி இன்னொரு சில மாதங்களில் அதுவும் பண்ணுறதுக்கான வழிகளை.
1: இப்போ இதற்கான தொழில்நுட்பம்லாம் அகமதாபாத் போனீங்களா, அவங்களே செஞ்சு கொடுத்துட்டாங்களா?
0: அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க.
1: இது வந்து அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுங்க? ஏன்னா அது ரொம்ப முக்கியம்.
0: நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி 10-12 லட்சம் ரூபாவில் பண்ணலாம். நிறையா பேர் எங்களை வந்து பார்த்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஆல்ரெடி இன்னும் 2-3 இடத்துலையும் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ
1: அப்படியே
0: அது மாதிரி பண்ணுறாங்க. நமக்கு என்னென்னா எல்லா இடத்துலையும் இருந்துட்டுனா நமக்கு வந்து ஏன்னா தூக்கின்னு போய் பண்ண வேண்டாம், ஏன்னா இருக்க இருக்க நமக்கு வந்து செல்வம் தான். அதனால் நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொன்று எடுத்துன்னு போயிட்டாங்களேன்னு இல்லை, கல்வி மாதிரி தான் கொடுக்க கொடுக்க வளர்ற மாதிரி.
1: நல்ல மனசுங்க. எனக்கு கூட நீங்கள் இந்த பிளான்ட் போட்டுட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க, இதை வந்து நீங்கள் பார்க்கணும் சார், இதை வெளியில் நீங்கள் சொல்லணும் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயா வந்து இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், இந்த தொழில்நுட்பம் எல்லாரையும் போய் சேரணும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாடு அப்படின்றது வந்து பாலுக்காக மட்டும் இல்லை அப்படின்றத பெரிய அளவில் நிரூபிக்கிறீங்க நீங்க.
0: அதுதான் பாலே அவங்க இதுக்கே சட்டையே பண்றது இல்லை. அவங்க 1 லிட்டர் 50 ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து கோமியத்தை வாங்கிட்டு போறாங்கன்னா பாலை வந்து எதுக்கு திண்டாடுறேன்னு கேக்குறாரு. அதனால அதோட இல்லாம எத்தனை வயசானாலும் அது கொடுத்துட்டே இருக்க போகுது நமக்கு. இதுனா கறவை, இது டைம், அதுக்கான செலவு, பராமரிப்பு.
1: நுண்ணுயிர் கரைசல் தயாரிக்க ஆரம்பிச்சு எவ்வளவு மாதங்கள் ஆகுதுங்க?
0: இப்போ 3வது மாசம். அது
1: இப்ப வந்து உங்க வயலுக்கு பயன்படுத்திட்டு
0: இருக்கீங்க.
1: இப்ப வந்து மே மாதம் ரொம்ப பெரிய அளவுல விவசாயம் இருக்காது. இப்ப என்ன பண்ணுவீங்க?
0: என்ன சொல்றதுன்னா தண்ணியே தண்ணியை வெறும் தண்ணியை விடாதீங்க, இந்த கரைசலோட சேர்த்து விடுங்க. இப்போ டானிக் கொடுக்குற மாதிரி, ஏன்னா நம்ம நிலம்லாம் இங்கே பக்கத்தில் நிறைய களைக்கொல்லி அடித்ததுனால, அதுவும் களி நிறையா இருக்கிறதுனால எவ்வளோ கொடுத்தாலும் ஒன்றும் வீண் போகாது. தண்ணி பாய்ச்சும் போதெல்லாம் சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விவசாயிகள்.
1: இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மாடு வச்சிருக்கேன்னு சொல்றீங்க நீங்க உங்க பாணியில ஆடிட்டு.

0: பிரேக் ஈவன் ரீச் பண்ணிருக்கீங்களா? அதாவது வந்து அவங்களுக்கு செலவு பண்றதுக்கான முதலீடு உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருந்து வந்துருச்சா? எப்படிங்க பிரேக் ஈவனை தாண்டிட்டீங்களா?
1: ஆமா, இப்ப நாங்க பிரேக் ஈவன் தாண்டியாச்சு. இப்ப நாங்க வரதெல்லாம் நான் வந்து வேற கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இது மாதிரி விஷயங்கள்
0: எல்லாம் அவங்க கிட்ட இருந்தே தான் எடுக்கிறீங்க நீங்க?
1: ஆமா ஆமா, இப்ப அவங்கள்ட்ட என்ன எடுத்து
0: இதெல்லாம் பேங்க் லோன் எல்லாம் ஒன்றும் கிடையாது.
1: பேங்க் லோன் இப்பதான் அப்ளை பண்ணணும். இன்னும் பெருசா போறதுக்காக தான் பேங்க் லோன்
0: இன்னும் பெருசா என்ன பண்ணலாம்னு ஒரு திட்டங்க.
1: இப்ப இது வந்து 2000 லிட்டருங்கிறது 200 ஏக்கர். நாங்க 1000 ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிற ஒரு ஐடியால
0: இந்த பகுதியில
1: சார் 1000 ஏக்கர் பண்ணணும்னாக்க எனக்கு 1000 பசுமாடு வேணும். அதோட இல்லாம உம்பளச்சேரியை மட்டுமே தனியா, இப்ப இது வந்து 6-7 கலப்பு மாடு எல்லாமே இருக்கு, ஒரே இன மாட்டை வச்சு இதே பண்ணினா என்னன்னு எனக்கு ஒரு ஆசை. இப்ப என்ன தாய்ப்பாலுக்கு வரவங்க எல்லாமே குழந்தைக்கு பால் வேணும்னு வரவங்க வந்து ஒரு மாட்டு பால் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. அவங்க கேட்கும்போது எனக்கு தான் தோணுச்சு, சரி ஒரு மாட்டு பால் அவ்வளவு விசேஷம் இருக்கும்போது ஒரு மாட்டு கோமியம் ஒரு மாட்டு சாணத்திலே நம்ம பண்ணினா விவசாயம் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுவும் நம்ம மாடு உம்பளச்சேரி மட்டும் ஒரு 10-15 மாடு தான் இருக்கு, அதே ஒரு 100 மாடு வச்சு அதுலேருந்து ஒரு 2000 லிட்டர் எடுத்து அதை மட்டும் பண்ணினா எப்படி ஆகும்ட்டு நான் அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம்.
0: அடுத்த கட்ட ஆராய்ச்சி
1: அதுல விஷயம் நிச்சயமா இருக்கும். ஏன்னா நம்ம பக்கத்து மாட்டோட வேல்யூவே தனி, அது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான வயலும் வாங்கியாச்சு. ஏன்னா நம்ம உம்பளச்சேரி மாடுகளுக்கு வந்து பராமரிப்பே தேவையில்லை, நல்லா மேயும், அதுவே வந்து படுத்து உடம்பே விடாது, கோமியமும் சாணமும் நல்ல வேல்யூவா இருக்கு. அதை வச்சு ஒரு பிளான்ட் போடுறதுக்கு நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப
0: உத்வேகம் கிடைச்சிருக்கோம்.
1: ஆமா, தனியா ஒரு 100-200 உம்பளச்சேரி மாடு மட்டும் நம்ம கிட்ட தனியா இருக்க போறது, அதுல இருந்து வர விவசாயம், அதுல இருந்து வர பால், அதுல இருந்து வர இது இது வேற எதுவுமே கலப்பு இல்லாம.
0: இப்ப காலையில இந்த கோமியம் இங்க வந்து கேதர் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து சாணத்தை கலக்குறீங்க எல்லாம் பண்ணது, இப்ப எப்ப ஆரம்பிப்பீங்க, எப்ப இந்த ப்ராசஸ் முடியுங்க?
1: காலையில 5 மணிக்கு நம்ம ஆட்கள் எல்லாம் வந்துருவாங்க, எல்லாருமே வந்து.
0: எவ்வளவு பேர் இங்க வேலை பாக்குறாங்க?
1: கோசாலையிலே ஒரு 6-7 பேர் இருக்காங்க. வெளியில விவசாயம் எல்லாம் சேர்த்தா நம்ம விவசாயம் பேக்கிங் பண்றவங்க டெலிவரி கொடுக்க எல்லாம் சேர்த்து ஒரு 15 பேர் இருக்கோம் நாங்க டீம். இப்ப
0: 5 மணிக்கு வந்தோம்னா இந்த வேலையை ஆரம்பிச்சு
1: எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவோம்.
0: எப்ப முடியுங்க அது?
1: ஒரு 10 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. 5 மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சிரும்.
0: அந்த நுண்ணுயிர் கரைசல் முன்னாடி தயாரானதையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க.
1: நம்ம லாரி இருக்கிறதுனால நம்ம அதை யாரு இன்னைக்கு டெலிவரி இருந்ததுன்னா அவர் இன்னொருத்தர் வந்து அதை டேங்க்ல ஏத்தி சின்டெக்ஸ் டேங்க் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருவோம். அதுல ஏத்தி அவங்க எந்தெந்த வயலுக்கு போனோமோ அந்தந்த வயல்ல போர் செட் பக்கத்துல வெஞ்சுரி போட்டிருக்கோம். அந்த வெஞ்சுரி வீட்டில் கொண்டு இறக்கிடுவாங்க அதை. ஸோ அதுலேருந்து நம்ம செலவே இல்லாமல், அதாவது ஒரு யூரியா கூட நீங்கள் பை ஒரு மூட்டையை தூக்கின்னு போய் கொடுக்கறதுக்கு அதை கொடுத்தாங்களா இல்லையான்னு கூட போய் நிற்கணும். ஒரே இடத்துல கொட்டுறாங்களா பல இடத்துல கொட்டுறாங்களா, நீங்கள் 300 பொருளாக இருந்தாலும் சரியாக போய் சேர்றதான்னு தெரியல. இதை நீங்கள் போயிட்டு நம்ம ஒரே ஒரு ஆள் டிரைவரே போகிறோம், அந்த டிரைவர் உருட்டின்னு போய் பவர் செட்டை போட்டு விட்டு அதை அந்த வெஞ்சுரியில் சொருகி விட்டார்னா அது மட்டும் வயலில் போய் சேர
0: எல்லா பக்கமும் சீராக பரவிடும்.
1: சீராக பரவும்.
0: அருமையான தொழில்நுட்பங்க. எப்படிங்க இது மாதிரி நிறைய பயணம் செஞ்சு பார்ப்பீங்களா? இது மாதிரி மாடு வளர்க்குற இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரீங்களா?
1: மெயினா எனக்கு அதுதான், அவங்க எப்படி நம்மளோட இது பண்றாங்கன்னு இப்போ சுத்தினோம். நம்ம விவசாயிகளையும் நிறைய பேர் ஆக்ஷன் போனேன், பார்த்தாதான் புரியும். நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்க யாரும், அவங்களையும் ஒரு 10 பேர் ஆக்ஷன் போனேன். போய் பார்த்த உடனே தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க வந்து மலை மேல வச்சிருக்காங்க இந்த கோசாலையெல்லாம் வந்து எங்கேயோ இப்போ சம்மந்தமே இல்லாத இடத்துலலாம் வச்சு அவங்க பயங்கர சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனருங்கிறோம் இல்லையா, அது வந்து தெரிஞ்சுது, விழிப்புணர்ச்சி. அதை அவங்க ரொம்ப அசாத்தியமாக பண்றாங்க, அதை தான் நம்ம பண்ணி ஆகணுங்கிறதுக்காக பண்றோம். நம்ம மகாராஷ்டிராவில் சுத்தினோம், குஜராத் சுத்தினோம், இன்னும் பஞ்சாப் தான் போகல.
0: இப்போ இந்த ரெண்டு மாநிலங்களுமே அதிகமாக இது
1: மகாராஷ்டிரா குஜராத் பயங்கர நல்ல.
0: ராஜஸ்தான்லையும்
1: ராஜஸ்தானில் உங்களுக்கு விளைநிலங்கள் கம்மியாக இருக்கு,
0: கம்மியாக
1: ஒரு வெயில் ஜாஸ்தி.
0: ஏன்னா நீங்கள் டிராகன் ஃப்ரூட்லாம் சொன்னீங்க, ராஜஸ்தானில் ரொம்ப நிறைய அது பண்ணுவாங்க.
1: மகாராஷ்டிரா குஜராத்லேயும் நல்லா பண்ணுறாங்க. கொய்யா மாதுளை ஒரே செடியில் 150 எனக்கு எண்ணி காமிச்சாங்க, ஒரு செடியில் 150. நான் சொன்னேன் 30,000-40,000 ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு நெல் விவசாயம்னு சிரிச்சார் அவர். ஒரு செடியில் நாங்கள் எடுக்கிறத நீங்கள் ஒரு ஏக்கரில் சொல்கிறீங்களே சார், நான் ரொம்ப அசிங்கமாக இருந்தது எனக்கு கேட்டுட்டு தான் வந்தேன்.
0: இப்போ வந்து பத்மநாபன் சாருக்கு அடுத்தது வந்து பழங்கள் பக்கம் உங்கள் கவனம் திரும்புகிற மாதிரி இருக்கு.
1: காய்கறி பழங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஒரு தோட்டம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் வந்து காய்கறி பழங்கள் பாரம்பரியமான வெண்டைக்காய் கத்திரிக்காய் எடுத்துங்களேன், பொல்லங்காய் பீர்க்கங்காய் அதுவே ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது விவசாயம் இயற்கையாக பண்ணும்பொழுது.
0: நிறைய விவசாயத்தில் நல்ல வாய்ப்புகள் இருக்கு.
1: நிச்சயமாக
0: ஒரு அறம் சார்ந்து பொருள் சேர்ப்பதற்கான வாய்ப்பு
1: நிச்சயமாக நிச்சயமாக இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம ஊரை விட்டு யாரும் போக வேண்டாங்கிற ஒரு மெயினான இது, இல்லைன்னா க்ரௌடு
0: மண்ணின் மைந்தர்களாகவே இருக்கலாம்.
1: டீம்ல எத்தனை பேரும் வேலையை விட்டுட்டு வந்தாங்களே, எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கும், யாரும் வேலையை விட்டமே இப்படி கஷ்டப்படுறோமே நினைக்கவே.
0: கேக்குறவங்களுக்கு விஷ்ணுபுரம் பக்கம் எங்கேயாவது போலாமா கேக்குறாமன் சாரோட ஆலோசனை எதுவும் கிடைக்குமான்ற சிந்திக்கக்கூடிய அளவுல இருக்கு.
1: நிறைய கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் தங்குறதுக்கு ஏற்பாடு வேற நடந்துட்டு இருக்கு, அவங்க எல்லாம் வரத்துக்கு ஒரு வந்தாங்கன்னா தங்குற மாதிரி
0: ஒரு அக்ரி டூரிசம் மாதிரி ஆயிடும்.
1: பண்ணணும், நிச்சயமா பண்ண போறோம்.
0: ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அக்ரி டூரிசம்
1: நிச்சயமா பண்ணணும். இது கூட பண்ணாம காவேரி டெல்டா பொன் விளைந்த பூமிங்கிறோம் இல்லையா, சோழ சோழ நாடு சோறுடைத்துன்னா என்னைக்கு நம்ம திரும்ப ப்ரூவ் பண்றது? அது யானை கட்டி போர் அடிச்சாங்கிறாங்க, கடைசியில இப்ப எங்கேயாவது நடக்கிறதா பாத்தீங்களா? அதை கொண்டு வரணுங்கிற ஒரு வெறி, அது வந்துடும் கொஞ்ச நாள்ல.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இருக்கக்கூடிய அந்த கோசாலை

0: வந்து அரசலாறு கரையோரமா அப்படியே இருக்கு. இப்ப மே மாதம்ன்றதுனால நம்ம தண்ணீர் இல்ல, ஒரு ஜூலை மாதத்துல தண்ணீர் வர ஆரம்பிச்சிரும்
1: கூட
0: தண்ணீர் வர ரொம்ப இன்னும் மன மகிழ்ச்சியா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. உங்களுடைய கைபேசி என்ன சொல்லுங்க, நேயர்கள் வந்து நம்ம விவசாயிகள் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு எதுவாக இருக்கும் கைபேசி என்ன சொல்லுங்க?
1: 9731864646 அதாவது 9731864646. முடிந்த வரைக்கும் ஏதாவது எடுக்க முடியாத சிச்சுவேஷன் இருந்ததுன்னா மெசேஜ் வாட்ஸ்அப் போட்டாலும்
0: மெசேஜ் எப்பயுமே நல்லது. ஏன்னா நீங்கள் பல வேலையில் இருக்கிறீங்க, இதை பற்றிலாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து பாரம்பரிய நெல் ரகம் அப்படின்னா என்ன ரகங்கள் நீங்கள் பண்ணுறீங்க?
1: எங்களுக்கு ஹைலைட் ரொம்ப அதாவது பிடித்தமான ரகமாக அது பர்சனலாக எனக்கு எப்போவுமே நம்ம வீட்டில் தான் ஆரம்பிப்போங்கிறோம் இல்லையா, அதனால் ஆரம்பித்தது ஆத்தூர் கிச்சிலி சம்பா. அந்த மணப்பாறை மாடு கட்டி பாட்டு கேட்டதுலேருந்து ஆத்தூர் கிச்சிலி சம்பா போடணும்னு வெறி வந்தது. முதல் வருஷம் போட ஆரம்பித்தோம். அடுத்து ஜீரக சம்பா, ஏன்னா எல்லாம் பிரியாணி ரைஸ்னால் நம்ம எல்லாருமே இந்த இந்தியா கேட்டு அந்த மாதிரி ஒரு பிராண்டே தான் நம்ம போய் வாங்குறோம். நம்ம பக்கத்தில் விளையிறது என்னையா இருக்கு. அப்புறம் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ராயல் ரைஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சது. இந்த ஜீரக சம்பாவை அரசர்கள்லாம் அதை சாப்பிட்ருக்காங்க. ஜீரக சம்பா ஆரம்பித்தோம், தூய மல்லி இட்லிக்கெல்லாம் ஆரம்பித்தோம். ஸோ இது மாதிரி இப்போ மணி சம்பா, அடுத்து விழுப்பைப்பூ சம்பா வயசானவங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா கால் முட்டி
0: விழுப்பைப்பூ வாசனையே வரும்
1: வாசனை. நாங்கள் டெய்லி காலில் கஞ்சி, வயசானவங்க அத்தனை பேரும் நம்ம வீட்டில் விழுப்பைப்பூ சம்பா கஞ்சி சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலையை. அவங்களுக்கு கால் வலி இல்லாமல் குறைஞ்சிருக்கு. அதனால் இந்த மாதிரி அரிசியை தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஜீரக சம்பா, ஆத்தூர் கிச்சிலி சம்பா, இழுப்பைப்பூ சம்பா, அப்புறம் வந்து தூய மல்லி, மைசூர் மல்லியும் நல்ல ஷார்ப்பாக, அதுவும் ஒரு பிரியாணி மாதிரி ஷார்ப்பாக இருக்குது. அதுவும் நல்ல குருவைக்கு நல்ல உகந்த நல்லா இருக்குது.
0: குருவையும் பண்ணுறது உண்டு,
1: குருவையும்
0: ரெண்டு போகம்,
1: ரெண்டு போகம் பண்ணுறோம். மூணாவது வந்து எள்ளு உளுந்து பயிருக்கும் இது பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் மாற்றுப்பயிர் ஒரே இதை நெல் பண்ணக்கூடாது, சுழற்சியை பண்ணியே ஆகணுங்கிற இதில் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம
0: ரொம்ப நன்றிங்கய்யா.
1: நன்றி, நன்றி.
2: வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு சென்ற போது ஆரோக்கியமான தரமான பால் சாப்பிடணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு காமதேனு என்று அழைக்கப்படக்கூடிய உம்பளச்சேரி மாடு வளர்ப்புல பயணத்தை தொடங்கி தற்போது கிட்டத்தட்ட 6 இனங்கள்ல 100 மாடுகளை வளர்த்து வந்துட்டு இருக்காங்க. பட்டய கணக்காளர் என்ற ப்ரொஃபஷனல் வேலையில பல பல வேலைகள் பட்டய கிளப்பும் அளவு இருந்த போதிலும் பாரம்பரிய நெல் சாகுபடியின் மீது பரந்த நம்பிக்கை. கலையை கட்டுப்படுத்தும், பூச்சி தாக்குதலை குறைக்கும் நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்பில் 3 மாதத்தில் கிட்டத்தட்ட முழுமையானதொரு அனுபவம். இது மட்டுமல்லாமல் கோபர் கேஸ் உற்பத்தி பயன்பாட்டில் அனுபவம். எல்லையற்ற செல்வங்களை உள்ளடக்கிய எமது பூமியில் நமது வளங்களை பயன்படுத்தி நமது உறவுகளையும் நண்பர்களையும் கை நிறைய வருமானம் சம்பாதிக்க வைக்க வேண்டும் என்ற பொது நலம். 120 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை என்பதை மாற்றி 1000 ஏக்கர் இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும். அனைவருக்கும் தரமான பாரம்பரியமான உணவை கொடுத்து ஆரோக்கியமான உலகத்தை படைக்க வேண்டும் என்ற எதிர்கால திட்டமிடல். இவ்வளவு கனவுகளை சுமந்து இயற்கை வேளாண்மையில் பயணம் செய்து வரக்கூடிய விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி. பத்மநாபன் ஐயா அவர்களின் இயற்கை வேளாண்மை பயணம் இன்று மட்டுமல்ல, இன்னும் தொடரணும் அப்படின்னு வானொலி சார்பா நாமளும் ஒரு வாழ்த்து சொல்லிடுவோமே.
3: இயற்கையோடு இணைவோம். இயற்கை வழி விவசாயம் செய்யும் உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்பு விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி. பத்மநாபன் அவர்களுடன் நீர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
2: நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகம். பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் எம். அடைக்கப்பன் அவர்கள். நாளை 7:25 உழவர் உலகத்தில்
4: கால்நடைகளை பொறுத்தவரையும் நார்மலாவே வளர்ச்சிதை மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாற்றங்கள் நடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வெப்பம் வந்து உற்பத்தி ஆகும். வெப்பம் உற்பத்தி ஆனாலுமே நம்மளோட உடல்நிலை, மனிதனா இருந்தாலும் சரி எந்த விலங்கா இருந்தாலும் சரி, அந்த உடல்நிலை வந்து வெப்பநிலை என்ன நார்மலாவே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். இப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 98.4 ஃபாரன்ஹீட். நீங்க ஓடுனீங்கனாலும் உட்கார்ந்து இருந்தீங்கனாலும் பேசினாலும் என்ன பண்ணாலும் அந்த டெம்பரேச்சர் நம்ம அறியாம எப்ப பாத்தீங்கன்னாலும் அந்த 98.4 ஃபாரன்ஹீட் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். அப்பதான் நார்மலா இருக்க முடியும். அதே மாதிரி கால்நடைகளுக்கும் இந்த வளர்ச்சிதை மாற்றங்களால என்ன

0: என்னதான் ஹீட்டு எவ்வளோதான் உடம்புல ப்ரொடியூஸ் ஆனாலும் உற்பத்தி ஆனாலும் அதோட டெம்பரேச்சர் 100.5 ஃபாரன்ஹீட்லேருந்து 101 இருக்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பாடி மெக்கானிசம் வந்து இப்போ மூளையில் ஒரு ஹைப்போதலமஸ்னு ஒரு ஏரியா இருக்குது, அதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல அதிகமாக வெப்பம் உருவானாலும் அதை வந்து என்ன பண்ணணும், மூச்சு காத்து மூலியமா வேர்வை மூலியமா வெளியில தள்ளிடும். வெளியில தள்ளும் போது உடம்பு ஹீட்டு நார்மலா எவ்வளவு இருக்கணுமோ அதை வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு.
1: கோடைக்கால கறவை மாடு பராமரிப்பு முறைகள் மற்றும் பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம், இது குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி அருள் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக, நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்.
2: எல்லாம் பொன்பொழிக்கச் செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரை

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். மேற்காசிய பதற்றம், உக்ரைன் விவகாரம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்க்கப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் தெளிவான நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார். தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதிக்கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், தீவிரவாதம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவால் எனவும், இதற்கெதிரான கூட்டு முயற்சியில் இத்தாலியும் இந்தியாவும் சிறந்த முன் உதாரணத்தை உலகிற்கு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய சவால்களை எதிர்கொண்டு குடிமைப்பணி அதிகாரிகள் முன்னேற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். 2024 பிரிவைச் சேர்ந்த குடிமைப்பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், இளம் அதிகாரிகளின் கற்கும் சூழலும் முடிவெடுக்கும் திறனும் விரைவானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிட்டிஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இப்பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோரை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஆளுநர் மாளிகையில் நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுகிறது. கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார், மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் ஒருவர் அமைச்சராக பதவியேற்பார் என்றும் தெரிகிறது. அமைச்சரவையில் இடம்பெற தமிழக வெற்றிக் கழகம் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நீர்நிலைகளில் வண்டல் மண் எடுத்துச் செல்வது குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் அனுமதிக்கப்பட்ட அளவில் வண்டல் மண்ணை எடுத்துச் செல்ல இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் எனவும், அடுத்த 10 நாட்களுக்குள் அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்கள் அனைவரும் உயர்கல்வியை கண்டிப்பாக நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டு பயிற்சிக்கு இணையாக படிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறந்த சிகிச்சை, தரமான மருந்துகள் ஆகியவற்றின் மூலம் அரசு மருத்துவமனைகளின் நம்பகத்தன்மை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை அண்ணா 100வது நூலகத்தை மாநில பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தித்துறை

அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு செய்தார். நூலக வாசகர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்த அவர் அங்குள்ள ஆவின் பாலகத்தில் பார்வையாளர்களுக்கு வழங்கப்படும் பாலின் தரம் குறித்தும் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. மொத்தம் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விகிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடமும், சிவகங்கை 2வது இடமும், தஞ்சாவூர் 3வது இடத்தையும், திருச்சி மாவட்டம் 4வது இடத்தையும் பிடித்துள்ளன. மாணாக்கர் தங்களது விடைத்தாள் நகலை பெற வரும் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணாக்கர் அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை அதற்கான கட்டணங்களை செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கான தற்காலிக துணைத் தேர்வு ஜூலை 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும். திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். மேலும் இம்முகாமில் திறன் பயிற்சி நிறுவனங்கள் கலந்து கொண்டு இலவச திறன் பயிற்சிக்கு ஆட்களை தேர்வு செய்ய உள்ளதால் தகுதி வாய்ந்தோர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் கால்பந்து மற்றும் கபடி விளையாட்டிற்கான கோடைக்கால இருப்பிட பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பயிற்சி நிறைவு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும், கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் செல்லப்பிராணிகள் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை நாளை மறுநாள் இருக்காது என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் மும்பை இந்தியன்ஸ் சற்று முன் 6 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 41 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 8:06. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை இப்பொழுது கேட்டு மகிழ இரவு இசை இனிமை. 1980-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை நேரலையில் நேயர்கள் பங்கேற்று கேட்டு மகிழும் இனிய நிகழ்ச்சி இது. திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும், திரும்ப திரும்ப பேச வேண்டும், திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என மனம் யாசிப்பது யோசிக்காமல் இதயத்திடம் இடம் பிடித்த ஏதோ ஒன்றிற்காகத்தான். அப்படி திரும்ப திரும்ப கேட்க தூண்டும் பாடல், அது இந்த நேரத்தில் நம் இதயத்தின் தேடல். கேட்டு மகிழ்ந்திட இணைந்திடுங்கள். பண்பலையின் தொலைபேசி இலக்கங்களான 0431-240-102-1 புதிய நேயர்கள், 246-102-1 மற்ற நம் அனைத்து நேயர்களும்

0: 8:13 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போது நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்வது யாருங்கம்மா?
1: சார், நாங்க லால்குடி அடுத்து புல்லாம்படி பக்கம் ஆலம்பக்கத்துல இருந்து மேரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மேரி அம்மா, என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு மாயி படத்துல சூரியனை கண்ணை தொடச்சுக்க சூரியனை அந்த பாட்டு வேணும் சார்.
0: நன்றிங்கம்மா இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல்
1: நன்றி சார். நன்றி சார்.

0: நேரம் 8:18. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நேரடியாக பாடல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இது. அந்த வகையிலே அடுத்து இணைப்பை தொட்டிருக்கக்கூடிய நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.

0: ஓகே, என்ன செய்றீங்க நீங்க?
1: சார், நான் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வந்து திருப்பூரில் வந்து பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு 60 வயசுல ரிட்டையர் ஆகி இப்போ தற்சயமாக வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸில் சிஸ்டம் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் சார்.
0: அருமை அருமை. ஆனால் உங்களுக்கு 60 வயசை கடந்தவர் மாதிரியே உங்களுடைய குரலும் இல்லை, உங்களோட பேச்சும் இல்லை.
1: தேங்க்யூ சார்.
0: என்ன அந்த ரகசியம்? என்ன
1: ரகசியம் வந்து சார், கொஞ்சம் பாடலாம் கொஞ்சம் அடிக்கடி நானே பாடிக்கிட்டு இருக்கேன் சார்.
0: பாட்டு பாடனா வயசு குறைஞ்சிடுங்கிறீங்க நீங்கள்?
1: எல்லாத்துக்கும்
0: காரணம் நீங்க சொல்லும் போது மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிறது.
1: ஆமா சார், அந்த வகையில வந்து வானொலி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு உறுதுணையா இருக்கு.
0: வானொலி உற்ற துணைன்னு சொல்றீங்க பாருங்க, அதை கேட்கும் போது தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகம் பிறக்குது, மகிழ்ச்சி பிறக்குது. உங்களோட நாங்களும் இணைந்து இருக்கிறோம் அப்படின்ற நிலையில.
1: நன்றி,
0: வணக்கம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டு நினைஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:25 இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர் வணக்கம். சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு இந்த காதல் மன்னன்ல உன்னை பார்த்த என்பது தான் இந்த பாட்டு. என் பேரு அதிசயராஜ். நான் புதிய புது புதுதா இப்பதான் முதல் முதல்ல வர்றேன்.
0: மகிழ்ச்சிங்கய்யா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அங்க பார்வையற்றோர், நான் பார்வையற்றோர். இந்த வண்டி மொபைல் வண்டியில எல்லாம் பாடுவாங்கல்ல?
0: ஆமையா,
1: அதுக்கு தான் பாட போயிட்டு இருக்கேன்.
0: எவ்வளவு நாளா பாடிட்டு இருக்கீங்க?
1: ஒரு 2015 இருந்து பாடுறேன். அப்புறம் இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லை.
0: சரிங்க.
1: அப்புறம் அதனால கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சேன்.
0: இப்ப தொடர்ந்து பாடிட்டு இருக்கீங்க? மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து பாடுங்க, மக்களை வந்து மகிழ்வித்துக்கிட்டே இருங்க. இதே நேரத்தில் வந்து இன்னைக்கு முதல் முறையாக நம்ம பண்பலையில் வந்து பேசியிருக்கீங்க, எங்களுக்கும் மகிழ்ச்சி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்போம். நன்றிங்கய்யா.
1: சரிங்கய்யா.

0: கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள் எல்ஆர்ஜி நாயுடு விளையாட்டு கோப்பை போட்டிகள் குறித்து.
1: கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் 66ஆவது அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஆண்களுக்கும் 12ஆவது கேபி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி பெண்களுக்கும் 21ஆம் தேதி 7 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆண்கள் அணியில் ஐஓபி சென்னை, இந்தியன் நேவி லோனாவாலா, இந்தியன் ஏர்போர்ட் நியூடெல்லி, கேரளா போலீஸ் கேரளா, இந்தியன் பேங்க் சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் ஆர்மி நியூடெல்லி, மொத்தம் 8 அணிகளும். பெண்கள் அணியில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி, சதர்ன் ரயில்வே சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கத்தா, சவுத் பெண்கள் அணியில் 4 அணிகளும் கலந்து கொள்கிறது. முதலிடம் பெறுவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளதுடன் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதி இலவசம், அனைவரும் வருக என்று கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: நேரம் 8:32 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. நேயர்கள் நேரடியாக பங்கேற்று 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து விருப்ப பாடல்களை கேட்டு மகிழும் நிகழ்ச்சி இது. அந்த வகையிலே இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர், வணக்கம்.
3: வணக்கம்
2: ஐயா. யார் பேசுறீங்க?
3: திருச்சி மாவட்டம் மணச்சிவாளூர் வட்டம் வடக்கு தலைவாளப்பட்டியிலிருந்து பாலகிருஷ்ணன்.
2: பாலகிருஷ்ணன் ஐயா, என்ன செய்றீங்க ஐயா?
3: நாங்கள் விவசாய கூலி தொழிலாளர்.
2: இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
3: ஆ, போயிட்டு வந்துட்டேன்.
2: எப்படி இருந்தது இன்னைக்கு?
3: நல்லதாக இருக்கு.
2: நல்லா இருந்தது. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இப்ப வீட்டுல?
3: இப்ப வீட்டுல ரெஸ்ட்ல தான் இருக்காங்க.
2: வானொலி கேட்டுட்டே இருக்கீங்க?
3: ஆமா.
2: இதை கடந்து வேற என்ன பொழுதுபோக்கெல்லாம் இருக்கு உங்களுக்கு?
3: நமக்கு அதிக வந்து வானொலி தான் சார்.
2: எத்தனை ஆண்டு
3: பாக்கறது இல்ல?
2: பாக்கறது இல்லையா?
3: டிவி எல்லாம் பாக்கறது இல்லைங்க ஐயா.
2: சரி சரி, வீட்டுல இருக்கவங்க பாக்கணும்னு சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன செய்வீங்க?
3: இல்ல, நான் அதிகமா வீட்டுலயே இருக்கிறது இல்ல.

0: டிவிக்கு பயந்தா இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு பயந்தா? வெளியே வெளி உலக தொடர்பு தான் நிறைய இருக்கு ஐயாவுக்கு.
1: ஆமா.
0: சரி, சந்தோஷம். என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: கன்னி பருவத்தில இருந்து நடைய மாத்துங்கிற பாடல் இருக்கா?
0: நடைய மாத்தணும் அப்படித்தானே? மாத்திருவோமா?
1: மாத்திருவோம்.
0: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்யா.

0: நேயர்கள் கேட்டணிஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை. இப்போ பாட்டு கேட்கறதுக்காக இணைப்புக்கு வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா.
1: என் பேர் லக்ஷ்மிங்க.
0: எந்த ஊருங்கம்மா?
1: எதுமலையிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு காவல் கீதம் படத்துல இருந்து இந்த சொக்கனுக்கு வச்ச சுந்தரி அந்த பாட்டு போடுங்க.
0: நன்றிம்மா, இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாம்.
1: ஓகே, தேங்க்யூ.

0: 8:43:48. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர், வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம், தேவேந்திரன்.
0: தேவேந்திரன் டெய்லர்.
1: ஆமா,
0: நல்லா இருக்கீங்க. தேவேந்திரன் அந்த டெய்லர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருதுங்க.
1: ஆமா சார், நானே அப்படிதான் சொல்லுவேன். இப்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதனால நான் சொல்றது
0: இல்ல. யார் வீட்டுல சொல்ல வேண்டாங்களா?
1: ஆமா ஆமா, டெய்லர்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லாதனாலதான் நான் பேர் மட்டும் சொல்லிக்கிறது.
0: சரி சரி,
1: பேர் பேர் மட்டும் சொன்னாலே தெரியும் நேர்களுக்கு.
0: நான் தான் தெரியாம சொல்லிவிட்டனோ அப்ப.
1: ஆமா ஆமா,
0: அறிமுகப்படுத்துறாங்களோ அதே இது எங்களுக்கும் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிடுது.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, பதிவு நீங்க மனசுல பதிஞ்சதுனால நீங்களே தன்னறியாம சொல்லி.
0: ஆமா ஆமா ஆமா, நல்லா. சரி சரி, என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க?
1: எனக்கு வந்து ரயில் பயணங்கள்ல வந்து ராஜேந்திர ஐயா இசையமைத்து ஜெயச்சந்திரன் பாடியிருப்பாரு, வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், ஒரு விதமான அனுபவம் தோன்றி அசைந்து அசைந்து ஆடுங்கள்னு அழகா ஜெயச்சந்திரன் பாடியிருப்பாரு.
0: நல்ல அருமையான பாடல் கேட்டிருக்கிறீங்க.
1: ஆமா சார்.
0: ஏதாவது ஒரு ரயில் பயணம் உங்களுக்கு இன்னும் அப்படியே மனசுல பசுமையா இருக்குது?
1: ஆமா சார், இருக்கு இருக்கு சார். ஒரு தடவை சென்னை போயிருந்தாங்க சார், அந்த மாதிரி டூர் கூட்டிட்டு போயிருந்தாங்க சார், ஒரு தடவை சுத்தி பாக்கலான்ட்டு.
0: சரி,
1: அப்ப பார்த்தோம்னாக்கா ஒரு விருதாச்சலத்துல போய் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மணி வாட்சி எழுந்து அலைபேசி எல்லாமே ஒருத்தர் பொறுப்பா கொடுத்துட்டோம், ஒருத்தர் வச்சிருக்கணும்ட்டு. நாங்க அந்த யூரின் போற இதுல வந்து நம்ம அந்த பாத்ரூம் வந்து தண்ணி வராதனால நம்ம கீழே இறங்கி நம்ம யூரின் போயிட்டு வரலான்னு இறங்கினேன் சார். கிராசிங் போட்டிருந்தா டக்குன்னு பாத்தோம்னா நான் மூணாவது பெட்டியில நின்றுட்டு இருக்கேன். ஆட்கள் நான் லாஸ்ட் நின்று போய் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கேன், டக்குன்னு வண்டி மூவிங் சிக்னல் போட்டாங்க சார். கிராசிங் இல்ல அப்படின்ட்டாங்க. டக்குன்னு வேகமா ஓடியாந்து கும்பலான கும்பல் சார் தொங்கிட்டு வர்றாங்க படிக்கிற அந்த அளவுக்கு இருக்கு. அப்புறம் டக்குன்னு பார்த்தா காடு பெட்டியில ஏறிட்டேன் சார் டக்குன்னு. ஏறினோடனே டக்குன்னு, ஐயோ என்னப்பா ஏறக்கூடாது பாவம், இறங்குவா? இல்ல சார், என்னுடைய மொபைல் எல்லாமே அதுல இருக்கு சார், அதனால கொஞ்சம் அடுத்த ஸ்டேஷன் வந்து நான் மாறிக்கிறேன் சார். அவர் நல்ல ஒரு அருமையான ஒரு டிடிஆர் சார். அவர் கொஞ்சம் எனக்கு, ஏன்னா என்னுடைய வேலை போயிடும், நீ கொஞ்சம் ஒரு ஓரமா மூலையில இருக்காது, டக்குனு இறங்கிருங்க அப்படின்னு. அடுத்த ஸ்டேஷன் வந்து டக்குனு இறங்கி நான் மாதிரி அது என்னால மறக்கவே முடியாது சார்,
0: மறக்கவே முடியல. ரயில் பயணம்,
1: ட்ரெயின் மிஸ் பண்ணி வச்சுக்க, அவங்க எங்க போய் இறங்குறாங்க, என்னுடைய பணம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு, வேற ஆளாதான் இருந்திருக்கணும். அதனால அந்த சூழ்நிலை வந்து அந்த டிடிஆர் ரொம்ப நல்லவர் சார். வேற ஒண்ணா கூட ரொம்ப ஏற்றி இருக்க மாட்டாங்க.
0: இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறீங்க பாருங்க அவரை.
1: அவருக்கும்
0: சேர்த்து இந்த பாட்டை கேட்டுருவோம். நன்றி, வணக்கம்.
1: உங்களுக்கு எல்லாத்துக்கும்.

0: 8:51 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ நிகழ்ச்சிக்கு பாடல் கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் கொத்தம்பட்டி ராமலிங்கம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ராமலிங்கம் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: கரகாட்டக்காரன் மாரியம்மா மாரியம்மாங்கிற பாட்டு கொடுங்க.
0: என்ன இந்த நேரத்தில் பக்தி பரவசத்தில் பாடல் கேட்டிருக்கீங்க?
1: ஆமாம் சார், இது என்ன சமயபுரம் பாதயாத்திரை
0: இன்னைக்கு இப்போ போயிட்டு இருக்கீங்களா?
1: இல்லை போயிட்டு முடிச்சுட்டான் சார்.
0: முடிச்சிட்டீங்க, இருந்தாலும் அந்த ஒரு நினைவுக்காக வந்து இந்த பாடலை
1: ஆமாம் சார்,
0: கேட்டிருக்கீங்க.
1: ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக பாடல் வருது கேட்டலங்க.

நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திலிருந்து ஒலித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு இசை இனிமை. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் கலந்து கொள்ள முயற்சி செய்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது நியூஸ் அட் 9.

0: In IPL cricket, match between Mumbai Indians and host Kolkata Knight Riders is underway at the iconic Eden Gardens. Mumbai Indians were 57 for 4 in 8 overs when match was halted due to rain. Earlier, Kolkata Knight Riders won the toss and elected to field. Yesterday, Rajasthan Royals defeated Lucknow Super Giants by 7 wickets in a high-scoring match in Jaipur. And now, before we end the bulletin, the headlines once again. India and Italy agree to elevate ties to special strategic partnership. Both sides ink 15 agreements to boost bilateral cooperation in key areas, including critical minerals, defense and agriculture. Prime Minister Narendra Modi receives FAO's highest honor, Agricola Medal, dedicates award to farmers of India. West Bengal government announces immediate start of deportation proceedings against illegal Bangladeshi infiltrators under Citizenship Amendment Act. India to remain world's fastest growing major economy with 6.4% growth this year despite West Asia conflict, says UN report. IMD issues red alert for severe heatwave conditions over Uttar Pradesh, Madhya Pradesh and Vidarbha for the next 2 to 3 days. And in IPL cricket, match between host Kolkata Knight Riders and Mumbai Indians underway at the Eden Gardens. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் தேன் புரட்சி திட்டத்தின் பயனாளி திரு ஜோதிஷ் நாயர் தேனி வளர்ப்பு குறித்த தன்னுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் ஜோதிஷ். உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் உங்களை வந்து நேர்காணல் செய்வதில் மகிழ்ச்சி ஜோதிஷ். அடிப்படையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க. அந்த வகையில் நீங்கள் தேனி வளர்ப்புக்கு மாறினது எப்படி, உங்களுக்கு இதில் எப்படி ஈடுபாடு ஏற்பட்டது?
3: என்னுடைய அப்பா அம்மா விவசாயி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற எனக்கு தெரியும். ஸோ நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டும் சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டுன்ற எனக்கு தெரியும். நானெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கல்லூரி பிஜி படித்தது, 2 பிஜி எடுத்தேன். எல்லாமே அந்த விவசாய இதுலேருந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டம் பார்த்தீங்கன்னா அந்த சக மனிதர்களுக்கு வரப்படாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லப்போல நான் கஷ்டப்பட்ட மாதிரில நீயும் கஷ்டப்படப்படாது அப்படின்னு. அதே மாதிரி தானே எல்லா விவசாய மக்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைங்க அது மாதிரி கஷ்டப்படப்படாதுன்றது தான் அது. அப்போது இது பெரிய ஒரு ட்ரெஷரை நம்மளால் எதுவும் மிஸ் பண்ணுறோன்றது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வருது. நம்ம எப்பவுமே எங்கே தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் நம்ம தேடணும். தொலைக்காத இடத்துல போய் தேடுறது இது கிடையாது. நம்ம கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, விவசாயத்தை சார்ந்த கண்ட்ரி தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள ட்ரில்லியன் எக்கனாமி, ட்ரில்லியன் டாலர்ஸ் எக்கனாமியெல்லாம் இருந்தது. இப்போல்லாம் ஏன் பண்ண முடியல? இப்போ தானே சின்ன சின்ன சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா வந்துட்டு இருக்கேன். இப்போ சின்ன ஒரு டேட்டா ஒன்று சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க தெரியல. 1942 இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா 65% பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரில் தான் வந்தது. 2013 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சர்லேருந்து எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12%, 13% தான். ஏன் இவ்வளோ டிக்ளைன் ஆகுது? ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு சமுதாயம்லாம் நினச்சி அங்கேருந்து ரொம்ப வெளியே வந்துடுறாங்க. யாருமே விவசாயிங்க யாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாலாம் விவசாயம் வேண்டான்னு சொல்லிட்டுலாம் வெளியே வரது கிடையாது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் வெளியே வர்றாங்க. விவசாயிகளுக்கு என்ன அப்படின்னா, அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனுக்கு விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும், அது எப்படி சந்தையில் எடுத்துகிட்டு வருதுன்றது தெரியாது. அப்போது நான் படிச்சிருக்கேன். ஸோ நான்லாம் வெளியூரில் இருந்திருக்கேன். ஒரு 15 இயர்ஸ் நான்லாம் இன்டர்நேஷ்னல் கம்பெனி, குளோபல் கம்பெனிஸ் எல்லாம் இருந்திருக்கேன். எனக்குலாம் சந்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். சரி, அதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஏட்டட் ப்ராடக்ட்ஸை எப்படிகளை எடுத்துகிட்டு போகலாம், உலக அளவில் சந்தைக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். மூணாவது, இது கோர் ஃபவுண்டேஷனே பார்த்தீங்கன்னா ஏன் விவசாயம்லாம் நலிவிழந்து போகுது அது யாருக்குமே தெரியல. இல்லை அதில் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடெக் ஐடின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதேமாதிரி விவசாயத்துக்கு ஒரு காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது எப்படிலாம் நம்மளாலலாம் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றத ஒரு சிந்தனை. ஸோ இது ஃபவுண்டேஷன் நம்மளாம் அந்த ரூட் காஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா தென் வி கேன் டூ தட் ஒன். சரி, நம்மளே ஒரு அடுத்தவங்க குறை சொல்றதுக்கு பதிலாக நம்மளே இல்லை ஒரு டேட்டா ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிக்ஸ் சிக்மா அனலிஸ்ட்டு. ஸோ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டேட்டா அனலைசஸ் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3000 விவசாயிங்கிட்ட சவுத் இந்தியா ஃபுல்லால பண்ணி பார்த்தேன்.
2: சார், இந்த இனிஷியேட்டிவ் எப்போ தொடங்கினீங்க?
3: நான் என்னெல்லாம் இதுக்கு ஊக்குவிச்சது பார்த்தீங்கன்னா ஏபிஜே சார் தான்.

ஏபிஜே சார் தான் ஒரு ஐ ஜஸ்ட் அவர் நான் அண்ணா யூஸ் நான் அப்புறம் அப்ராடில் இருந்தேன், யூஎஸ்ல இருந்தேன். யூஎஸ்ல நான் கிரீன் கார்டு ஹோல்டர், அதை அப்ளை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு வாட்டி சார் மீட் பண்ணும்போது தான் ஐ ஜஸ்ட் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவரு தான் எனக்கு இக்னைட் பண்ணி விட்டது. ஏபிஜே சார் தான் சொன்னாரு, இது ஏன் நீங்க பண்ணக்கூடாது, விவசாய மகனா இருக்கீங்க, நீங்களே எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீங்க வெளியூர்ல போயிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு டெக்னாலஜியும் தெரியும், உங்களுக்கு அனலைசிஸும் தெரியும், உங்களுக்கு விவசாயம் உங்களுக்கு பேஷன், தென் நீங்கே அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய மோட்டிவேஷன் தான். சரி, அப்புறமா தான் அவரு டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சார் கிட்ட பண்ணாரு. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, எம் எஸ் சுவாமிநாதன் சார் பாத்தீங்கன்னா அவர் தான் வேர்ல்டு பி ஃபெடரேஷனுடைய 10 வருஷமா பிரசிடென்டா இருந்தார். அவர் அவர்தான் பாத்தீங்கன்னா கேவிஐசி ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்னு புனேல இருக்கு, அது டெவலப் பண்ணதே டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சார் தான். அதே போல நிறைய விஷயங்கள் நேஷனல் பி போர்டு பண்ணிருந்த அவர் தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் அவர்ல ஹீ இஸ் அ பீ கீப்பர், அவருடைய ஃபர்ஸ்ட் கேரியர்லயே

0: உங்களுக்கு டெக்னாலஜியும் தெரியும், உங்களுக்கு அனலைசிஸும் தெரியும், உங்களுக்கு விவசாயம் உங்களுக்கு பேஷன், தென் நீங்கே அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய மோட்டிவேஷன் தான். சரி, அப்புறமா தான் அவரு டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சார் கிட்ட பண்ணாரு. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, எம் எஸ் சுவாமிநாதன் சார் பார்த்தீங்கன்னா அவர் தான் வேர்ல்டு பி ஃபெடரேஷனுடைய 10 வருஷமா பிரசிடண்டா இருந்தார். அவர் தான் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா கேவிஐசி ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்னு புனேல இருக்கு, அது டெவலப் பண்ணது டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சார் தான். அதே போல நிறைய விஷயங்கள் நேஷனல் பி போர்டு பண்ணிருந்த அவர் தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் அவர்ல ஹீ இஸ் அ பீ கீப்பர். அவருடைய ஃபர்ஸ்ட் கேரியர்லயே ஃபர்ஸ்டா பண்ண என்ன விஷயம் அப்படின்னா ஹீ இஸ் அ பீ கீப்பர். அவர் எப்பவுமே சொல்லுவாரு ஐ எம் ஏ ப்ரவுட் பீ கீப்பர் அப்படின்னாரு. ஸோ அவருடைய இதுல நம்மளும் போறது என்ன பெரிய விஷயம் தானே. தென் நம்மாழ்வார் ஐயா கிட்ட பேசும்போது அவரும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார், தேனீக்கள் இல்லாட்டி உலக நடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த இதில் நம்மள ஸ்டார்ட் பண்ணோம். நாங்களும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 4000 ஃபார்மர்ஸ் கிட்டலாம் அந்த ரிசர்ச் பண்ணோம். இதில் என்ன பிரச்சனைனுங்க, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது பொள்ளாச்சியில், பொள்ளாச்சியில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது கரூரில், கரூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது திண்டுக்கல் ஆர் ஹொசூர் ஆர் எனி அதர் பிளேஸ். நீங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு இஷ்யூஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் இஷ்யூஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அது என்ன பிரச்சனை அப்படின்னா கோரா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல தண்ணி இல்லைன்னவங்க அதெல்லாம் எல்லாத்துக்கும் மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கம் சரி நிறைய உதவிகள் பண்றாங்க, அது மக்களுக்கெல்லாம் போய் சேரமாட்டேங்குது. இப்போ கேவிஎஸ்சி போன்ற ஆட்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுனால தான் நிறைய எல்லாம் ரிசர்ச்சுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. கேவிஎஸ்சி எல்லாம் தான் எங்களெல்லாம் ரொம்ப ஊக்கு பண்ணி இப்ப எங்களுக்கெல்லாம் நிறைய எல்லாம் சப்சிடியோட எங்களுக்கெல்லாம் லோன் எல்லாம் தந்து எங்களை போன்ற நிறைய ஆட்களுக்கு டெவலப் பண்றதுக்கு வேண்டி கேவிஎஸ்சியில நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெஸ்டான விஷயம் கேவிஎஸ்சியில என்ன அப்படின்னாங்க, அவங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களா ஒரு இது வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்களா நோன்றது இது மாதிரி சொன்னது எந்த ப்ரொபோசல் எடுத்துட்டு வந்தாலும் தேவல் கம்ப்ளீட்டா அவங்க எல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணி இதனால உங்களுக்கு என்ன லாபம் வரும் அதான் வந்து.
1: நீங்க வந்து கேவிஐசி பத்தி சொல்றீங்க சார், ஒரு ஐடி செக்டார்ல இருந்த ஒருத்தர் வந்து விவசாயத்தின் மேல வந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டத்தினால நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா முதல்ல நீங்க கேவிஐசிய போய் நீங்க அணுகணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது, அங்க நீங்க எதிர்கொண்ட அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்னவா இருந்தது உங்களுக்கு?
0: எனக்கு ரொம்ப வார்ம்தா இருந்ததுங்க. நான் டாக்டர் லட்சுமி ராயன் சார் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் டைரக்டர் இருந்தாரு. அவர்கிட்ட போயில இது மாதிரி பண்ணலான் இருக்குங்க, இது பண்ணிட்டு இருக்கேன் நானே, இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தாரு. அவங்ககிட்ட போய் கேட்டோடனே அவங்க என்ன சொன்னாங்க, ப்ரொபோசல் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இதெல்லாம் கேட்டாங்க, இதனால என்ன லாபம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சோடனே இடிபின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கணிச்சாங்க. எனக்கு இதெல்லாம் புதுமையாக இருந்தது, இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அங்கே போய் இந்த ஃபினான்ஷியல் இருந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஸ்ட்ரக்சர்ட் அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா
1: நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன சார்?
0: அங்க ஒரு பொருளை எப்படி இல்ல ப்ராசஸ் ஆர்கனைஸ்டா இன்டர்நேஷனல் குவாலிட்டியில எப்படி பண்ணலாம் ஒன்னு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன பினான்சியல் பிளானிங்ஸ் எப்படி பண்ணலாம் அதுல ரெண்டாவது, மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா இது சந்தைக்கு எப்படி எடுத்துட்டு போறது, இது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம், ஒரு அரசாங்கத்துடைய இதுல இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்றத எனக்கு எல்லாம் உண்மையுமே பொறுப்பு பெரிய பொறுப்பா இருந்தது. விவசாயிகிட்ட எல்லாம் எல்லாருக்கிட்டுமே நான் சொல்லுவேன், நான் இது மாதிரிலாம் இருக்கு, ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, என்னுடைய தெரிஞ்சவங்க எங்க ஊருக்காருங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
1: விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு புது அனுபவம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து தேனி வளர்ப்பு அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கண்கூடா அவங்க விவசாயத்துல வந்து பாத்திருப்பாங்க, ஆனா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க வந்திருப்பாங்க. அவங்களோட இருக்கும்போது உங்களுடைய அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு அந்த கேவிஐசியில கத்துக்கிட்ட விஷயம்?
0: விவசாயம்ன்றது எனக்கு புதுமையெல்லாம் கிடையாது, சோ சின்ன வயசுல இருந்து நாங்க எங்களுக்கு பண்ண இருக்கு அதுல போய் பண்ணிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கும் சேம் ஸ்டேஜ் ஆஃப் இதுதான் இருந்தது.
1: பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு?
0: ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அவங்க ஹைலி ஆர்கனைஸ்டானால நம்ப கூட முடியல எனக்கு, இவ்வளவு ஆர்கனைஸ்டெல்லாம் ஒரு மத்திய அரசாங்கம் பண்ணுவாங்களான்றது எனக்குல ஒரு சோ அது பியூட்டிஃபுல்லா இருந்தது. இந்த இயர் பாத்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம், ஹனி இதெல்லாம் பண்ண போறோம், நிறைய வேல்யூ ஆடட் இதெல்லாம் வேற ஹனி இல்லாம விவசாயிகளுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மிச்சம் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மட்ராஸ் ஃபார்மர்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எப்படி எடுத்துட்டு வந்து அது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அதாவது உங்களுக்கு பயிற்சி கொடுத்ததுல வந்து கேவிஐசி வந்து எவ்வளவு முக்கிய பங்கு வகிச்சாங்களோ அதே மாதிரி அடுத்த கட்டமா உங்களுடைய செயல்பாட்டிலையும் அவங்களுடைய பங்கு அப்படின்றது முக்கியமா இருக்கு அப்படின்னு
0: சொல்லுங்க.
1: அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருந்தது சார்?
0: இப்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ கேவிஐசில என்னென்ன ஈவெண்ட்ஸ் ஹனி ரிலேட்டடான என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் அவங்க கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் இல்ல எல்லா பெனிஃபிஷியரையும்

0: கூப்பிடுவாங்க. ஸ்கூல்ஸ் இல்லை காலேஜஸ் ஆர் சம் அதர் ஈவன் இன்ஸ்டிடியூஷன்ல பண்ணும்போது அவங்க கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நல்லா பகிர்தல் தான் நம்மளுடைய கலாச்சாரமே. சில போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது நான் அங்கிருந்து கத்துப்பேன். அவ்வளவுதான் விஷயம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் தானே.
1: சரி சார், இப்ப சாதாரணமா இந்த தேனி வளர்ப்பு அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிருக்கு அப்படின்றது நீங்க பேசுறதுல இருந்தே வந்து தெரியுது. இத வந்து முழு நேரமா தொடங்கும் போது உங்களுக்கு அப்ப இருந்த விஷயங்கள் என்னென்ன, இப்ப நீங்க அதுல இருந்து முன்னேறி வந்திருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சவால்களை நீங்க எதிர்கொண்டீங்க?
0: சவால்கள் என்ன அப்படின்னா மேடம், இது ஒண்ணு அப்படின்னா சேல்ஸ் தான். உலக சந்தையில இது நிறைய பேருக்குல்ல, நிறைய இப்போ இந்த நேர்காணல் கேட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்றேன், எந்த ப்ராடக்ட்டுமே நம்மள பொசிஷன் பண்ணும்போது வேர் வி ஆர் பொசிஷன் அப்படின்றது பாக்கணும். அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட் இப்போ ஒரு சந்தைக்கு இதை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அந்த சந்தையில விற்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்ல விற்க முடியுமா, இது உலகத்துல எவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் இருக்கிற 25% தேன் இந்தியன் தேன் தான் டிமாண்ட்.
1: இல்ல அதுக்கான காரணம் என்ன சார், இங்க இருக்கிற சூழல் காரணமா இல்ல என்ன காரணம்?
0: இல்ல சூழல் மட்டும் இல்ல மேடம், 500 வெரைட்டி ஹனி இருக்கு உலக அளவில். அதுல 300 வெரைட்டி ஹனி இஸ் த பெஸ்ட் ஹனி. அதுல 250 வெரைட்டி ஆஃப் ஹனி நம்ம இந்தியாவில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு மல்டிபிள் லெவல் ஆஃப் பூக்கள், மகரந்தம் இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது, எங்குமே கிடையாது உலகத்தில். வி ஆர் ஹைலி பிளஸ்ட். அவ்வளவு பூக்கள் இருக்கு, நீங்க அந்த காட்டு பூக்கள் இருக்கு, அப்புறமா நாட்டு பூக்கள் இருக்கு, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹொசூர் எல்லாம் போனீங்கன்னா அவ்வளவு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பூக்கள் வச்சிருக்காங்க.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
0: ஒரு ஒரு பூக்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மெடிசின் ப்ராப்பர்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, அதான் நான் சொன்னதான் 500 வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி உலக அளவில் இருக்கு. அதுல 300 வெரைட்டி ஆஃப் ஹனி termed as the best honey அப்படின்னு சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா 250 இந்தியாவில கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், என்ன சொல்றீங்க? கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம இந்தியால இருக்கு, இந்தியால இல்லாத இதே கிடையாது. ஆயுர்வேதத்துல சொல்றாங்க 2200 நோய்களுக்கு பாத்தீங்கன்னா ஒத்த மூலின்னு சொல்லிட்டு
1: இதை
0: சொல்றாங்க. நீங்க டெய்லி நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலே யூ வில் நோ நீட் டு டேக் அரௌண்ட் மெடிசின் ஃபார் 2200 டிசீசஸ். அவ்வளவு இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயம் நம்ம பண்றோம்ன்றது அதுவே ஒரு வா ஃபேக்டர் தானே நம்ம லைஃப்ல.
1: நிச்சயமா
0: இவ்வளவு பெரிய வா ஃபேக்டர் அது.
1: இப்போ உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து இதை வந்து முழு நேரமா ஒரு தொழிலாக்கிக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேவிஏசி வந்து நிறைய வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க, அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. இதுல வரக்கூடிய பொருட்களை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்தணும் அப்படின்றதுல கேவிஐசி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையெல்லாம் வந்து செஞ்சாங்க? இன்னொன்னு சந்தைப்படுத்துதல், ஏன்னா எந்த ஒரு பொருளையும் வந்து மதிப்பு கூட்டிட்டா மட்டும் போதாது, அதை சந்தைப்படுத்துற வரைக்கும் வந்து ஒரு உற்பத்தியாளருடைய பணி அப்படின்றது இருக்கு. அதுல வந்து கேவிஐசியோட பங்கு என்ன சார்?
0: சந்தைப்படுத்தணுன்றது முதல்ல சொன்னாங்க, இந்த வேல்யூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தந்தாங்க. அதுல டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க புதுமையா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, நானோ டெக்னாலஜியில நாங்க எல்லாம் ஒரு புது இது எடுத்துட்டு வந்திருக்கோம், ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் நானோ டெக்னாலஜின்ட்டு ஒரு ஒரு 4 மாசத்துலாம் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண போறோம் ஹனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் நிறைய பசங்களை ஒழுங்காக தூங்க மாட்டேன்றாங்க, வயசானவங்க தூங்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெர்பல் ஒரு நானோ டெக்னாலஜி மூலமாக பண்ணி அதை ஹனியில் இன்ஃபியூஸ் பண்ணி அது நாங்கள் ஒரு அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது போல நிறைய விஷயங்கள்ல அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசர்ச், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய இது எப்படி இல்லை வேல்யூடட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம தான் பண்ணிக்கணும். அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தருவாங்க, அதுக்கு மேலே டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய ரிசர்ச்.
1: இப்போ அன்றாட வாழ்க்கையில வந்து இப்ப தேன் நெல்லி வந்து நமக்கு கண் கூட தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த மாதிரி வேற என்னென்ன பொருட்கள்
0: ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு? இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நம்மள இது பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலலாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றாங்க, 6 o'clock ஸ்கூல் போயிடுறாங்க, 7 o'clock அவங்களுக்குலாம் எனர்ஜி பார் மாதிரி நம்மளாம் ஹனியில் வச்சு பண்ணலாம். ஏன்னா இதில் குளுக்கோஸ், ஃப்ரூட்டோஸ், சுக்ரோஸ், என்சைம்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாமே இருக்கு ஹனியில் இருக்கு. பிளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். தென் பனானா ஃபிக் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு அதில் ட்ரை பண்ணிட்டு அது பண்ணலாம். இது போல நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வி கேன் கீப் ஆன் டூயிங் தட். இது மாதிரி நிறைய பண்ணலாம். இது மாதிரி கேக்ஸ் எல்லாம் இப்போ நிறைய ஜென்சி குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் குக்கீஸ் எல்லாம் இப்போ நாங்கள்லாம் புதுசாக எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஹனி பேஸ்டு குக்கீஸ். ஓகே, அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஹனியில் இருக்கிற சுகரை நம்ம இதில் வேல்யூ ஆடட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஹனிபதி மட்டும்தான் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து புராணத்திலயும் அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டிலயும் அதே மாதிரி இஸ்லாமத்திலயும்
1: எல்லா
0: மதத்திலயும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஹனிபதியில சொல்லியிருக்காங்க அவ்வளவு இது. இப்ப ஹிந்து புராணத்துல பாத்தீங்கன்னா அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க.

0: அமிர்தம் அப்படின்னா என்ன, அவனுக்கு அதை சாப்பிட்டாச்சுன்னா அவனுக்கு எல்லாம் மரணமே கிடையாது அப்படின்னாங்க. வாட் இஸ் அமிர்தம்? இஸ் நத்திங் பட் நெக்டர். வாட் இஸ் நெக்டர்? நெக்டர் இஸ் நத்திங் பட் ஹனி. ஹனி தான், ஹனி எவ்வளவு சாப்பிடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய ஆயுள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிளான விஷயங்கள்.
1: நிச்சயமா சார், விவசாயம் அதுதான் வந்து என்னுடைய பாரம்பரியமான ஒரு தொழில் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணியும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்பு அப்படின்றது எல்லாரும் வந்து கடினமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதுலயும் வந்து நீங்க கேவிஐசியோட ஒரு ஹெல்ப்போட பாத்தீங்கன்னா அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9:30. நேர்களை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் இனிய ராகம். இனிய ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக மருது திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10 மணி.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பத்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசிக்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் தொடக்கமாக செந்தில்வாழ் முருகையா என தொடங்கும் டி ஆர் சுப்பிரமணியம் இயற்றியது. ஹமீர் கல்யாணி ராகவர்ணம், ஆதி தாளம்.

அரங்கிசையில் அடுத்து கனி கரம்புதோ எனத் தொடங்கும் கல்யாணி வரதராஜன் இயற்றியது பவானி ராகம் ஆதிதாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பத்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் இனி அக்ஷய லிங்க விபோ என தொடங்கும் முத்துசுவாமி தீசுதர் கிருதி, ராகம் சங்கராபரணம், மிசிரச்சாப்பு தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பத்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்தோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நேர்களை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 7:35 மருத்துவ நேரத்தில் திருச்சி பெண்கள் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர் என் காயத்ரி அவர்கள் வழங்கும் நல ஆலோசனைகள் இடம்பெறும். காலை 8 மணிக்கு அமைதியின் தூதர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள். 8:15 மானி நியூஸ். 8:30 உலக தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேசிய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பரணியகுமார் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 8:45 வானொலிக்கு 90. காலை 9 மணிக்கு அரங்கிசையில் கே காயத்ரி அவர்களின் பாட்டினை கேட்டு ரசிக்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம். 10:45 ஓடி விளையாடு, ஹேண்ட்பால் விளையாட்டு வீராங்கனை இர்ஃபானா அவர்களோடு ஒரு சந்திப்பு. 12:40 நியூஸ் இன் தமிழ். 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 2:30 வேளாண் அரங்கத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை அரிமளம் எம் அடைக்கப்பன் அவர்கள். 11:00 நேர்களை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகளை நாளை காலை 5:45 முதல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.